அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் ஷீலா பாடிய தசாவதார ஸ்தோத்திரம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டீர்கள். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. நேரம் 5:54. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: இன்று காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ர. நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:55 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி திணலையில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள்: 8:00, 9:00, 10:00, மறுபகல் 11:00, பிற்பகல் 3:00 மற்றும் மாலை 5:00. இன்று காலை மணி 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விவரம் அறியலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். இன்று காலை மணி 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 வசந்தன் கோ வழங்கும் குண்டக மண்டக நேரலை. முற்பகல் மணி 11:02 குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா. இதில் சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகளுடன் நேரலை நிகழ்ச்சி. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மஞ்சள் காமாலை நோய் குறித்து விளக்குகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள். இன்று பகல் மணி 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் உங்கள் மனதை கவர்ந்த இடங்கள், பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரத்தில் வருகிறது சந்திப்போம் சிந்திப்போம். இதில் பல்துறை வித்தகரின் பன்முக பயணம், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அகஸ்தீஸ்வரம் கே சீதாராமன் அவர்கள். இன்று மாலை மணி 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi will chair the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan Cultural Centre in New Delhi today. In line with the Prime Minister's vision of Team India for a Viksit Bharat, this year's theme, Inclusive Human Development for Viksit Bharat at 2047, focuses on the well-being and development of every Indian, regardless of age, region, gender or socio-economic background. The Governing Council meeting will deliberate on the approach to realise this vision and translate it into concrete, measurable outcomes for every citizen across the country. This Governing Council meeting will bring together chief ministers and lieutenant governors to discuss the Inclusive Human Development Framework. Prime Minister Narendra Modi has said, aspirations of 140 crore citizens of the country will definitely be fulfilled. He said that National Democratic Alliance, NDA, has always strengthened the nation's trust. Mr. Modi was addressing the NDA conclave at Bharat Mandapam in New Delhi yesterday evening. He said the people of the country entrusted the NDA government with their trust after the betrayal of the Congress. He said the rising sun of hope in 2014 has today transformed into a ray of renewed confidence. He said for the first time, the people of the country have seen that when a government is run with the right intention, the development also takes place at a rapid pace.
2: Bharat ke logon ne pehli baar ye dekha hai ki jab sahi niyat se sarkar chalti hai to tez gati se vikas bhi hota hai. NDA sarkar ke in 12 varshon mein 25 करोड़ से ज्यादा लोगों का गरीबी से बाहर निकलना, ये दिखाता है कि हमारी नीतियां सही हैं, हमारी दिशा सही है. ये सफलता आज देश के हर उस व्यक्ति को एक भरोसा देती है कि एक न एक दिन उसके सपने भी पूरे होंगे.
1: In his address, Mr. Modi said that at a time when the economies of major countries

0: Countries around the world are struggling. India has still achieved a growth rate of 7.7% in 2025-2026. BJP President Nitin Naveen has said that a total of 75 delegates from 35 political parties participated in the NDA conclave held at Bharat Mandapam in New Delhi. Speaking to media, Mr. Naveen said the NDA leaders expressed their gratitude for Prime Minister Narendra Modi's leadership and congratulated him on a historic milestone, calling it a moment of pride for 140 crore people of the country. Mr. Naveen said, under Prime Minister Modi's leadership, India is moving forward towards the vision of Viksit Bharat. He added that the Prime Minister's guiding mantra of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas, Sabka Prayas has connected people across the country. Prime Minister Narendra Modi has expressed gratitude to Italian Prime Minister Giorgia Meloni, Malaysian Prime Minister Anwar Ibrahim, German Federal Chancellor Friedrich Merz, Canadian Prime Minister Mark Carney and Prime Minister of Israel Benjamin Netanyahu for their warm wishes and messages. In a social media post, Mr. Modi thanked his Italian counterpart Giorgia Meloni for her warm wishes. In another post, the Prime Minister thanked Malaysian Prime Minister Anwar Ibrahim for his warm wishes and kind words. He also thanked German Chancellor Friedrich Merz for his warm words. Meanwhile, US President Donald Trump has described Prime Minister Narendra Modi as a great one. In a social media post, President Trump said, Mr. Modi is a strong, healthy and wise man and will have many years of greatness and success ahead of him. External Affairs Minister Dr. S. Jaishankar met Bulgaria's Prime Minister Rumen Radev in Sofia yesterday. Dr. Jaishankar highlighted India's robust bilateral ties, recent opportunities created by the strengthening India-Bulgaria strategic partnership and the imperative for closer bilateral cooperation to de-risk and diversify in an increasingly volatile world. In a social media post, he said they discussed deepening collaboration in trade and investment, pharma, semiconductors, AI, space, defense, mobility, tourism and creative entertainment industry. The External Affairs Minister will visit Finland today to attend the 14th edition of the Kultaranta talks. And that is the end of this news bulletin.
1: இலையத்தில் நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி
3: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
4: வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விஷயங்களாலான பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருப்பவர்கள்தான் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும், எந்த நாட்டு கலாச்சாரத்தில் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நாற்காலி இழுக்கும் சத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஐரோப்பியர்கள் நாம் நாற்காலியை இழுத்து ஏற்படுத்தும் சத்தத்தை நமது அலட்சியம் அசிரத்தை என்கின்றனர். உளவியலும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இனி எங்கு அமரும் போதும் எழும்போதும் நாற்காலிகளின் சத்தம் வராமல் அமர்வதையும் எழுவதையும் உறுதிப்படுத்துவோம். ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு உள்ளவர்களின் மனநிலை என்ன போன்றவற்றை உடனடியாக அறிவதற்கு அந்த வீட்டு உறுப்பினர்கள் தங்கள் வீட்டின் வாயில் ஓரத்தில் தங்கள் காலணிகளை எவ்வாறு வைத்திருக்கின்றனர் என்பதன் மூலமாக அறிவதை ஓர் உத்தியாக வைத்துள்ளனர். காலணிகளை சீராக ஒழுங்காக அடுக்கி வைக்கும் மரபை பின்பற்றினால் அவர்கள் மற்ற விஷயங்களையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்வர் என நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களுடன் ஜப்பானியருடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றும் பயன்படுபவை. ஓர் இடம் நமக்கு எப்படி தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதில் ஜப்பானியர்கள் மிக மிக கவனமாக உள்ளனர். தங்கும் விடுதியின் அறையில் இருந்து கிளம்புவதற்கு முன் அந்த அறையை சுத்தம் செய்த ஜப்பான் நண்பரை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. தெருவில் உள்ள நாய்களுக்காக இலையில் சிறிது மீதி உணவை

0: வைப்பது எங்கள் மரபு என்று நாங்கள் கூறிய போது, நீங்கள் உங்கள் செல்ல பிராணிகளுக்கும் தெருநாய்களுக்கும் எச்சில் உணவைதான் வைப்பீர்களா என கேட்ட ஜப்பான் நண்பருக்கு கூறுவதற்கு எங்களிடம் பதில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் மறு சுழற்சி உணர்வுடன் பயன்படுத்தும் வழக்கம் ஜப்பானியரிடம் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் சிறந்த திட்டமிடுதலை ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பின்பற்றுகின்றனர். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தும் வழக்கம் இன்றும் ஜப்பானியரிடம் உள்ளது. ஜப்பானியர்கள் பையில் ஊசியும் நூலும் புத்தகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. தொழில்நுட்பம் மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை மொபைலில் செலவழிக்காமல் புத்தகங்களை படிப்பதில் செலவழிக்கின்றனர். ஜப்பானில் டாய்லெட்டிலும் கூட படிக்கும் வசதி உள்ளது. இன்று எரிபொருள் சிக்கனம் குறித்து நாம் அதிக அளவில் பேசுகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இயற்கை மருத்துவம் குறித்து பேசும்போது அடுப்பில்லாத சமையல், சூரிய ஒளி சமையல், இயற்கை உணவு குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகம் நாம் அறிய ஆரோக்கிய திறவுகோள் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய நூலை படிக்க வேண்டும். ஆங்கிலம் அறிந்த ஜப்பானியர்கள் இந்தியாவில் வாங்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக மகாத்மா காந்தியடிகளின் ஆரோக்கிய திறவுகோள் கீ டு ஹெல்த் என்ற புத்தகம் உள்ளது. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளிநாட்டவர் செல்லும் போது அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வாழ்க்கை என்பதே தொடர் கற்றல்தானே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

0: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கோரும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம் குறளமிதமாய்.
2: கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் உள்ளானை உள்ளாது ஒளி.
3: கற்காத ஒருவனை பகைத்துக் கொள்ளும் எளிய செயலை கூட செய்ய இயலாத ஒருவனுக்கு எந்த காலத்திலும் புகழ் வந்து சேராது. குறள் எண் 870, அதிகாரம் பகை மாட்சி.
2: கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் உள்ளானை உள்ளாது ஒளி.
3: கற்காத ஒருவனை பகைத்துக் கொள்ளும் எளிய செயலை கூட செய்ய இயலாத ஒருவனுக்கு எந்த காலத்திலும் புகழ் வந்து சேராது. குறள் எண் 870, அதிகாரம் பகை மாட்சி.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அதை வரமாக்குவதும் விரயமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை துதிப்போம் பக்தி மாலையாய். நேரம் சரியாக 6:17. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சரியாக 6:29. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏ அருள் ஜோதி மற்றும் எல் மாரிஸ்லோசன் பாடிய பாடல்.

0: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
1: ஓசை எழுப்பாது, அமைதியாய் பாதுகாப்பாய் விரைந்து வெளியேறிடு ஒத்திகை பயிற்சிகளில். இன்னைக்கு தீயணைப்பு மீட்பு பணித்துறையிலிருந்து மிக பெரிய அளவில் நிறைய ஒத்திகை பயிற்சிகள் நடத்துகிறோம். உயிரை காப்பதற்கான ஒத்திகை தான் வந்து இந்த தீயணைப்பு துறையினரால் வழங்கப்படுகின்ற ஒத்திகை பயிற்சிகள். இப்போ ஒரு ஒரு வெள்ளப்பெருக்கு காலத்தில் நீர்நிலைகளில் மிதவைகளை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து வெளியேறது, இல்லைனா ஒரு கட்டடம், பள்ளிக்கூடங்கள், கல்லூரி அல்லது ஒரு பெரிய மக்கள் கூடுற இடங்கள், இதிலிருந்து எப்படி நம்ம வந்து தற்காத்துக்கிறது, இதுதான் வந்து ஒத்திகை பயிற்சிகள். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குயிக்லி குவாய்ட்லி சேஃப்லி, இதை தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது குயிக், விரைவாக வெளியேறு, அதுக்காக ஓடி வெளியேறணும் கிடையாது, மிக வேகமாக நடந்து கூட வெளியேறலாம். சேஃப்லி, பாதுகாப்பாக வெளியேறுங்க. அமைதி, சத்தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அறிவிப்புகள் எதுவுமே தெரியாம போயிடும். ஒரு ஒரு ஆபத்து காலத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு அறிவுரைகள் வழங்குவாங்க, நீங்கள் அந்த பக்கம் போங்க, இந்த பக்கத்தில் போய் அசம்பிள் ஆகுங்க, இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே சத்தமாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா அமைதியாக இல்லைன்னா நமக்கு அந்த அந்த ஒத்திகை பயிற்சி என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நேரும்போது நமக்கான இதாகிரும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்ம்பாங்க. அதனால் இந்த ஒத்திகை பயிற்சிகளில் நம்ம ஒரு ரியல் திங்காக நினைக்கணும். ஒவ்வொரு ஒத்திகை பயிற்சியும் உண்மையாட்டே ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒத்திகை பயிற்சிகளை வந்து பள்ளிகள் மற்றும் எல்லாமே பெரிய ஷாப்பிங் மால், மருத்துவமனைகள், மக்கள் குடும்பங்கள், இதில் எல்லாமே நாங்கள் நிறைய தீயணைப்பு துறைகளும் நடத்துகிறோம். இதில் பொதுமக்களும் வந்து இந்த மாதிரி இந்த ஒத்திகை பயிற்சிகள் குறித்த அறிவிப்புகள் எல்லாமே வருது. இன்னைக்கு மொபைல் சில செயலிகளை உட்படுத்தி இது மூலமாக கூட நிறைய அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம தெரிந்து நமது உயிரை காப்பாற்றுறதுக்கானங்கிறதுல நீங்கள் எல்லாருமே அதுக்கு தகுந்த ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அது மாதிரி ஒரு ஒத்திகை பயிற்சி இடத்தை விட்டு வெளியேறின மாணவர்கள் வந்து அசம்பிளி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. மாணவர்களோ அல்லது வந்து அங்கே இருக்கிற அந்த பங்கெடுப்பவங்க வந்து அந்த அசம்பிளி பாயிண்ட்ல போய் தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு பாதுகாப்பான இடமாட்டு கண்டறியப்பட்டிருக்கும். உங்களை எல்லாமே ஒரு அசம்பிளி பாயிண்ட்ல கொண்டு வந்தாச்சுன்னா அவங்களுடைய வருகைகளை சரிபார்க்க வேண்டும். ஒரு பள்ளியா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு வேலை பார்க்கற நிறுவனமா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்கன்னா யாரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்களா, இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு இது நடக்கும்போது கூட இது இவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். நாளைக்கு ஒரு விரைந்து செயல்படுவதற்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே உயிரை காப்பதற்கு அவசியமானதாக இருக்கும்.
0: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில், தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. வாழ்வின் வழிகாட்டி போல என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101.
1: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு. சடையன்குடி ஸ்ரீ சுலோச்சனா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி, மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் உர மேலாண்மை முறைகள். திருப்பதி சாரும் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ள

0: பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 ஒரு முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித்தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரண்டிஸ் வந்து 1 முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000+ விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில்

0: அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 28 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:55. உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27-31°C குறைந்தபட்ச வெப்பநிலை 18-22°C வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 10-14 km என்ற வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரை. நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். காற்றின் வேகம் மணிக்கு 10-14 km என்ற அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால்வெட்டலாம். வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். தென்னை, பழமரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்கள் சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். திருவட்டார் மற்றும் மேல்புறம் வட்டாரங்களில் PM கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் விவசாயிகள் விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு செய்திடும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. விளவங்கோடு தாலுகா அலுவலகத்தில் ஜமாபந்தியுடன் இணைந்து இன்று சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. எனவே இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களது ஆதார் அட்டை, கைபேசி எண், பட்டா விவரங்கள் மற்றும் தொடர்புடைய நில ஆவணங்களை கொண்டு வந்து பதிவு மேற்கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு செய்வதன் மூலம் அரசின் பல்வேறு வேளாண் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகளை எளிதில் பெற முடியும். எனவே அனைத்து விவசாயிகளும் தவறாமல் விவசாயிகள் பதிவு சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு மேற்கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடையலாம் என்று திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044139. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:00. வட்டார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம், மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. திருவட்டார் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி. மாத்தூர் தொட்டிப்பாலம் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. இனி விரிவான செய்திகள். நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் ஒவ்வொரு மாதமும் 2ஆவது அல்லது 3ஆவது வெள்ளிக்கிழமைகளில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெற்று வருகிறது. இம்மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது நாளை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் கன்னியாகுமரி மாவட்ட தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நேரடியாக வருகை புரிந்து தங்களுடைய நிறுவனங்களுக்கு தேவையான தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு, +2 பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ஐடிஐ மற்றும் கணினி பயிற்சி கல்வி தகுதியுடையவர்கள் கலந்து கொள்ளலாம். இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் கோணம் நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெறுகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் மற்றும் வேலை அளிப்பவர்கள் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று சிறப்பு வருவாய் தீர்வாயம் நடைபெற்றது. இஜமாபந்தி நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் துறை அலுவலர்களுடன் பொதுமக்களின் பல்வேறு கோரிக்கைகளை கேட்டறிந்து பொதுமக்களின் மனுக்களை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, திருவட்டார் மற்றும் கிள்ளியூர் ஆகிய 6 வட்டங்களுக்கு கிராம கணக்குகளை சரிபார்க்கும் வருவாய் தீர்வாய கணக்கு சரிபார்த்தல் நிகழ்ச்சியானது நேற்று முதல் நாளை வரை அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும். அதன்படி நேற்று திருவட்டார் வட்டத்திற்குட்பட்ட 13 கிராமங்களுக்கு நடைபெற்ற சிறப்பு வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்களிடமிருந்து பட்டா மாறுதல் தொடர்பான மனுக்களும், முதியோர் உதவித்தொகை, கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை, வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், சாதி சான்றிதழ் வழங்கக்கோரி மனுக்களும், ஊராட்சிகள் குறித்த மனுக்களும், கல்வித்துறை குறித்த மனுக்களும் என 100க்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நல அலுவலர், திருவட்டார் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட

0: அரச அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் திருவட்டார் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் புதிதாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் பல்வேறு துறைகளின் சார்பில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் 3.4 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் மாத்தூர் தொட்டிப்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள சிறுவர் பூங்காவில் கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. சுற்றுலா பயணிகள் இங்கு வரும்போது ஒரு புதுமையான அனுபவமாக மாத்தூர் தொட்டிப்பாலத்தினை மாற்ற வேண்டும் என துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
1: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
2: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்கரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: வாழ்வின் வழிகாட்டி போல என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 7:05. இனி கேட்கலாம்.
10: என்னம்மா தண்ணியகோரி ஊத்த, மனுஷன நிம்மதியா உறங்க விடுறியா? என்னது காலையில அண்ணன் 5:30 நம்ம வீட்டு பக்கமா வாக்கிங் போறாரு, நீர் மூடிக்கிட்டு ஒரே உறக்கமா இல்ல உறங்குறது? என்னது, நீங்க அவரு கூட தானே இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த சுறுசுறுப்பு இருக்கப்படாதானே கேக்க? அவரை தொட்டு பார்த்தாச்சு, பேசி பார்த்தாச்சு, ஒட்ட மாட்டேங்க அம்மா. இப்ப என்னம்மா நான் அவர்கிட்ட போய் கேட்டு எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேமா? புறம்மா அண்ணன் வீட்டுல இருக்காரோ இல்லையோ தெரியல, அண்ணன் பட்டாம்பூச்சி மாதிரி அங்கங்கே பறந்து திரியக்கூடிய ஆளு. ஏய், திருநாவுக்கரசு கடையில சுட சுட உன்னியப்பம் போடாம போல இருக்க, வாசனை இங்க வர இழுக்க. அண்ணனை பார்க்கதான் போறோம், அண்ணனுக்கு உன்னியப்பம்னா அப்படி ஒரு பிரியம். அண்ணன் பார்சல பார்த்தாருனா என்ன சிக்கல்ல இருந்தாலும் நம்ம சிக்கல தீக்கிறது மாதிரி பதில் சொல்லுவாரு. சரி, ஒரு 10 வாங்குவோம். என்னடே நீர் 10 எல்லாம் வாங்க மாட்டுற, ஆச்சரியமா இருக்குன்னு கேக்குறியா? உன் கடையில வியாபாரம் நடக்கணும்னு நினைக்கிறியா எப்படி? என்னது 10-11 வச்சிருக்கேன், சீக்கிரம் போவோம். அது அண்ணன் இருக்காரோ இல்லையோ, இந்த வாசனை தீர்றதுக்குள்ளாடி அண்ணன் நடக்கி பெய்ய ஆகணுமே.
11: ஏய், என்னமா பண்ணிட்டு இருக்க? ஒரு டீ போடுறதுக்கு இவ்வளவு நேரம் அம்மா? அந்த ஏலக்காய லேச போட்டு சீக்கிரம் கொண்டு வாமா.
10: எனே எனே எனே,
11: ஏய் தம்பி வேற வாரம் பாரு, தம்பி சத்தம் வேற கேக்குது. ரெண்டு டீ எடுத்துட்டு வாமா, வாப்பா வாப்பா. ஏ தம்பி, என்ன விஷயம்பா? அதிகாலை வேளையில உன் வீட்டு பக்கமா ஒரு 5:30 தான் கடந்து வந்தேன், தம்பி 6:30 வீட்டுல வந்து நிக்கிய.
10: நீங்க அப்படி வந்ததுதான் பிரச்சனை?
11: என்ன வந்தது பிரச்சனை? என்னப்பா பேசுற, ஒரு நடைபயிற்சி போனது குற்றமாப்பா?
10: ஏனே உங்க அளவுக்கு நான் சுறுசுறுப்பு இல்லன்னு சொல்றானே, உங்கள மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும்னா நான் என்னென்ன பண்ணணும்?
11: தம்பி, அதிகாலை வேளையில விழிப்பு எத்தனை மணிக்குப்பா?
10: ஏனே ஒரு 8:30.
11: பத்திரிகை படிக்கக்கூடிய வழக்கம் உண்டாப்பா?
10: எதுக்குன்னே பத்திரிகை படிக்கணும்?
11: பாத்தையா, அன்றாட பத்திரிகை படிக்கிற மாதிரி இருந்தா சில தகவல்கள் பிரகாரம் தம்பி சுறுசுறுப்பா இயங்கலாம.
10: ஓய், என்னவா சொல்ற? உம்மள போய் பாக்க வந்தோம் பாரு, அவ சொன்னு.
11: ஏய், நீ எதுக்கம்மா டீய கொண்டு வந்தவா? ஒரு கப்ப மட்டும் அங்க கொண்டு வச்சிட்டு ஒரு கப்ப கொண்டுட்டு வார. ஏ தம்பி, கோவப்படுகிறதா உனக்கு தெரியாதா? அவன் அப்படிதான்மா, எடுத்துட்டு வாமா.
10: பாரு எங்க அண்ணன, நான் கொட்டு கொட்டுன்னு மிதி மிதின்னு அடி அடின்னு அடிச்சாலும் ஏன்னு கேக்காம பாசத்தை பாரு எங்க அண்ணனுக்கு.

0: இண்ணே அற்புதமா இருக்குண்ணே.
1: தம்பி உனக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்றப்பா. உழைப்பு அப்படிங்கிற பொக்கிஷத்தை கையில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா உயர்வுக்கு வழி உண்டு. என்ன பொக்கிஷம் சொல்லு பாப்போம்.
0: உழைப்புனே என்ன, எத்தனை வயசானாலும் சுறுசுறுப்பா உங்களை மாதிரி ஓடணும்னே.
1: தம்பி உழைப்பு அப்படிங்கறது மிகுந்த ஈடுபாட்டோடி ஒன்றி போய் செய்தோம் அப்படின்னா உயர்வுக்கு வழி உண்டு. தம்பி முந்தா நாள் அந்த வாய்க்கால் ஓர வரும்போது சில முள்ளுகள் கடந்தது பாரு, நான் என்ன வேலை செய்தேன்?
0: ஏய் அண்ணன் யோசிக்கல வைக்காரு, இவருடைய வேலையாட்கள் அவரோட வயல்ல வேலை செஞ்சாங்க. அண்ணன் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் பொதுவா போகக்கூடிய ஓடையில கிடந்த முள்ள அண்ணன் அப்புறப்படுத்தினாரு. நான் கூட சொன்னேன் எதுக்குன்னு இந்த வேலை. தம்பி கூட கொஞ்சம் ஒத்தாச பண்ணுப்பான்னு கேட்டாரு, நான் அவரை உதாசீனப்படுத்திட்டுலா போனேன்.
1: தம்பி இப்ப புரியுதாப்பா, முந்தா நாள் நடந்த செய்கை ஒன்ன எந்த அளவுல ஒரு நிலைக்கு கொண்டு போயிருக்கு, என்ன எந்த நிலையில வச்சிருக்கு அப்படிங்கறது.
0: ஏனே புரியுதுனே புரியுதுனே, அப்போ எதிர்பாராத உழைப்பு வேணும்னு சொல்றீங்க.
1: ஆமாப்பா, இது ஒரு சிறிய விஷயம்பா. இறைவனால் கைகூடாத காரியம் கூட உழைப்பால கைகூடும் அப்படின்னு திருவள்ளுவர் கூட சொல்லிருக்காரு.
0: ஏனே இப்பதானே புரியுது, சும்மா இருந்தா சுவாறு கிடைக்குமானே.
1: தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூறி தரும்.
0: எங்க அண்ணன் 1330 குறளையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு போல இருக்கே.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் சரியாக 7:10. குமரி பண்பலை 101 இனி
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
2: காதில் கேட்கின்றதா
1: மழலை மொழியில் மனதை மகிழ்விக்க வரும் மழலையை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: குட்டி தேவதையின் பெயர் என்ன?
3: ஏபல் மீரியம்.
1: ஏபல் எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: ராஜகமங்கலம் துறை.
1: உங்க ஊர் உங்களுக்கு பிடிக்குமா?
3: பிடிக்கும். ஏன்னா அங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அங்க கடல் இருக்கும், நிறைய இருக்கும்.
1: உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடுவீங்களா?
3: ஏரோப்ளேன் விட்டு விளையாடுவோம், ராஜாராணி விளையாடுவோம், கல்லாமான விளையாடுவோம், நிறைய விளையாடுவோம்.
1: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
3: எங்க வீட்டுல எங்க எமிலியாச்சி, எங்க அம்மா பேரு செமி கன்னிமொழி, எங்க அப்பா பேரு ஆப்ரஹாம் வில்லியம், எங்க அக்கா பேரு ஏபல் ஆண்ட்ரினா, எங்க அண்ணன் பேரு ஏபல் சாண்டினா, என் பேரு ஏபல் மீரியம்.
1: உங்களுக்கு ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்கிறாங்களா? அவங்க உங்களை பாசமா பாத்துப்பாங்களா?
3: அதையா கேக்கீங்க? நாங்களும் பாசமா பாத்துப்பாங்க.
1: அம்மா சமைச்சு தரதுல என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
3: கர்ட் ரைஸ்.
1: என்னைக்காவது அம்மாட்ட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா?
3: சொல்லிக்கனே.
1: வேற என்னெல்லாம் சமையல் பண்ணி தருவாங்க?
3: வேற லெமன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வாட்டர்மெலன், ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, ஸ்டார் ஃப்ரூட், நெல்லிக்காய், மேங்கோ, கிரீன் மேங்கோ, ஆரஞ்சு கலர் மேங்கோ, நிறைய மேங்கோ வச்சு கொடுப்பாங்க.
1: சரி ஓகே.
3: நான் ஒரு ரைம்ஸ் சொல்றேன்.
1: ஓகேம்மா.
3: ஐ ஹியர்

0: அழகான ஒரு ரைம்ஸ் பாடிட்டீங்க. இந்த ரைம்ஸ் உங்களுக்கு யார் சொல்லி தந்தாங்க?
1: எங்க மேம்.
0: உங்க மேம் வேற என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
1: ஸ்டோரிஸ் சொல்லி கொடுப்பாங்க, ஃப்ரூட்ஸோட நேம் சொல்லி கொடுப்பாங்க, வெஜிடபிளோட நேம்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, கார்ஸ் பைக் நேம்ஸ் சொல்லி கொடுப்பாங்க.
0: வேற என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
1: எங்களுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் டாக்டர், டீச்சர், ஃபயர்மேன் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க.
0: இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு டாக்டர் தான்.
0: அப்போ ஃபியூச்சரில் நீங்கள் டாக்டர் ஆக போகிறீங்களா?
1: ஆமாம்.
0: சூப்பர்மா.
1: நான் இப்போ ஆத்திச்சூடி சொல்ல போகிறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: ஆத்திச்சூடி அறம் செய் விரும்பு ஆறு வதுசினம் ஈழ்வது கரவே ஈவது விளக்கு உடையது விளம்பே ஊக்கமது கைவிடு என் எழுத்தில் ஏகலில் ஏ

0: ஐயம் விட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓடு வலு ஒளியே அவ்யம் பேச அவுடதும் சுருக்கு.
1: அழகா சொன்னீங்க. என்ன படிக்கிறீங்க பிள்ளை?
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறேன்.
1: ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
0: ஆமா, ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எங்களை பிடி பீரியடுக்கு கூட்டிட்டு போவாங்க, நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிட்டு போவாங்க. ஃபீல்ட் ட்ரிப்ல எனக்கு பிடிச்ச இடம் கேம்ஸ்.
1: நல்லா படிப்பீங்களா? உங்க பாட்டி உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
0: எங்க பாட்டி கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு சமைச்சு குடிப்பாங்க.
1: ஓகேமா, மலலை மொழியில் எங்கள் காலை பொழுதை இனிதாக்கியதற்கு நன்றி.
0: நன்றி.
1: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.

ஏற்படுத்துகின்றோம் நேயர்களே. இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மஞ்சள் காமாலை நோய் குறித்து விளக்குகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி வருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும்போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசு

0: அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும் அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோ கூறியபோது இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹூ, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்கு துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா

மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமைகளை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி வருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு மணி 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
2: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
1: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நாகர்கோவில் இயேசுவின் திரு இருதய ஆலயம் பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:00 ஜெபமாலை, புகழ்மாலை, நவநாள் திருப்பலி. நாகர்கோவில் கோடம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை, அதாவது ஸ்பாட் அட்மிஷன் நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இம்மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் NTA வின் சமூக வலைதளத்தில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில்

நாடு முழுவதும் இம்மாதம் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை தேர்வு நடைபெறும் என்றும் இம்மாதம் 14ஆம் தேதி நுழைவுச் சீட்டு வெளியிடப்படும் என்றும் மறுதேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்கவோ கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு NEET UG@NTA.AC.IN என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ 0111-4075-9000 அல்லது 0111-6922-7700 என்ற தொலைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

நேர்லே நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 7:30. இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னர் வேந்தே,
2: காலை வணக்கம். வாரும் மந்திரியாரே.
1: என்னவண்ணா இது? உணவு மேஜை முழுவதுமாக நிறைந்துள்ளது. இட்லி, சட்னி, தோசை, சாம்பார், இடியாப்பம், ஆப்பம், பூரி, கிழங்கு.
2: அது மட்டுமா? இங்கே பாரும், சிக்கன் குழம்பு, மட்டன் வறுவல், காடை கவுதாரி பொரியல் எல்லாமே இருக்கிறது.
1: ஆமாம், பறப்பது, மிதப்பது, ஓடுவது, போடுவது என எல்லாமே இருக்கிறதே. இதெல்லாம் பார்ப்பதற்கா இல்லை சாப்பிடுவதற்கா?
2: என்ன கேள்வி இது? எல்லாம் சாப்பிடுவதற்கு தான் மந்திரியாரே.
1: இருந்தாலும் மன்னா, ஒரே அடியாக இவ்வளவு சாப்பிட வேண்டுமா?
2: அது ராஜமாதா என்னை விரதம் இருக்க கூறியிருக்கிறார். அதுதான், அதற்கு முன்னர் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு தெம்பாக இருக்கலாம் என்று எல்லாவற்றையும் காலையிலேயே சமைக்க சொல்லி சாப்பிட ரெடியாகி
1: விட்டேன்.
2: எப்படியும் நான் ஒரு டயட் ஃபாலோ செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதற்கு பதிலாக இந்த விரதத்தை ஃபாலோ செய்து விட்டால் போயிற்று.
1: பரவாயில்லையே, நம்ம மன்னருக்கு விரதத்தை பற்றி கூட நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கின்றன போல. மன்னர் வேந்தி, தாங்கள் எத்தனை மணி நேரம் விரதத்தை கடைபிடிக்க போகிறீர்கள்?
2: எத்தனை மணி நேரமா? ஒருவேளை அதுவும் காலை நேர உணவு. அது மட்டும்தான்.
1: அப்படியெல்லாம் அண்ணா, விரதத்தில் பல வகைகள் உள்ளன. சிலர் தினமும் காலை மட்டும், சிலர் இரவு நேரம் மட்டும் உணவு அருந்தாமல் விரதம் இருக்கிறார்கள். சிலர் காலை முதல் இரவு வரை உணவு அருந்தாமல் வெறும் பால் பழம் பருகியபடி விரதம் இருக்கிறார்கள். இப்படி விரதத்தில் பல வகைகள் இருக்கின்றன. தாங்கள் எப்படி?
2: உணவு என்பது எனக்கு பிரியமான, மனதிற்கு நெருக்கமான ஒன்று. அதை சாப்பிடாமல் நான் எப்படி இருப்பேன்? எதை வேண்டுமானாலும் விட்டு விடுவேன். ஆனால் உணவை மட்டும் என்னால் ஒருபோதும் விட முடியாது.
1: அது சரி, மன்னருக்கு மன்னரின் கவலை. ஆனால் விரதம் இருப்பது நமது உடல் நலனுக்கு மிகவும் நல்லது என்று ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளது மன்னா. அப்படியெனில் அதை கடைபிடிப்பது நமக்கு நல்லதுதானே?
2: அப்படியா? அப்படி என்ன நலன் இருக்கிறது? அப்படி என்ன விஷயத்தை கண்டுபிடித்து விட்டார்கள்
1: மன்னா? ஜப்பான் நாட்டை சேர்ந்த யோஷினோரி என்ற ஆராய்ச்சியாளர் விரதம் இருக்கும் பொழுது நமது உடலில் இருக்கும் செல்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்கின்றன என்பதை கண்டுபிடித்திருக்கிறார். அதுவும் இந்த விரதம் இருக்கும் நேரத்தில் இந்த ஆட்டோபாகிங் நடைபெறுகிறது என்பதையும் நிரூபித்து அதற்கு 2016 நோபல் பரிசும் வாங்கியிருக்கிறார்.
2: என்ன அது செய்யுது? விரதம் இருப்பதால் செல்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்கிறதா? ஆமாம், அது என்ன ஆட்டோபாகி?
1: ஆட்டோபாகி என்றால் செல்கள் தங்களைத்தானே உடைத்துக் கொண்டு தங்களது சக்திக்கு அவற்றை பயன்படுத்திக் கொள்ளும். இதனால் தேவையற்ற செல்கள் நமது உடலில் குறைந்துவிடும். தேவையற்ற அதிகப்படியான செல் வளர்ச்சியினால் தான் கேன்சர் உருவாகிறது. அப்படி கேன்சர் உருவாக காரணமாக இருக்கும் செல்களை இந்த ஆட்டோபாகி ப்ராசஸ் என்பதால் உடைக்கப்படுகிறது. அதனால் தான் விரதம் இருப்பது நல்லது என்று கூறுகிறார்கள். தொடர்ந்து 18 விரதம் இருக்கும் போது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதன் முதல் பகுதியை கண்டுபிடித்தமைக்காக இதற்கு முன்னர் 1990 நோபல் பரிசும் வழங்கப்பட்டிருக்கிறது.
2: அப்படியெனில் நானும் விரதம் இருக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன்.
1: மன்னா, நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். ராஜமாதா கூறிய இந்த விரதம் தங்களுக்கு ஓகேதானா?
2: அதெல்லாம் ஓகேதான். இதெல்லாம் ஜுஜூபி மேட்டர். எவ்வளவோ செய்து விட்டோம், இதை கூட செய்ய மாட்டோமா?
1: மன்னா, மறுபடியும் நன்றாக யோசித்துக் கூறுங்கள். தங்களுக்கு இது ஓகேதானே?
2: ஓகேதான் மந்திரியாரே.
1: அப்படியெனில் யாரங்கே அந்த உணவு மேஜையில் இருக்கும் அவ்வளவு உணவுகளை எடுத்து உள்ளே வையுங்கள்.
2: மந்திரியாரே, என்ன செய்கிறீர்?
1: ராஜமாதாவின் அறிவுரையின்படி இந்த விரதம் தொடர்ந்து 2 கடைபிடிக்கப்படுகிறது மன்னா. தொடர்ந்து 24 நாங்கள் விரதம் இருக்க வேண்டும்.
2: என்ன, தொடர்ந்து 24 நேர விரதமா?

0: மந்திரியாரி, மணி எல்லாம் அடிக்கிறார்கள்.
1: பெல் அடித்தால் விரதம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்று அர்த்தம். அடுத்த பெல் அடிக்கும் வரை இடைநிறுத்தாமல் விரதம் கண்டினியூ ஆகும். அண்ணா
0: மந்திரியாரி, ஒரு மணி நேரத்திற்கு ஒரு 5 நிமிடம் இடைவெளி விட்டால் போதும், நான் ஏதாவது இடையில் ஓடி சென்று சாப்பிட்டு விட்டு வந்து விடுவேன்.
1: இங்கே என்ன கிண்ணம் சாதனையா நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? 1 மணி நேரத்திற்கு 5 நிமிடம் பிரேக் விட, மன்னா இது விரதம், மன்னா விரதம், ஒரு பிரேக்கும் கிடையாது.

வழிகாட்டி போல என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 7:35. வாழ்க்கையில வெற்றி அடையவும் மன அமைதியை அடையவும் நேரம் ரொம்பவே முக்கியம்ங்க. திட்டமிட்டு நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே இலக்கை நம்மளால் அடைய முடியும். எந்த ஒரு செயலுக்கும் சரியான நேரம் ஒதுக்குவது வெற்றிக்கான முதல் படி. முறையான திட்டமிடல் லட்சியங்களை எளிதில் அடைய உதவும். கடைசி நிமிட பதட்டத்தை தவிர்க்கவும் வேலைகளை முன்கூட்டியே முடிக்கவும் சரியான நேர மேலாண்மை உதவுகிறது. நேரத்தை மதிக்கும் பழக்கம் ஒருவரின் வாழ்க்கையில் நற்பண்புகளையும் ஒழுக்கத்தையும் உருவாக்குகிறது. நேரத்தோட முக்கியத்துவம் இவ்வளவு இருக்கும் போது நேர மேலாண்மையை எப்படி கையாள்றது அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மூன்று விஷயங்கள் தாங்க, ரொம்ப சிம்பிளான மூன்று விஷயங்கள். என்னெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னுரிமை, திட்டமிடல், தள்ளி போடும் பழக்கத்தை தவிர்த்தல். சரி, இனி மெதுவா ஒன்னொன்னா சொல்லிடலாமா? முதல்ல முன்னுரிமை. ஆங்கிலத்துல இத பிரையாரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான வேலைகளுக்கு முதல்ல நேரம் ஒதுக்க வேண்டும். சரி, ரெண்டாவதா திட்டமிடல், அதாவது பிளானிங். அன்றாட வேலைகளை திட்டமிடுவதன் மூலம் நேரம் வீணாவதை தடுக்கலாம். மூன்றாவதா தள்ளி போடும் பழக்கத்தை தவிர்த்தல். இன்றைய வேலையை இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இத கண்டிப்பா கடைபிடிச்சே ஆக வேண்டும். நம்ம சொன்ன இந்த நேர மேலாண்மையை நம்ம சரியா கடைபிடிச்சோம் அப்படின்னா, நம்ம லட்சியத்தின் பாதையில் சரியாதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு கிளாப் பண்ணிக்கலாம்.

0: எனக்கு மாதிரி இன்னைக்கும் சூப்பரா நம்ம தென்குமரி தேரலை ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்னைக்கும் நேர்களே உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில சூப்பரான திரைப்பட பாடல்கள், முக்கியமா பொது அறிவு கேள்வி பதில், கூடவே தேதியும் செய்தியும் என பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. தென்குமரித்தினரில இன்னைக்கு நிகழ்ச்சியில முதலாவதா பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைய பொது அறிவு கேள்வி, ஆசியாவிலேயே அதிக ராம்சார் தளங்களை கொண்ட நாடு எது? இப்ப அண்மையில தான் ராம்சார் தளம் ஒன்றை வந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா, சரி அது மூலமா தான் அதுக்கு ரிலேட்டடா தான் இந்த ஒரு க்வெஸ்சன், ஆசியாவிலேயே அதிக ராம்சார் தளங்களை கொண்ட நாடு எது? வித்யாசாகர் இசையில உதித் நாராயணன், சுஜாதா மோகன் பாடிய கில்லி திரைப்பட பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அந்த பாடலுக்கு அப்புறமா பதில தெரிஞ்சுக்கலாம்.
1: தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும் ஷக்

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: நேரம் சரியாக 7:43. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் குமரி தேனலை. நம்ம நிகழ்ச்சியில இனி இன்றைய பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒருமுறை நினைவுபடுத்திடலாம். இன்றைய

0: கேள்வி என்ன அப்படின்னா, ஆசியாவிலேயே அதிக ராம்சார் தளங்களை கொண்ட நாடு எது? இதற்கான சரியான பதில் நம்ம இந்தியா. ஆசியாவிலேயே அதிக ராம்சார் தளங்களை கொண்ட நாடு வந்து இந்தியா தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம், ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம், அதாவது சுர்காதால் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ராம்சார் தளத்தின் கீழ் இந்தியாவின் 100வது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா தான் ஆசியாவிலேயே அதிக ராம்சார் தளங்களை கொண்ட நாடா இந்தியா மாறியிருக்கு. இந்த ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் வந்து கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பல்லியா மாவட்டத்துல இருக்கு இந்த பறவைகள் சரணாலயம். இது வந்து கங்கை நதியால் உருவான ஒரு இயற்கையான குதிரை குழம்பு ஏரி. 1991 ஆண்டுல தான் இதை வந்து பறவைகள் சரணாலயமா அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா ஆசியாவிலேயே அதிக ராம்சார் தளங்களை கொண்ட நாடாகவும், உலக அளவுல 3வது அதிக ராம்சார் தளங்களை கொண்ட நாடாகவும் இந்தியா திகழ்கிறது. நேயர்களுக்காக இன்றைய பதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. ஆசியாவிலேயே அதிக ராம்சார் தளங்களை கொண்ட நாடு இந்தியா, உலக அளவுல பார்த்தோம்னா 3வது இடத்துல இருக்கு.
1: தேதியும் சேதியும்
2: இன்று ஜூன் மாதம் 11 தேதி.
1: உலக தமிழ் கழகம் தொடங்கப்பட்ட நாள் இன்று.
3: அழகே தமிழே நீ வாழ்க, அமுதே உந்தன் புகழ் வாழ்க.
2: 1968 ஆண்டு இதே நாளில் திருச்சியில் தேவநேய பாவாணர் தலைமையில் உலக தமிழ் கழகம் என்னும் அமைப்பு தொடங்கப்பட்டது.
1: பிறமொழி வல்லாண்மையிலிருந்து தமிழை மீட்டெடுப்பது கழகத்தின் முதன்மையான கொள்கையாக இருந்தது.
2: இயன்றவரை அயல் சொற்களை கலவாது எழுதவும் பேசவும் வேண்டும், அனைவருக்கும் தமிழ் பெயரையே சூட்ட வேண்டும், உலகம் முழுக்க தமிழை பரப்பிட வேண்டும் போன்ற கொள்கைகளோடு இயங்கிய இக்கழகம் தமிழ்நாட்டின் பெருநகரங்களில் மாநாட்டையும் நடத்தியுள்ளது.
1: தமிழக கர்நாடக ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞர் டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: மறி மறி நின்னே முரளிட, மறி மறி நின்னே முரளிட.
2: 1932 ஆண்டு இதே நாளில் பிறந்த டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் 2 நூற்றாண்டுகளாக இசைத்துறையில் ஈடுபட்ட கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆவார்.
1: கர்நாடக இசையில் இளையராஜா, ஏ ஆர் ரஹ்மான், ராஜ்குமார் பாரதி மற்றும் கத்ரி கோபால்நாத் ஆகியோருக்கு குருவாக இருந்த இவர் மேற்கத்திய இசைக்கலைஞர் பிராங்க்லினுடன் இணைந்து பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார்.
2: சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மபூஷன் விருது, நாத கோவிதா பட்டம், சங்கீத கலாநிதி விருது உள்ளிட்ட பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
4: கரிமரவினி
1: தமிழ் திரைப்பட இயக்குநர் ஏ சி திருலோகச்சந்தர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
5: கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதயின் நாயகனே.
2: 1930 ஆண்டு இதே நாளில் பிறந்த இயக்குநர் ஏ சி திருலோகச்சந்தர் அவர்கள் புகழ்பெற்ற பல தமிழ் திரைப்படங்களையும் சில ஹிந்தி தெலுங்கு படங்களையும் இயக்கியுள்ளார்.
1: 1969 ஆண்டு இவர் இயக்கிய தெய்வ மகன் எனும் திரைப்படம் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதலாவது தென்னிந்திய திரைப்படமாகும்.
2: பாரத விலாஸ், டாக்டர் சிவா, அன்புள்ள அப்பா, நானும் ஒரு பெண் போன்றவை இவர் இயக்கிய பிரபலமான தமிழ் திரைப்படங்களுள் சிலவாகும்.
5: நன்றி சொல்வேன் தெய்வமே.
1: 1895 ஆண்டு இதே நாளில் வரலாற்றின் முதலாவது கார்பந்தயம் பாரிஸில் நடைபெற்றது.
2: அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் எட்வின் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 1935 ஆண்டு இதே நாளில் உலகின் முதலாவது பண்பலை ஒலிபரப்பை நியூ ஜெர்சி

0: ஸ்பெயினில் அறிமுகப்படுத்தினார்.
1: தன் சுயமுயற்சியால் மகத்தான சாதனைகளை செய்து இந்தியாவின் தொழில்துறையை முன்னேறச் செய்த ஜி டி பிர்லா என்று அறியப்படும் கன்ஷியாம் தாஸ் பிர்லா அவர்கள் 1983 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: இந்திய தொழில்துறையின் முக்கிய தூண்களில் ஒருவரான இவர் பத்ம விபூஷன் விருதினையும் பெற்றுள்ளார்.
2: தேதியும் செய்தியும்

0: கேட்டது ஹிப்ஹாப் தமிழா இசையில் தனி ஒருவன் திரைப்பட பாடல்.
1: மற்றும்
2: Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
3: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
1: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
2: ஆஞ்சியோ

0: சர்க்கரை நோய் மருத்துவம்,
1: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
0: உலகத்தரத்தில் லேப் வசதி,
1: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
0: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
1: கால் 7900447-3872.
0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 கொண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா.
0: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
4: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல்,
0: ECE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
4: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
0: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
4: 0465225390.
5: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
6: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நேரம் 7:55. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சித்தார்த் பாடிய சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் நாம் முத்துக்குமார்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரையை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:02. தென்குமரி தேனிலையில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 75 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 48 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றுக்கு 55 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 180 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சென்னை கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 35 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 48 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சௌ சௌ 50 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய்,

நாடன் மாங்காய் 18 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால் சேம்பு 75 ரூபாய், வழுதலங்காய் 75 ரூபாய், கோவைக்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், நூக்குள் 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 35 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் அறிந்தோம். இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நிலையகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் திருப்பதி சாரம் 3 நிலையகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்று காலை நிலவரப்படி, பேச்சுப்பாறை அணை 33.62 அடி, பெருஞ்சாணி அணை 58.35 அடி, சிட்டார் 1 11.02 அடி, சிட்டார் 2 11.12 அடி, பொய்கை அணை 15.90 அடி, மாம்பழத்துறையார் அணை 26.57 அடி. அணைகளின் நீர்மட்ட விவரம் அறிந்தோம். நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நிமிடம் தென்குமரி திணையில் இனி கேட்கலாம் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் பாடிய அயன் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் நாமுத்துக்குமார்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 கொண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேளா. வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு. சடையன்குடி சி சுலோச்சனா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி, மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் உர மேலாண்மை முறைகள். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: இத்துடன் இன்றைய தென்குமரி தேனலை நிறைவு பெறுகிறது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: sub-Himalayan West Bengal, Odisha, Kerala and Mahi today. US military strikes multiple targets in Iran in latest escalation of tensions in West Asia. And Prime Minister Modi praises performance of Indian sportspersons and urges the nation to set ambitious targets for Olympics. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. இனி கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில்
4: சைபால்.
7: ஒரு ஊர்ல ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர் என்னன்னா ஹோ. இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்கறது. அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவில் அவரை வந்து ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலைஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ளே நீ வந்து தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலைஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்கள ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆக ஆக தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுக்கிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே, தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார். திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார். இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவுல வந்து விடை கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்பவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால் அவர் நினச்சது கனவுல உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். பயிற்சியெல்லாம் வேறு கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க.

0: வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ, அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 8:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகின்றது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் நிஸ்கன்யாகுமரியில் சூஸ் பண்ணனும்.
6: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டில் கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
3: நிஸ்கன்யாகுமரி.
7: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 குண்டக்க மண்டக நீரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மீளா. நேரம் 8:43. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது KK எக்ஸ்பிரஸ்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: இன்னைக்கு பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, தோழியரே, இது நீங்கள் மட்டும் பங்கேற்கும் நேர்லை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தோழியருக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் மனதை கவர்ந்த இடங்கள். இந்த தலைப்புல தான் தோழியர் நிகழ்ச்சியில பங்கேற்று பேச போறீங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு இரவு 8:05 சிறுவர்களுக்காக ஒரு நேர்லை நிகழ்ச்சியும் வளம் வர இருக்கு, பட்டாம்பூச்சிகள். அதுக்கப்புறமா இரவு மணி 10:05 நிலாமுற்றம், இது நேயர் விருப்ப நேரலை. இந்த நேர்லை நிகழ்ச்சிகள்ல தவறாம கலந்துக்கோங்க. கலந்துக்கிறதுக்காக நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் 1-2909-722. இதற்கான இணைப்பு எண் 0465-2. மேலும் ஒரு அலைபேசி எண் 890-325-70-39. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது KK எக்ஸ்பிரஸ்.

எக்ஸ்பிரஸில் நேயர்கள் இதுவரை கேட்டவை உனக்கும் எனக்கும் ராஜா ராணி, என்னை அறிந்தால் மற்றும் நான் மகா நல்ல திரைப்பட பாடல்கள். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

Brasil.

0: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
1: நேரம் 9:02. நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும்
1: வசந்த அழைப்பு நேரலை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

எண்ணங்களில் ஏற்றம் வர வலம் வரும் வண்ணங்களின் மொழியாய் கான அலைகளால் வருடும் வானலை தோழி இனிய குமரி பண்பலை நூற்றொன்றில் இப்பொழுது ஆரம்பமாகிறது தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. ஆம், காலை நேரத்து வசந்தம் இது. நேயர்களின் தெரிவில் இனிமையான திரை இசை பாடல்கள் வலம் வரும் நேரம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய

0: தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன்னிணைப்பு எண் 0465 2. அலைபேசி எண் 890 325 7039. இந்த நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர் யாரு, இங்கிருந்து கேட்டுடலாமா? வணக்கம், வருக.
1: கழிப்பூட்டும் கார்கால வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி ஐயா வணக்கம். நாங்க எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்களும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறோம். சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி.
0: என்ன படம், என்ன பாடல் ஐயா?
1: எனக்கு படத்தோட பேரு கிழக்கு சீமையிலே. இதுல கத்தாழ காட்டு வழி அந்த பாடல், வண்டி மாடு அந்த அப்படின்னு தொடர்ந்த பாடல்.
0: சரியா?
1: பாரதி ராஜாவே நாம வந்து ஒரு அஞ்சலி செலுத்தமான இப்பாடலையை கேட்கிறேன்.
0: சரியா, பாடல் கேட்டுலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லனு ஒரு AC மேளா. வசந்த் அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியின் அடுத்த நேயரை இப்ப சந்திக்கலாம். வணக்கம், வருக. வணக்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்க இருந்துமா? அம்பிகாம்மா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
4: நல்லா இருக்கும். சொல்லுங்க, நீங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் அம்மாக்கு? மலையாள கரையோரம் குருவி இப்ப பாடணும் உங்களுக்கு. சரிப்பா, அந்த பாட்டு உங்களுக்காக கொடுத்துறோம். மழையா இருக்கிறதுனால ரசிச்சுட்டு இந்த பாட்டை கேளுங்கம்மா. இடைப்பில் வந்ததுக்கு நன்றி.
5: வணக்கம் மேடம்.
6: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மற்றும்
3: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக நேயர்களுடைய தெரிவில பாடல்களை கேட்டு மகிழ்ந்துகிட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சி வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க கேட்டுருவோமா? அதுக்கு முன்னாடி நம்ம நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:17 தொடப்போகுது. வாங்க, வணக்கம். யார் பேச போறீங்க, இங்கிருந்து சொல்லுங்க. சுப்புலட்சுமி அம்மா, நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, உங்க பூவங்கா பரம்புல மழை பெய்யுதா? நல்ல சரிம்மா, சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? அண்ணாமலை அண்ணாமலை அந்த பாட்டு தான் வேணும் உங்களுக்குல்ல? சரிம்மா, பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.

0: வந்தது எப்படி?
1: அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு அண்ணாமலை அண்ணன் அண்ணாமலை.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक लिख लिया आहा
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:23:30 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்களை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அன்பு நேயர்களே, குமரி பண்பலை 101 பாடல் கேட்பதற்காக இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார் எங்கிருந்து கேட்போமா? வணக்கம், வருக.
5: வணக்கம் மேடம், நான் காரங்காட்டில இருந்து ஜெனிபா
4: பேச. காரங்காடு ஜெனிபாமா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும்.
4: நாங்க எல்லாருமே. ஜெனிபாமா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்பா? ஏதோ ஒரு பாட்டு தான் வேணுமா? சரிப்பா, அந்த பாட்டு இதோ உங்களுக்காக வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.

0: மனை முட்டும்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC-ல
2: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
2: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
1: அது மட்டுமல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
2: வேலை வாய்ப்பு தருமி படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447311 கால் பண்ணுங்க.

0: கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர்களின் தெரிவில் இனிமையான கானங்கள். வலம் பெறும் நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர்விருப்பு நேரலை.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் RKG நெய்.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பில் இருந்துச்சு. ஒண்ணு
1: நேரம் 9:31. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. உங்கள் அன்பான குமரி பண்பலை 101. இப்பொழுது கேட்கலாம்.
2: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
3: ஓசை எழுப்பாது, அமைதியாய் பாதுகாப்பாய் விரைந்து வெளியேறிடு ஒத்திகை பயிற்சிகளில். இன்னைக்கு தீயணைப்பு மீட்பு பணித்துறையிலிருந்து மிக பெரிய அளவில் நிறைய ஒத்திகை பயிற்சிகள் நடத்துகிறோம். உயிரை காப்பதற்கான ஒத்திகை தான் வந்து இந்த தீயணைப்பு துறையினரால் வழங்கப்படுகின்ற ஒத்திகை பயிற்சிகள். இப்போ ஒரு வெள்ளப்பெருக்கு காலத்தில் நீர்நிலைகளில் மிதவைகளை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து வெளியேறது, இல்லைனா ஒரு கட்டடம், பள்ளிக்கூடங்கள், கல்லூரி அல்லது ஒரு பெரிய மக்கள் கூடுற இடங்கள், இதிலிருந்து எப்படி நம்ம வந்து தற்காத்துக்கிறது, இதுதான் வந்து ஒத்திகை பயிற்சிகள். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குயிக்லி குவைட்லி சேஃப்லி, இதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது குயிக், விரைவாக வெளியேறு, அதுக்காக ஓடி வெளியேறணும் கிடையாது, மிக வேகமாக நடந்து கூட வெளியேறலாம். சேஃப்லி, பாதுகாப்பாக வெளியேறுங்க. அமைதி, சத்தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அறிவிப்புகள் எதுவுமே தெரியாமல் போயிடும். ஒரு ஆபத்து காலத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு அறிவுரைகள் வழங்குவாங்க, நீங்கள் அந்த பக்கம் போங்க, இந்த பக்கத்தில் போய் அசம்பிள் ஆகுங்க, இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே சத்தமாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா அமைதியாக இல்லைன்னா நமக்கு அந்த ஒத்திகை பயிற்சி என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நேரும்போது நமக்கான இதாகிரும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்ம்பாங்க. அதனால் அந்த ஒத்திகை பயிற்சிகளில் நம்ம ஒரு ரியல் திங்காக நினைக்கணும். ஒவ்வொரு ஒத்திகை பயிற்சியும் உண்மையாட்டே ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒத்திகை பயிற்சிகளை வந்து பள்ளிகள் மட்டுமல்லாத பெரிய ஷாப்பிங் மால், மருத்துவமனைகள், மக்கள் குடும்பங்கள், இதில் எல்லாமே நாங்கள் நிறைய தீயணைப்பு துறைகளும் நடத்துகிறோம். இதில் பொதுமக்களும் வந்து இந்த மாதிரி இந்த ஒத்திகை பயிற்சிகள் குறித்த அறிவிப்புகள் எல்லாமே வருது. இன்னைக்கு மொபைல் சில செயலிகளை உட்படுத்தி இது மூலமாக கூட நிறைய அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம தெரிந்து நமது உயிரை காப்பாற்றுறதுக்கானங்கிறதுல நீங்கள் எல்லாருமே அதுக்கு தகுந்த ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அது மாதிரி ஒரு ஒத்திகை பயிற்சி இடத்த விட்டு வெளியேறின மாணவர்கள் வந்து அசம்பிளி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. மாணவர்களோ அல்லது வந்து அங்கே இருக்கிற அந்த பங்கெடுப்பவங்க வந்து அந்த அசம்பிளி பாயிண்ட்ல போய் தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு பாதுகாப்பான இடமாட்டு கண்டறியப்பட்டிருக்கும். உங்களை எல்லாமே ஒரு அசம்பிளி பாயிண்ட்ல கொண்டு வந்தாச்சுன்னா அவங்களுடைய வருகைகளை சரிபார்க்க வேண்டும். ஒரு பள்ளியா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு வேலை பார்க்குற நிறுவனமா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்கன்னா யாரேனும் உள்ள மாட்டிக்கிட்டாங்களா, இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு இது நடக்கும்போது கூட இது இவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். நாளைக்கு ஒரு விரைந்து செயல்படுவதற்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே உயிரை காப்பதற்கு அவசியமானதாக இருக்கும்.
2: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: அந்த பாடல் நாங்க பாடியே காமிச்சிட்டோம், பாட்டை கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்கல்ல.
1: ஆமா ஆமா மேடம்.
0: சரிங்கய்யா, பாடல் கேட்டுலாம் இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
1: நன்றி நன்றி.

0: குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். அன்பு நேயர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாமே. வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்க ஐயா, சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. நாகராஜன் ஐயாக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் நாட்டாம.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர்களின் தெரிவில் ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பு. இது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேயர்களின் நிகழ்ச்சி. நேரம் 9:41. இந்த நேரத்தில் யார் இணைப்பில் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாமா அவங்களோட? வணக்கம், வருக. வணக்கம்பா. என்ன வேகம்? அந்த வேகம் ஒரு நாளும் குறைய மாட்டேங்குதே. பேர் சொல்பா. வடசேரிலேருந்து ராம். அவ்வளவுதான் கேக்குது, ராமலட்சுமணன் இல்லையா? நிறுத்தி நிதானமா எப்ப பேச போறீங்க ராமலட்சுமணன், சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? அம்மா என்று அழைக்காத அந்த பாடல் உங்களுக்காக. இதோ நம்முடைய குமரி பண்பலை நூற்றொன்றுல இருந்து விளம்பரம் இருக்குது, கேளுங்க. இணைப்புல வந்ததற்கு நன்றி. சரியாப்பா,
4: நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லன் ஒரு ஏசி மேளா.
1: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு, சடையன்குடி சி சுலோச்சனா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் உர மேலாண்மை முறைகள், திருப்பதி சாரும் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
0: அன்பு நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று காலை 11:02 குமரி பண்பலையுடன். இதில் கல்லூரி கலாட்டா சுங்காங்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகளுடன் நேரலை நிகழ்ச்சி காத்திருக்கிறது. நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:48 ஆயாச்சு. இந்த நேரத்தில் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து பாடல் கேட்க யாரு வரப்போறாங்க, எங்கிருந்து என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க கேட்டுருவோமா? வணக்கம், வாங்க. எங்க இருந்து யார் பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: வரவேலையா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: மெல்ல திறந்தது கதவு, குழந்தைக்கு குயிர்பாடும் பாட்டு கேக்குதா மேடம்?
0: அந்த பாட்டு இதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.
2: நன்றி.

0: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்களை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அன்பு நேயர்களை, நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:54 ஆயாச்சு. இந்த நேரத்தில் இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க. கிருஷ்ணன் கோவிலேருந்து லட்சுமி அம்மா சொல்லுங்க. உங்களுக்கான விருப்ப பாடல் எந்த படம், என்ன பாடல்?
1: புது
0: அந்த சாங் போடணும் உங்களுக்காக. இதோ வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றிப்பா.
1: நன்றி.

உங்களுக்கான நினைவூட்டல் இது. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில உங்கள் மனதை கவர்ந்த இடங்கள் குறித்து பேச வரலாம். அன்பு தோழியரே, மறக்காம நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கோங்க. இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சியில் பங்கேற்று இனிமையான பாடல்களை ஒலிவலம் வரச் செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியினை ஆன்லைன் வழியாகவும் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப் வழியாகவும் வானொலி வழியாகவும் குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ். இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. இணைந்தே இருங்கள், இது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்றொன்று.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். ஓமன் கடற்பகுதியில் 24 இந்திய பணியாளர்கள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காட்ரோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடலை கேட்டு மலைச்சாரலும் அலைச்சாரலும் கொஞ்சம் குமரி மண்ணின் கலைச்சாரல் தெய்வதை குமரி பண்பலை நூற்றொன்று. நேரம் 10:02:40. ஆரம்பமாகிறது குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.

0: அவ்வளவுதான். அசத்தல் சுற்றுல நாம ஒலிபரப்புற டயலாக நல்ல கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், அழுதுகிட்டே சொல்லணும், கோபமாகவும் சொல்லணும். அவ்வளவுதான். ரெண்டாவது சுற்று முடிஞ்சது. மூணாவது சுற்று கலக்கல் சுற்று. அதுல நாம சொல்ற தலைப்பாவே மாறி அவங்க பேசணும். அவ்வளவுதான்.
1: மொத்தத்துல நேயர்கள் தங்களுடைய திறமைகளை இந்த சுற்றுல வந்து வெளிப்படுத்த போறாங்க. நிச்சயமா வியாழக்கிழமை 10 மணி ஆனாலே எப்போ குண்டக்க மண்டக்க வரும், ஜாலியா கேட்டு சிரிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய வந்து கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா.
0: நிச்சயமா
1: அந்த வகையில மூன்று சுற்றுகளையும் சொல்லியாச்சு.
0: இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள அங்க வரதுக்கான தொலைபேசி எண்களை சொல்லிடலாமே.
1: நிச்சயமா சொல்லிடலாம். நேர்களை நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு 2190-7222 இது கூடவே சேர்த்து இணைப்பு எண்ணாக 0465-2. இதை தவிர ஒரு அலைபேசி எண்ணும் நேர்களுக்காக இருக்கு 890-325-70-39.
0: சரி, எல்லாம் ரெடி. இப்ப நம்ம முதல் சுற்றுக்குள்ள டபக்கடி இருந்து குடிச்சிருவோமா?
1: குடிச்சிடலாம்.
0: நான் பிறட்சி வாக்கியம் என்ன அப்படிங்கறத ஒரு தடவை நான் சொல்றேன்.
1: மறு தடவை கேட்டு நான் சொல்லணுமா?
0: இல்ல, நம்ம ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அதை கேட்டுட்டு அவங்க 5 தடவை வேகமா சொல்லுவாங்க. சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம்.
0: சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய், சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமிய பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்திர மாதிரி சுத்தம். எப்படி இருக்கு?
1: சூப்பரா இருக்கு. இத கேக்கும் போது நேர்களுக்கு தலை சுத்துதான் தெரியல.
0: உயரத்துக்கு போகும்போது தலை சுத்ததானே செய்யும் இல்லையா? அதனாலதான் வாக்கியமும் கொஞ்சம் சுத்துது.
1: சுத்திரனால நேர்களுக்காக ஒரு தடவை கூட சொல்லிடலாமா?
0: நிச்சயமா சொல்லலாமா?
1: சொல்லிடலாம்.
0: சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய், சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்திர மாதிரி சுத்தம்.
1: சரி, நேர்கள் தயாராயிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் நோட் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் மனசுக்குள்ளே நோட் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து எப்படி சொல்லிடலாம், அன்சரா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்துட்டே இருப்பாங்க. நம்ம வந்து
0: நம்ம இன்னும் 2 தடவை கூட சொல்லிடுவோமா?
1: சொல்லிடலாம். நிச்சயமா
0: நீங்க ட்ரை பண்றீங்களா?
1: நிச்சயமா
0: ட்ரை பண்ணிடலாமா?
1: சுத்திர பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய், சுத்தாத வானத்திலிருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்திர பூமி மாதிரி சுத்தம்.
0: சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய், சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்திர பூமி மாதிரி சுத்தம்.
1: ஒரே சுத்ததா.
0: சரி, நேர்கள் வராங்களான்னு பாக்கலாம்.

0: வணக்கம் அன்பு நேயர்களே, இன்னைக்கு குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில என்னெல்லாம் சுற்று இருக்குன்னு சொல்லிடலாமாப்பா?
1: நிச்சயமா சொல்லிடலாம். நிகழ்ச்சி நேர்களுக்காக மூன்று சுற்றுகள் இல்லையா? முதல் சுற்று வந்து ஆகா சுற்று, இரண்டாவது சுற்று அசல்தல் சுற்று, மூன்றாவது சுற்று கலக்கல் சுற்று.
0: ஆகா சுற்றுல நாம ஒரு நா பிறட்சி வாக்கியம் சொல்லும் கொடுத்துருவோம். அதை நம்ம முதல்ல சொல்லுவோம், அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க கேட்டு எழுதி வச்சுக்கிட்டு அஞ்சு முறை வேகமா சொல்லணும்.

0: போன வாரத்திலயுமே கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க.
1: அதாவது இது எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணிட்டு வரணும் இல்லையா, அதுக்கு ஒரு தயாராகிறதுக்கு சில நிமிடங்கள் அவங்களுக்கு தேவைப்படுதா இருக்கு.
0: எழுதணும், அப்ப நம்ம கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொல்லிடுவோமா இன்னொரு தடவை. சுத்துற பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய், சுத்தாத வானத்துல இருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்துற மாதிரி சுத்தும். அவ்வளவுதான், வந்துட்டாங்கல்ல.
1: சரி, முதல் நேயர் யார் அது அப்படின்னு சொல்லி சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வணக்கம், வருக. வணக்கம், எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்க. ஈத்தவிளை புஷ்பம் அம்மா, ரெடி ஆயிட்டீங்களா? நல்லா இருக்கும் புஷ்பம் அம்மா, சொல்லுங்க. ஆகா சுற்றுக்குள்ள வந்துட்டீங்க, வாக்கியத்தை எழுதி வச்சிருக்கீங்களா?
2: சுத்தாத வானத்துக்கு போய், போய் சுத்தாத வானத்திலிருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானமும் சுத்திர பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய், சுத்தாத வானத்திலிருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானமும் சுத்திர பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய், சுத்தாத வானத்திலிருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத பூமியும் சுத்தம் வானமும் சுத்தம், சுத்திர வானத்துக்கு போய் சுத்தாத வானத்திலிருந்து சுத்திர பார்த்தா சுத்தாத வானமும் சுத்தம், சுத்திர பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய், சுத்தாத வானத்திலிருந்து சுத்திர பூமியை பார்த்தா.
1: என்ன சொல்றமோ சொல்லலையோ சுத்தம் சொல்லி முடிச்சிடணும் இல்லையா? அஞ்சு தடவை தாண்டி போயாச்சே புஷ்பம்மா.
0: புஷ்பம்மா, ஒரு வரியை மட்டும் விட்டுட்டு வானத்தையும் சுத்த விட்டுட்டீங்க, அவ்வளவுதான்.
1: எங்களையும் சுத்த விட்டுட்டீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டு கேட்டு சுத்த விட்டுட்டீங்க.
0: சரிம்மா சரிம்மா, இடைப்பில் வந்ததற்கு நன்றி, அழகா சொன்னீங்க புஷ்பம்மா.
1: நன்றிம்மா, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம், நான் புத்தில இருந்து இந்திரா பேசுறேன்.
1: இந்திராமா, தயாராயிட்டீங்களா?
3: ஆமா, தயாராயிட்டேன்.
1: சரி, எப்படி சுத்தமா சொல்லிருவீங்களா
0: இல்ல சுத்தல்ல விடுவீங்களா?
1: ஆமா, நீங்க சுத்துறீங்களா சுத்தலையே, எங்களை சுத்தல்ல விட்டுறீங்களே. சரி, சொல்லிடலாமா?
0: ஸ்டார்ட்.
1: அஞ்சு தடவை தான் சரியா?
3: சுற்றுற பூமியிலிருந்து சுற்றாத வானத்துக்கு போய், சுற்றாத வானத்திலிருந்து சுற்றுற பூமியை பார்த்தா சுற்றாத வானம் கூட சுற்றுற மாதிரி தோன்றும். சுற்றுற பூமியிலிருந்து

0: சுற்றாத வானத்துக்கு போய் சுற்றாத வானத்திலிருந்து சுற்ற பூமியை பார்த்தா சுற்றாத வானம் கூட சுற்ற மாதிரி தோன்றும். சுற்ற பூமியிலிருந்து சுற்றாத வானத்துக்கு போய் சுற்றாத வானத்திலிருந்து சுற்ற பூமியை பார்த்தா சுற்றாத வானம் கூட சுற்ற மாதிரி தோன்றும். சுற்றாத பூமியிலிருந்து சுற்ற வானத்தை பார்த்தா சுற்றாத வானத்திலிருந்து சுற்ற பூமியை பார்த்தா சுற்றாத வானம் கூட சுற்ற மாதிரி தோன்றும்.
1: சுத்தும்
2: போது மாறிடுச்சு. வேற ஒண்ணுமே இல்ல. சரிப்பா, நன்றி.
1: நன்றி நன்றி.
2: வணக்கம், வருக.
3: இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார், எங்கிருந்து?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
2: சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன். இந்த டைலாக் எழுதும் போது உங்களுக்கு தலை சுத்தலையா?
2: எழுதும் போது கூட சுத்தலப்பா, கேக்கும் போதுதான் சுத்தது.
3: வாட்டுக்கு வேகமா சொன்னாங்க.
2: இப்ப நான் வேணா இன்னொரு தடவை சொல்லிட்டுமா உங்களுக்காக? கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு என்னாச்சு? இல்ல விட்டு விட்டு கேக்குது.
3: இப்ப ஓகேவா மேம்?
2: இப்ப ஓகேதா? வானத்துல இருந்து பேசுறேன்,
1: கேக்கல. கலெக்ஷன் வந்து
2: விட்டு விட்டு கிடைக்குது. சரி, விடுஞ்சிருச்சு. சுத்திர பூமியில இருந்து சுத்த அந்த வானத்துக்கே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
3: சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்திலிருந்து சுத்திர பூமியை பார்த்தா
1: மறக்காம இருப்பீங்க, அதுக்காக
2: நல்ல முயற்சி. நன்றி.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
6: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
7: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
10: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
11: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
12: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சியில ஆகா சுற்றிலே இணைந்திருக்கிறோம். சுத்திர பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்திலிருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்திர மாதிரி சுத்தம், சுத்திர பூமி மாதிரி சுத்தம்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம்.
1: ஆனா அந்த சுத்திர பூமி மாதிரி சுத்திரம் வந்து ஒரு ஆளுக்கு தெரியும்னு மாறுது, தோன்றும்னு மாறுது, அந்த லாஸ்ட் வார்த்தைகள் மட்டும்
2: கொஞ்சம் சுத்தத்தான் செய்யுது. பரவாயில்ல, பாத்திரலாம். அடுத்த நேயர் எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், வருக.
13: வணக்கம் மேம்.
2: வணக்கம்மா, இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்க.

0: தெரியும்
1: நிறைய வரிய விட்டுட்டு ஜாலியா முடிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர்,
2: எல்லாருமே பங்கிட்டீங்கம்மா. நன்றி நன்றி,
0: இருவருக்கும் நன்றிகள் மேம்.
3: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
4: நிஷ் கன்னியாகுமரி
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: வந்துட்டே இருக்காங்க இணைப்புல நேயர்கள். அப்படி இணைப்பு கொடுத்துடலாம்.
2: கொடுத்துடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
7: வணக்கம் மேடம், நான் கோச்சில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
2: ராஜேஸ்வரி அம்மா வந்தாச்சு, சொல்லிடலாமா? அஞ்சு தடவை
7: முயற்சி செய்யணும். முயற்சி செய்ய சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
7: சுத்ரா பூமியில இருந்து சுத்தாரா வானத்துக்கு போய் சுத்ரா வானத்துல இருந்து சுத்ரா பூமிய பார்த்தா சுத்தாரா வானம் கூட சுத்ரா பூமிய பார்த்தா சுத்தம். சுத்ரா பூமியில இருந்து சுத்தாரா வானத்துக்கு போய் சுத்ரா வானத்துல இருந்து சுத்ரா பூமிய பார்த்தா சுத்தாரா வானம் கூட சுத்ரா பூமிய பார்த்தா சுத்தம். சுத்ரா பூமியில இருந்து சுத்தாரா வானத்துக்கு போய் சுத்தாரா வானத்துல இருந்து சுத்ரா பூமிய பார்த்தா சுத்ரா வானம் கூட சுத்ரா பூமிய பார்த்தா சுத்ரா பூமியில இருந்து சுத்தாரா வானத்துக்கு போய் சுத்தாரா வானத்துல இருந்து சுத்ரா பூமிய பார்த்தா சுத்ரா வானம் கூட சுத்ரா பூமிய பார்த்தா சுத்தம். சுத்ரா வானத்துல இருந்து சுத்தாரா பூமிய வானத்துக்கு போய்
1: இடையில கொஞ்சம் விட்டாலும் நல்லா அழகா சொன்னாங்கல்ல, தெளிவாவும் சொன்னாங்க, வேகமாவும் சொன்னாங்க. நன்றிம்மா.
7: நன்றி.
1: வணக்கம். வருக.
2: வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
8: சாமிகோபுல இருந்து.
2: சாமிகோபுல இருந்து
8: மேகலா.
2: மேகலாமா சொல்லுங்க.
8: ஆமா.
2: ம், ஸ்டார்ட் பண்ணிரலாமா?
8: ஆ.
2: ம், சரி. ஸ்பீடா அஞ்சு தடவை சரியா?
8: ஆ, சரி மேடம்.
2: சரிமா, ஸ்டார்ட்.
8: சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்திற்கு போய் சுத்தாத வானத்தில இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்திர வானம் கூட சுத்திர மாதிரி தெரியும். சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்திற்கு போய் சுத்தாத வானத்தில இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்திர பூமி வானம் கூட சுத்திர பூமி கூட சுத்திர மாதிரி தெரியும். சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்திற்கு போய் சுத்தாத வானத்தில இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்திர மாதிரி தெரியும். சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்திற்கு போய் சுத்தாத வானத்தில இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்திர மாதிரி தெரியும். சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்திற்கு சுத்தாத வானத்தில இருந்து சுத்திர பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்திர மாதிரி தெரியும்.
2: மேகலாமா, ஒரே ஒரு சந்தேகம் கேட்கலாமா? வானம் சுத்தமா பூமி சுத்தமா? ரெண்டுமே சுத்தது இல்லையா?
8: பூமி
2: தான். சொன்னீங்கம்மா, தெளிவா சூப்பரா சொன்னீங்க. நன்றி.
1: நன்றிமா. நன்றிமா.
8: நன்றி மேடம்.
1: வணக்கம். பேசலாம்.
9: குமாரி பாத்துறேன்.
1: வாங்க குமாரிமா, எப்படி இருக்கீங்க?
9: ட்ரை
1: பண்றேன். அதெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்கப்பா. நிச்சயமா, முயற்சி நெய்வருத்த கூலி தரும். அதனால நீங்க எழுதி வச்சிருப்பீங்க, முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. வாழ்த்துக்கள். சீக்கிரமா சொல்லுங்க.
9: சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்தை பார்த்து சுத்தாத வானம் கூட சுத்திர பூமியை பார்த்தா.
1: சரி, நீங்க சரியா எழுதல நினைக்கிறேன். சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்திர பூமி மாதிரி சுத்தும். அவ்வளவுதான்.
2: நான் கூட சுத்தாத வானத்துக்கு போய் பார்த்தா நட்சத்திரம் எல்லாம் தெரியுதுன்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சு.
1: சரி குமாரி, அழகா முயற்சி பண்ணீங்கப்பா.

0: நிறைய வரி எல்லாம் விட்டாச்சு, விட்டுட்டு நீங்க சுத்தல்ல விடுறீங்க.
1: நல்ல ஒரு முயற்சிமா, ஒரு தடவை இன்னும் முயற்சி பண்ணலாம். நன்றி
0: நன்றிமா, நன்றி. ஒரு தடவை கூட நம்ம சொல்லுவோமா?
1: சொல்லிடலாம்.
0: சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய், சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்திர பூமி மாதிரி சுத்தம்.
1: சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய், சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்திர பூமி மாதிரி சுத்தம். அவ்வளவுதான்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: எப்படி ரெடி ஆயிட்டாங்களா பாப்பமா?
1: பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் குண்டக்கம் வணக்கம் நேரலை. நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? சுற்றுக்குள்ள போயிடலாமா?
0: யாரு பேசுறாங்க அதை சொல்லுங்க. ரொம்ப நிதானமா நில்லு நினைச்சு போய் பார்த்துட்டு சொல்லிருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. சரிம்மா, நன்றிமா, நல்ல முயற்சி.
1: நன்றி நன்றி.
0: நம்ம ஒரு பாடல் கொடுத்துருவோமா?
1: கொடுத்துடலாம்.
0: ரொம்ப சுத்தல்ல விட்டோமோ நினைக்கிறேன்.
1: தெளிவா கேட்டு ஒரு மகிழ்ச்சியோட நம்ம திரும்ப நிகழ்ச்சியில இணையலாம்.
0: சூப்பரா பங்கெடுத்துக்கிட்டாங்க. இப்போ பாடல் வருது வெற்றி விழா படத்துல இருந்து.

0: வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 10:28 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றூர்லேருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில முதல் சுற்று ஆகா சுற்று அழகா நிறைவடைஞ்சிருச்சு இல்ல?
7: நேர்கள் ரொம்பவே நல்லா முயற்சி செய்தாங்க.
6: நிச்சயமா
7: அடுத்த சுற்றுக்கு போயிடலாம்.
6: அடுத்த சுற்று அசத்தல் சுற்று இல்ல? இதுல நம்ம வந்து ஒரு டைலாக் பிளே பண்றோம், அதை கேட்டுட்டு அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், அழுதுகிட்டே சொல்லணும், அப்புறம் கோபமா சொல்லணும்.
7: மூன்று எமோஷன்ஸ்ல சொல்ல போறாங்க.
6: ஆமா, அவங்களோட அந்த உணர்ச்சி பூர்வமான நடிப்பை நம்ம வந்து கேட்டு ரசிக்க போறோம். அந்த டைலாக கொடுத்துடலாமா?
7: கொடுத்துடலாம்.
6: இதோ டைலாக்.
8: பாஷா மாணிக் பாஷா, ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான்.
6: டைலாக் கேட்டிங்களா?
7: சூப்பரான டைலாக் இல்லையா?
6: இன்னும் ஒரு தடவை கூட ப்ளே பண்ணிடுவோமா?
7: நிச்சயமா.
8: பாஷா மாணிக் பாஷா, ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கை விட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான்.
6: அசத்த யார் வரப்போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். கண்ணு பூராமே இணைப்புல தான் இருக்குது.
7: நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நேயர்களுக்கு தயாராகிறதுக்கு ஒரு நிமிடங்கள் தேவைப்படுது. நம்ம அந்த டைமை நம்ம கொடுத்துடலாம்.
6: டயலாக் வந்து நம்ம சொல்லுவோம் முதல்ல ஒரு தடவை. பாஷா மாணிக் பாஷா, ஹே ஹே ஹே, ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவ சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவ நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுடுவான்.
7: சூப்பர் சூப்பர்.
6: எப்படி எப்படி சொல்ல போறாங்க, வந்துட்டாங்களா?

0: வந்துட்டாங்க. பேசிடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
1: நான் பிரசாந்த் குளச்சல்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லவங்களோதிப்பா ஆனா கைவிட மாட்டா, கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா ஆனா கைவிட்டுருவா.
0: சரி, அடுத்தது
1: அழுதுகிட்டே பாஷா.

0: அடுத்தது
1: அழுதுகிட்டேன். பாஷா மாணிக் பாஷா, ஒண்ணு சொல்றேன், நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பா, ஆனா கைவிட்டுவா. ஆண்டவன் சோதப்பா, நான் கைவிட மாட்டான், ஆனா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா, ஆனா கைவிட்டுவா.
0: வாழும்போது வார்த்தை எல்லாம் தடுமாறி விட்டதே, அவ்வளவு தூரம் ஆத்மார்த்தமா எழுதிருக்காங்க. சரி, அடுத்து கோவப்பட்டுட்டேன்.
1: பாக்ஷா மாணிக் பாக்ஷா, ஒண்ணு சொல்றேன், நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான்.
0: ரொம்ப கோபமா இருக்கு, ஆனா நிறைய விட்டுட்டீங்க, நீங்க கை விட்டுட்டீங்க வார்த்தை எல்லாம். ஒண்ணு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்கள ஆண்டவ சோதிப்பா, கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான்.
1: அவ்வளவுதான்,
0: நல்ல முயற்சி, அழகா சொன்னீங்க, நன்றி. நன்றி,
1: இருவருக்கும் நன்றிகள்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சியில இது அசத்தல் சுற்று. மீண்டும் ஒரு முறை டயலாக போட்டுடலாம். நம்ம நேயர்கள் கேட்டுக்கிட்டோம்,
2: பாஷா மாணிக் பாஷா ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், அதை கைவிட்டுடுவான்.
1: இணைப்புல பாருங்க, அப்படியே கடகட கடகடன்னு வந்து குமிறாங்களே.
3: இணைப்புல நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
3: நலமா இருக்கும்யா?
4: நீங்க
1: நன்றி.
4: மாணிக்க பாச்சா ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்க, நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். புத்தகங்களுக்கு அந்தவன் கைவிடுவான்,
3: கைவிட்டுடுவான். மாணிக்க பாட்டா சொல்றேன், நல்லா தெரிஞ்சு நல்லவன் சோதிப்பான், கைவிட மாட்டான்.
1: வெளிய அழுக வந்துருச்சு சாமி, கோமா சொல்லுங்க. இப்போ
4: மாணிக்க பாச்சா ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் கை கொடுப்பான், ஆனா கைவிட்டுடுவான்.
1: கெட்டவங்களுக்கு ஆண்டவன் கை கொடுக்கறாப்பா அப்படின்னு வருத்தத்துல பேச, கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை
4: விட்டுருவான்.
1: மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி.
3: இனிப்பு வரும் மருத்துவர் வணக்கம். நாகர்கோவில் இருந்து யாருமா?
5: சீதா பேசுறேன்.
3: ஆ சீதாமா சொல்லுங்க.
5: மாணிக் பாஜா நல்லவங்களை நிறைய சுவாதிப்பான்,

0: ஆனா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுத்து கை
1: கையே விட்டுருவோம்,
0: கைவிட மாட்டேன், கைவிட.
2: நிறைய கொடுப்பான் கை விட்டுடுவான்.
1: கேட்டாச்சா? இப்ப
0: சிரிச்சுக்கிட்டே
1: சொல்லுங்க.
0: நல்லவங்களை நல்லா சோதிப்பான், நிறைய நிறைய கொடுத்தாலும் நல்லா சோதிப்பான், ஆனா ஆண்டவன் கைவிட மாட்டான். ஆனா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க, ஆனா கைவிட்டுருவாங்க.
1: சரிம்மா, இப்ப அழுதுகிட்டே சொல்லாமா?
0: மாணிக் பாட்சா, நல்லவங்களுக்கு நல்லவங்களுக்கு நிறைய கொடுப்பான், சோதனை நிறைய கொடுத்தாலும் ஆண்டவன் கைவிட மாட்டான், ஆனா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுத்தாலும் ஆண்டவன்
1: கைவிட்டுவான்.
0: நல்லவங்களுக்கு நல்லவங்களுக்கு நல்ல சோதனை கொடுத்தாலும் ஆனா ஆண்டவன் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுத்தாலும் ஆண்டவன் கைவிட்டுவான்.
1: சரிம்மா, கோபம் உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கறது தெரியுது. நல்ல அம்மா, எப்போதும் பொறுமையா தான் இருப்பீங்கிறத சொல்லிட்டீங்க உங்களுடைய பேச்சுல. நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க ஐயா?
3: ரெண்டு பேருக்கும் வணக்கம். பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா?
3: ஒன்று சொல்றேன் கேட்டீங்க,
1: மழை பெஞ்சு பிடிச்சது மாதிரி மூணு வேஷன்லயும் சொல்லி முடிச்சிட்டாங்க ஐயா. நன்றிங்க, நல்லா சொன்னீங்க, நன்றிங்க. நம்ம நேர்வில் வந்து அவங்களே எல்லாமே கதை திரைக்கதை வசனம் எல்லாமே கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வசனம்
4: எழுதுறதுல
1: அவங்க பாட்டுக்கு எழுதி அவங்களே வாசிக்கிறாங்கப்பா. சரி, அடுத்தது யாரு வராங்கன்னு பாத்துடலாம்.
4: வணக்கம். வணக்கம். வணக்கம். கொண்டக்க மண்டக்க நேர்ல நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க, யாரு இங்க பேசுறீங்க?
1: நீங்க பேசுறது தெளிவா இல்லம்மா, மீண்டும் முயற்சி பண்ணி வாங்க.
4: வணக்கம். வணக்கம், இழப்புல இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம்.
4: பேசுங்க.
5: முழகமுட்டில இருந்து மேல் சிந்தி பேசுறேன்.
1: பேசுங்கம்மா. டைலாக் கேட்கணுமா ஒரு தடவை கூட?
5: இல்ல இல்ல, கேட்கலாம்.
1: சரிம்மா.
4: சரி, முதல்ல என்ன இதுல சொல்ல போறீங்க?
5: உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்றேன். வாழ்க்கையில இதுதான் கிடைச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
1: எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குமா, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அப்ப முதல்ல நீங்க சிரிச்சுக்கிட்டே அழகா சொல்லுங்கம்மா.
5: சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்ல உங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டேன், கெட்ட உங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுவான்.
1: அருமை,
4: அடுத்த முயற்சியே ரொம்ப வெற்றியா போயிடுச்சு இல்லையா?
1: சரி
4: சரி, அடுத்தது.
5: பாட்ஷா, மாணிக் பாட்ஷா, ஒண்ணு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் உங்களை அன்பை தேடிப்பான், ஆனா கைவிட மாட்டேன், கிட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுவான்.
4: அச்சோ.

0: கோவப்பட்டுட்டே சொல்லிடலாமா?
1: நல்ல பெருமை, நல்லவங்களை ஆண்டவன் சேவிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டு
0: வணக்கம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கருங்கல் ஜெயஸ்ரீயா?
2: நீங்க பேசுறது தெளிவா இல்ல, விட்டு விட்டு கேக்குதுமா ஜெயஸ்ரீ?
0: ஜெயந்திமா, இணைப்பு தெளிவா இல்லையே. ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க.
2: கேக்குது சரியா?
0: ஆனா கேட்க வேண்டியது கேட்கலையே. சரி, ஒரு முறை கூட முயற்சி பண்ணுங்க.
1: கைவிட்டு
0: ஜெயந்திமா, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. அடுத்த முறை முயற்சி செய்யும் போது லைனை கிளியர் பண்ணிட்டு முயற்சி செய்யுங்க, சரிங்களா?
2: வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. இருந்தாலும் இரண்டு முறை முயற்சி பண்ணி பங்கெடுத்துக்கிட்டீங்க, நன்றி.
0: வணக்கம். வணக்கம்,
2: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: அழுதுட்டே
2: சொல்லாமா?
3: சரி, அழுதுவோம்.
2: ஓ, அருமை அருமை. அடுத்து கோபமா சொல்ல போறாங்கப்பா.
3: பாட்சா, மாணிக் பாட்சா, ஒன்ன மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான்.
0: கொஞ்சம் கூட கோபத்தை நாங்க எதிர்பார்க்கலாம்.
2: இல்ல, இயல்பிலேயே நம்ம நேயர்கள் வந்து கோவப்பட மாட்டாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்ப
0: உண்மைய
2: சொன்னதுக்கு சுதாமாக்கு நன்றி.
0: நன்றி.
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா பேசினாங்க. இல்ல, நம்ம இப்ப ஒரு பாடல் கேட்டுடலாமா? இந்த ரொம்ப அழகா கொண்டு போனாங்க அசத்தல் சுற்ற. அதற்கான பாடல் இதோ நம்ம நேயர்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். அருணாச்சலம் படத்துல இருந்து.

0: அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: தோழியரே, இது உங்களின் நினைவிற்கு. இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இது தோழியர் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில தோழியரே உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் மனதை கவர்ந்த இடங்கள். உங்கள் மனதை கவர்ந்த இடங்கள் என்னென்ன, அதை பத்தி இன்னைக்கு பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேசலாம். தவறாம கலந்துக்கோங்க.
3: சரி, நம்ம ஒரு ஹைலைட் கொடுத்தாச்சு இல்ல. அடுத்தது இப்போ நம்ம குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சியில இருக்கிறோம்,
2: 3வது சுற்று.
3: நம்ம 2 சுற்று, ஆஹா அசத்தல் சுற்று, அசத்திட்டாங்க.
2: இனி கலக்கல் சுற்றுல எப்படி
3: கலக்க போவது யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுக்க போறோம், என்னவா மாறி அவங்க பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு சூழ்நிலைக்கு உகந்ததா காற்றாக மாறி பேச வாருங்கள் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நல்ல காத்து மழையுமா தான் இருக்கு எல்லா இடத்துலயுமே, அவங்க ஃபீல் அப்படியே உணர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க இல்லையா. அதனால காற்றா மாறி பேசவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம தொலைபேசி எண்களை கூட ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். நிறைய வந்துட்டே இருக்கிறாங்க. 260 ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290-722. முன்னிணைப்பு எண்ணா 0452 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39. வாங்க காத்தா மாதிரி கலக்குங்க.
2: வணக்கம்.
4: வணக்கம் இனிய சகோதரிகள் இருவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி இருப்பு கலீல் ரஹ்மான் காத்து பேசுறமா. அம்மா நான் அடி இதம்மா, அதாவது இது உடலுக்கு இதமா இருப்போம்மா. பெண்களா பூசுவேன், நல்ல கோடை காலங்கள்ல என்ன தேடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு காற்றையும் காணும் வேண்டும். நான் ஏதாவது ஒரு மரத்திலிருந்து லேசா அசைஞ்சு வரும்போது, ஆஹா என்ன அழகா இருக்கு, அருமையா இருக்குன்னு என்ன பாராட்டுவாங்க. நான் வராத நேரத்துல என்ன தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இத பெரிய விஷயம் என்னன்னா, நான் செந்தலா அடிக்கும் போதுதான் ரசிப்பாங்க. நான் கொஞ்சம் கோபமா புயலா மாறும்போது எல்லாரும் என்ன ஏசுவாங்க. ஆமா, அதாவது நான் செந்தலா இருக்கும்போது என்ன எல்லாரும் வாழ்த்தி ரொம்ப மனசுக்கு ரொம்ப குழுமையா இருப்பேன். நான் கொஞ்சம் கோபக்காரனா புயலா மாறும் போது ரொம்ப மக்களுக்கு இடையூறு கொடுப்பேன். ஆனா அந்த புயல் கால புயல் காலங்கள்லயும் எந்த என்னுடைய இதுக்காக வேண்டிய அரசுகளும் இப்போ மக்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், அரசு அதுக்கு முன்னெச்சரிக்கை பல நடவடிக்கை எடுத்துக்கிட்டா இருப்பாங்க. ஆனாலும் செந்தல் காட்டே கொஞ்சம் நின்று சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான கவிஞர்கள் நிறைய செந்தல் என்ன வச்சு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, நம்மளை வச்சு வரைக்கும் நிறைய பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க கவிஞர்கள். ஆனா நம்ம அனைவரும் செந்தல் காற்றா மாதிரி மாறி எல்லாரும் இருப்போம் என்று கூறி என்னுடைய ஒரே குமரி பண்புகளுக்கு அன்பு தகுதிகள் இருவருக்கும் நிறைவே வாய்ப்பளிப்பதற்கு நன்றியமா நன்றி.
3: மிக்க நன்றி. அழகா மாறி காற்று பேசிச்சு. அடுத்த காற்று யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம்.
5: வணக்கமா.
2: வணக்கம். எந்த காத்து எங்க இருந்து பேசுது தெரிஞ்சுக்கலாமா?
3: சந்திரா காற்று வீசட்டும்.
5: புயலாலும் மாறுவேன். மரம் வந்து நம்மள காத்தடிச்சோம் என்ன சொல்லுவாங்க, காத்து வந்துச்சு மழை போயிடும் சொல்லுவாங்கம்மா. அப்படி என்ன எல்லாருமே எதிர்பார்ப்பாங்கம்மா, காத்த எல்லாருமே விரும்புவாமா. குழந்தைல இருந்து சின்ன பெருசு வர என்னைய வந்து நல்லா விரும்புவாங்கம்மா. நான் வந்து பாத்து ஆசைப்படுவாங்க.
3: சந்திரா காற்றுக்கு மிக்க நன்றி, மிகுந்த நன்றி. அடுத்த காற்று சந்திக்க போறோம். டாடா பை. வணக்கம், வருக. அடுத்த காற்று யாரு, எங்கிருந்து வீசுகிறது?
6: நாகர்கோயில் இருந்து மந்திரமூர்த்திங்கிற காற்று பேசுறேன்.
3: ஓ,
6: நான் தெந்தலாக வீசுவேன், சுகந்தம் பரப்புவேன். நான் வெகுண்டிருந்தால் புயலாக மாறுவேன். அப்புறம் வந்து மழை தர்றதுக்கு வந்து நீர்நிலைகள் ஆதாரம் இருந்தால் நான் அந்த நீர்நிலைகள் தரும் அந்த மேகத்தை கொண்டு மலைகளில் மோத விட்டால்தான் வரணும் பகவான் தரணை கணிப்பார். அப்படி நிறைய வந்து காற்று பெண்கள் காற்றும் அன்பு பாட்டும் எங்கிட்ட இருக்குது. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுது. நாங்க பெண்கள் வீசுமான்னு காத்துட்டு இருக்கிறதே கூட கொஞ்சம் டிமாண்ட் பண்ணிதான் வருவோம். ஏன்னா வந்து அப்ப வந்து அவங்க புழுக்கத்தை கொஞ்சம் அனுபவிக்கணும் தானே. நாங்கள்தான் உயிர் மூச்சு.

0: அதான்
1: நன்றி,
0: யாராவது
1: வணக்கம்.
0: சொல்லுவீங்களே எதிர்பார்த்தேன். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: பெரியவள இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா, காற்று வீசட்டும்.
1: நான் காற்றாட்டம் வந்தாலே ஒரு தென்றல் தான் மேடம், நான் இல்லாட்டே மூச்சே நின்று விட எல்லாருக்கும்.
2: அப்ப நீங்க புயலா மாற மாட்டீங்க?
1: ஆமா,
2: மாறமாட்டீங்களா?
1: உங்களை காக்க வைக்கணும்ல, காக்க வச்சாதான நீங்க என்ன தேடுவீங்க. அதுக்காகவே நான் காத்து இருந்து புயலா மாறி ஒரே மாறி அப்படி உங்களுக்கு சுகமான ஒரு எவ்வளவுதான் காத்து நீங்க இருந்தாலும் என்ன போல ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால என்ன நல்ல கவனமா நீங்க பயன்படுத்தணும்.
0: நாங்க நிறைய மரங்கள்லாம் வளர்க்கிறோம் காற்றே.
1: ஆமா, நல்ல மாதிரி நீங்க என்ன பாதுகாக்கணும்.
2: நீங்க என்னைக்கும் எங்களுக்கு தெண்டலாக காத்து தர வேண்டும், புயலாக மாறி எங்களை சோதிக்காதீர்கள்.
0: நன்றி காற்றே, நன்றி.
2: நன்றிமா, நன்றி. வணக்கம்.
3: ஹலோ, நான் இளங்கடையிலிருந்து ரஹிமா பேசுறேன்.
0: ரஹிமா, காற்று வீசட்டும்.
3: ரஹிமா, குளிர் காற்றாய் மாறி பேசுகிறேன்.
0: ஆஹா,
3: இப்ப வந்து வெயில் வெயிலா இருந்தனால இப்ப குளிர் காற்று தான் தேவைப்படுது எல்லாத்துக்கும்.
0: ஓ சரி.
3: அது உள்ள உடம்புல குளிர் காற்று பட்டாலும் அந்த
0: வணக்கம்.
4: ஹலோ,
2: வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் பரட்டையில இருந்து உசேன் பேசுறேன். உசேன் காற்று பேசுறேன்.
0: உசேன் காற்று, ஆஹா,
4: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும். வீசட்டும், வீசட்டும்.
4: நான் வந்து நான் இல்லேன்னா இந்த உலகமே இல்ல. ஒருவேளை கடவுள் என்னதான் முத படைச்சிருப்பாரு
0: நினைக்கிறேன்.
4: ஆமா, ஏன்னா என்ன எண்ணில இருந்துதான் இந்த உயிர்கள் உயிரினங்கள் தோன்று.
0: அப்படியா?
4: நீருக்குள்ளேயும்
0: காற்று இருக்கு, அதனால நீங்க சொல்றத ஒத்துக்கலாம்.
4: சரி,
2: எதுக்கு கோவம் வருது?
4: அந்த வெப்ப சலனத்துல உண்டு பண்ணி என்ன கோவம் வந்து எல்லாத்தையும் போட்டு போயிருவேன்.
0: அப்பா, உசேன் காற்று கேக்கும் போதே பயமா இருக்கு.
4: அப்புறம் வந்துட்டு இந்த சூழ்நிலையில இப்ப நான்
0: உசேன் காற்று வீசியதற்கு நன்றி குமரி பண்பலை சார்பாக.
4: நன்றி.
0: காற்றலை வழியே வரும் இன்ப ஊற்றலை தான் நம்முடைய குமரி பண்பலை. அந்த குமரி பண்பலை நூற்றொன்றுல இன்னைக்கு காத்தா மாதிரி அவ்வளவு பேரும் கலக்கோ கலக்குன்னு கலக்கி முடிச்சிட்டாங்கல்ல.
2: நிச்சயமா கலக்கல் சுற்று ரொம்பவே கலக்கலா போச்சுன்னு தான் சொல்லணும்.
0: ஆகா சுற்று, அசுத்தல் சுற்று, கலக்கல் சுற்று, மூணு சுற்றுலையும் பங்கெடுத்துக்கிட்ட நேயர்கள் அனைவருக்குமே நம்முடைய நிலையத்தின் சார்பா நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களோட பேசினது நாங்க
2: ஆதினி ராஜேஷ்,
0: ஒய் கிருபா கணேஷ். குண்டக்க மண்டக நேர்லை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இணைந்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும், கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு முறை இனி வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்றொன்று.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகள் நலனுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக

0: பிஜேபி கூறியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பொருத்தமில்லா காரணங்களை தமிழக அரசு தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 19.5 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சாரதி பிரச்சார சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. இனி கேட்கலாம் ஏக்சூர்.

ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:08. ஆரம்பமாகின்றது கல்லூரி கலாட்டா நேரலை.

0: இருந்து கல்லூரி கலாட்டா நேர்லை நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. இன்னைக்கு நம்மோடு இணைய இருக்காங்க சுங்கான் கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகள். கல்லூரி வளாகத்திலிருந்து நேரலையை நமக்காக வழங்க இருக்கிறார்கள் நிலைய அறிவிப்பாளர்கள் பிரேமா நாகராஜன் மற்றும் திலகவதி பிரம்மபுத்திரன். கல்லூரிக்குள் செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம் மாதனி. வணக்கம் நேர்களை, இது கல்லூரி கலாட்டா. இளமையின் உற்சாகம் எப்போதும் கலைபேசும் கலகலப்பான கலக்கலான நிகழ்ச்சி. ரொம்பவே உற்சாகமா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு சுங்கன்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரியிலிருந்து உங்களை உற்சாகப்படுத்த வந்துட்டே இருக்கு கல்லூரி கலாட்டா. நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னால கல்லூரி முதல்வருக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் பேராசிரியர்களுக்கும் கல்லூரி கலாட்டாவின் இதய துடிப்பான மாணவர்களுக்கும் வணக்கம் கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா?
2: ஆரம்பிக்கலாமே.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ரிஷிகா.
1: ரிஷிகா, இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: இல்ல, நான் இப்பதான் கேள்விப்பட்ட.
1: வித்தியாசமா ஒரு அழகான பேரா இருக்கு இல்லையா? என்ன படிக்கிறீங்கம்மா?
2: பிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் இயர்.
1: செகண்ட் இயர். நீங்க வந்து பாட்டோட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். என்ன பாட்டு பாட போறீங்க?
2: ஒவ்வொரு பூக்களுமே.

0: தமிழ்ல பாடல் கேட்கும் போது வந்து தேன் வந்து பாயதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த மலையாள பாடலும் கேட்கும் போது அவ்வளவு அழகா தேன் வந்து பாஞ்சு ரொம்ப அப்படியே அவரு ரொம்ப அப்படி உணர்வு பூர்வமா இருந்துச்சு இல்லையா?
1: ஆமா கண்டிப்பா. அடுத்தது ஒரு
0: பண்ணிடலாமா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசியிருக்காங்க சூப்பரா. சரி அடுத்து ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சஜீரா ஃபாத்திமா.
0: அப்படியே சிரிச்சுட்டே சிரிச்ச முகத்தோட அப்படி மலர்ந்த முகத்தோட இருக்கிறாங்க.
1: என்னதான் சவுண்ட் போட்டது கை தட்டினது எல்லாமே
0: ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. அதே உற்சாகத்தோட பேச வராங்க.
1: என்ன சொல்ல போறீங்க?
2: யோகா தினம் பத்தி பேசலான் இருக்கேன். சர்வதேச யோகா தினம் ஒவ்வொரு ஆண்டும் 21ஆம் தேதி வந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சோ யோகா செய்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு, உடல் ஆரோக்கியம் மேம்படும், உடலுக்கு வலிமை மற்றும் நிகழ்வுத்தன்மை வந்து அதிகரிக்கும், மன அழுத்தம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாகும், மன அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும், ஒரு முகப்படுத்தப்படும் திறன் அதிகரிக்கும், கவனம் மற்றும் நினைவாற்றல் நம்மளோட கவனம் எல்லாமே வந்து நமக்கு வந்து அதிகரிக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும். தூக்கமின்மை பிரச்சனையில இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் அப்படிதானே இருக்காங்க. சோ அதெல்லாம் இப்ப இந்த யோகா எல்லாம் பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் வந்து கம்மியாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து நமக்கு வந்து ரொம்ப மேம்படும், இதய ஆரோக்கியம் நம்மளோட ஹார்ட் வந்து யோகா எல்லாம் செய்யறதுனால ரொம்ப காம் ஆகி நமக்கு ரொம்ப அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே வந்து ரொம்ப சீராகும், உடல் எடை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும், நம்ம இப்ப ரொம்ப ஒபிசிட்டி எல்லாம் ரொம்ப இருக்குல்ல, சோ அதெல்லாம் வந்து கம்மியாகி ரொம்ப உடல் வந்து நம்மளோட வாழ்க்கை எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். சோ யோகா வந்து உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஒரு சிறந்த பயிற்சியாகும்.
0: இப்ப நீங்க யோகா பண்றீங்களா?
2: ஆஹ் எப்பமாவது பண்ணுவேன், டைம் இருக்கிறது இல்ல, சோ கிடைக்க டைம்ல பண்றது.
0: பொதுவா வந்து நம்மளுக்கு வந்து காலேஜ் போறோம், சாப்பிடுறோம், விளையாடுறோம், நமக்கு வந்து மொபைல் பாக்குறோம், அதுக்காக நேரம் வந்து நமக்கு கொஞ்சம் கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம உடம்ப வந்து நல்லா பாத்துக்கணும், நம்ம ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் இதுக்காக ஒதுக்கணும்.
2: கண்டிப்பா
0: கண்டிப்பா.
2: தேங்க்யூ.
1: ஓகே அடுத்ததா
0: சூப்பரா பேசினாங்க அவங்க, கிளாப் பண்ணிடலாமா? என்ன ஆச்சு உங்க ஃப்ரெண்ட் இவ்வளவு அழகா யோகா பத்தி பேசிருக்காங்க?
2: என்ன
1: பாட்டு?
3: சஞ்சீன் மாசல் வந்தாய் இருவாய்.

0: அழகா பண்ணீங்க, கிளப் பண்ணிடலாமா? இவங்க வந்து சூப்பரா பாடிட்டாங்க, இப்ப இவங்க கிட்ட வந்து ஒரு டன் டூஸ் கேட்கலாம் அப்படின்னு.
1: கண்டிப்பா கேட்கலாம்.
0: என்ன ஒரு சந்தோஷம், உங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம்.
1: இல்ல இப்பவுமே அவங்க தானே நம்மள்ட்ட கேக்குறாங்க, நம்ம இதுல கேட்டு பாப்போம் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லலாம்.
0: ஓகேவா? வாங்க வாங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: ஆஷிகா.
0: ஆஷிகா, இப்போ டன் டூஸ் போயிடலாமா? இப்ப நான் சொல்லக்கூடியது ஃபாஸ்டா நீங்க சொல்லணும், ஒரு ஃபைவ் டைம்ஸ், சரியா? தடுமாறாம நான் பிறழாம பேசணும், ஓகேவா? பழம் அழுகி பால் பாலில் விழுந்து பாலும் பாழாகி பழமும் கூழாகி பழக்கூழ் வீணானதே.
2: பழம் அழகி பாலில் விழுந்து பாலும் பாலாகி பழமும் கூழாகி பழக்கூழ் வீணானதே. பழம் அழகி பாலில் விழுந்து பாலும் பாலாகி பழமும் கூழாகி பழக்கூழ் வீணானதே. பழம் அழகி பாலு
0: ஃபாஸ்டா.
2: பழம் அழகி பாலில் விழுந்து பாலும் பாலாகி பழமும் கூழாகி பழக்கூழ் வீணானதே. பழம் அழகி பாலில் விழுந்து பாலும் பாலாகி பழமும் கூழாகி பழக்கூழ் வீணானதே. பழம் அழகி பாலில் விழுந்து பாலும் பாலாகி பழமும் கூழாகி பழக்கூழ் வீணானதே.
0: சூப்பர், அழகா சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து அவங்களே கேட்டபோது வந்து அப்படியே பின்னால போனாங்க. ஆனா வந்து ரொம்ப ஃபாஸ்டா, ஒரு தடுமாற்றம் இல்லாம சூப்பரா பேசினாங்க.
1: அந்த லால உச்சரிப்பு தான் அழகா இருந்துச்சு, கண்டிப்பா சொல்லணும். சரி, கிளப் பண்ணிடலாமா அவங்களுக்காக? சரி, அடுத்தது யாரு, யாராவது விடுகதை சொல்ல போறீங்களா? சரி, நான் ஒரு விடுகதை கேட்கணுமா? ஒரு பூனைக்குட்டிக்கு மூணு பிள்ளைங்க, சரியா? அதுக்கு பேரு வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். சோ அம்மா பூனையோட பேர் என்ன?
0: ஒரு பூனைக்குட்டிக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு மூணு பூனைக்குட்டி. சோ அம்மாவோட, அம்மா பூனைக்குட்டியோட பேர் என்ன? அம்மா பூனைக்குட்டி இல்ல, அம்மா பூனை அம்மா.
1: ஆமா, பூனை அம்மாக்கு பேர் என்ன? கேள்வியிலேயே இருக்கு, கொஞ்சம் யோசிக்கலாமே.
0: என்ன பண்ணும்?
1: ஓட்ட தெரிஞ்ச ஆளுக்கிட்ட வச்சிருக்கணும்.
0: அப்ப அவங்க ஓட்டுவாங்க, நம்ம பாத்துக்கிட்டே இருந்துடலாமா? கடி ஜோக் அப்படி யோசிங்க. நீங்க வந்து அப்படி டைரக்டா எல்லாம் யோசிக்க வேண்டாம், கடி ஜோக் தான். அப்படி யோசிங்க பாப்பா. கார் ஓட்ட தெரியலன்னா என்ன பண்ணணும்? ஆட்டோ போகணும், ஆட்டோ இல்ல போடணும், வேற தள்ளிட்டு போகணுமா? சூப்பர், அதனால இவங்க ஓட்டிடுவாங்க. இல்ல, கார் ஓட்ட தெரியலன்னா ஓட்டையை பெருசாக்கணும்.
1: இது நல்லா இருக்கு, நான் எதிர்பார்க்கல, நான் தள்ளணும்னு நினைச்சேன். ஓகே, அடுத்து
3: தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக குட் நைட் சொல்றோம்?
0: தூங்குன பிறகு சொல்ல முடியாது.
3: கிணத்துல கல்ல போட்டா

0: அது ஏன் மூழ்குது, அதுக்கு நீச்சல் தெரியாது.
1: ஐயோ கரெக்டா சொல்றீங்களே.
0: சரி, கசப்பே இல்லாத மொழி அது.
2: கசப்பே இல்லாத மொழி நான் சொல்லிடட்டுமா? உங்களுக்கு தெரியுமா?
0: எனக்கு தெரியாது, அவங்களே சொல்லட்டுமே.
2: தேன்மொழி.
3: ஓகே, அடுத்து
0: டாக்டர்ஸ்லயே ரொம்ப பணக்கார டாக்டர்னா யாரு?
2: அது வேண்டாமே, வேண்டாம். சரியா, அடுத்து வேற ஒரு.
0: டாக்டருக்கு பிடிச்ச பட்டாசு எது? தெரியாது.
3: ஊசி பட்டாசுதான்.
0: சரி, சூப்பரா இருந்துச்சு. வேற இருக்கா? சரி, அடுத்து.
2: சரி, ஒரு நம்ம குமரி பண்பலையில இருந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். சரி, அவங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. குமரி பண்பலை 101 இருந்து கேட்டுட்டு திரும்பவும் இணையலாம். இது கல்லூரி கலாட்டா. ஐயப்பா மகளிர் கல்லூரியில இருந்து நாங்க இணைஞ்சிட்டு இருக்கோம். பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேரம் சரியாக 11:32. குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க சுங்கான் கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகள். மீண்டும் கல்லூரிக்குள் செல்வோம். வணக்கம்.
5: குமரி பண்பலை 102 நாம இணைஞ்சிருக்கோம் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில. ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரியில தான் இருந்துட்டு இருக்கோம். மாணவ மாணவிகள் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. அடுத்ததா கவிதை சொல்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, கேட்கலாமா? உங்க பேர் என்ன?
6: என்னோட பேர் சிவானி.
5: சரி, யார பத்தின கவிதை? ஃப்ரெண்ட்ஸா, அப்பாவா, அம்மாவா?
6: கவிதை எல்லாம் எழுதுனது கிடையாது. ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவ லவருக்காக எழுதணும் அப்படி சொல்லி நான் எழுதின கவிதை இது.
5: சரி, ஓகே, சொல்லுங்க.
6: விழி அசைவின்றி கண்டேன் உன்னை நான், இரவு வாணி நிறத்தில் உன்னாடை, நிலவை பார்த்தது போல் நிலவே உன் கையில் அணிகலனாய், காற்றில் உன் வாசனை ராமரை பார்த்தது போலே தோன்ற, விழி அசைக்க உணர்ந்தேன் எல்லாம் மாயை என்று.
5: இது நீங்க எழுதுனதா? ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாப் பண்ணலாமா?
7: கவிதை அழகா எழுதுறீங்க, ஆனா நல்ல ஒரு மோட்டிவேஷனல் கவிதை, நாட்டு பற்று பிரதிபலிக்கக்கூடிய கவிதை, அந்த மாதிரி எழுதுறீங்கன்னா இன்னும் வந்து சூப்பரா இருக்கும். சரியா?
6: சரி, ட்ரை பண்ணலாம். இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்டாலே
7: தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க.
5: ஆமா ஆமா, கண்டிப்பா.
7: சரி, அடுத்து ஒருத்தவங்க வந்து யோகா பத்தி பேசுறதுக்காக ரெடியா இருக்காங்க, அவங்க சந்திச்சிடலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பெயர் பவித்ரா.
5: சரி, யோகா பத்தி கவிதை சொல்ல போறீங்களா இல்ல
8: யோகா பத்தி? அதுக்கு
7: முதல்ல அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டலாமே.
8: நான் மேக்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
5: ஓகே மேம். செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் போறீங்களா இல்ல செகண்ட் இயர் இப்ப வந்துட்டீங்களா?
8: தெளிவா
7: இருக்கிறாங்க ரொம்ப. சரி, சொல்லுங்க.
8: இன்னைக்கு நான் யோகாவோட பெனிஃபிட், முக்கியமா சூரிய நமஸ்காரத்தோட பெனிஃபிட் பத்தி சொல்லலான் இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் ஓவர் வெயிட் போட்டுட்டோமோன்னு சொல்லி அதை ரெடியூஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்றாங்க. அதுக்கு பதிலா ஒரு வாட்டி சூரிய நமஸ்காரம் செஞ்சு பாருங்க, அதோட பெனிஃபிட் உங்களுக்கு புரியும். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். இந்த சூரிய நமஸ்காரத்தை 1 day 12 times மார்னிங் சன்லைட்ல நின்று செய்யணும். அப்படி நீங்க கண்டினியூஸா செஞ்சீங்கன்னா உங்க பாடியில வெயிட்டுக்கு காரணமான கலோரிஸ் ரெடியூஸ் ஆகி உங்களோட வெயிட் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களோட டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். அப்புறம் இதை செய்யறதுனால உங்களோட ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகும். யோகா செய்யறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இந்த யோகாவை செஞ்சு பெனிஃபிட்ஸை கெயின் பண்ணிக்கோங்க.
5: சரி, அதுல வந்து சூரிய நமஸ்காரத்துல 12 steps உண்டு, அதை 12 times செய்யணுமா, எப்படி சொல்றீங்க?
8: அதை 12 times செய்யணும். அது ஒரு சைக்கிளா வரும். அந்த ஒருக்க வந்து 1 leg வச்சு செய்யற மாதிரி வரும், அப்புறம் இன்னொரு லெக் செய்யற மாதிரி வரும். அதை நீங்க 12 times செஞ்சீங்கன்னா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.
5: ஓகேமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க பண்ணுவீங்களா?
8: பண்ணிட்டு இருந்தேன், இப்ப மழை நாள பண்ண முடியாது.
5: மழை நாள எதுவுமே பண்ண முடியாதுல்ல, இழுத்து போட்டு தூங்குறதுதான் தோணும் இல்லையா? சரி, அப்படி பண்ணாதீங்க. சோ டைம் கிடைக்கும் போது சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா பண்ணணும், அதை கண்டினியூ பண்றது ரொம்ப நல்லது. ஓகேவா? சரிம்மா, கிளாப் பண்ணலாமே. ஓகே, அடுத்தது கவிதை சொல்ல யாரு வராங்க? சரி, விடுகதை சொல்ல போறீங்களா?
7: கவிதை சொல்லல, நாங்க அதுக்கு முன்ன உங்ககிட்ட வந்து விடுகதை. நீங்க சும்மா க்வெஸ்சன் கேட்டிருந்தா எப்படி, நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.
5: சரி, கேளுங்களேன், நாங்களும் ட்ரை பண்றோம். உங்க பேர் என்ன?
9: எஸ் கீர்த்தனா.

0: ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா?
1: செகண்ட் இயர்.
0: சரி கேளுங்க.
1: உடம்பு முழுக்க பற்கள் இருக்கும், ஆனால் யாரையும் கடிக்க மாட்டான். அது சீப்பு
0: தானே? ஓகே அடுத்து அடுத்து.
1: 1000 பேருக்கு மேல் அமரலாம், ஆனால் அது யாருக்கும் சொந்தம் இல்லை.
2: 1000 பேருக்கு மேல் அமரலாம், ஆனால் யாருக்கும் சொந்தம் இல்லை. தெரியல, நீங்க சொல்லிருங்க.
0: பாய். நல்லா இருக்கு.
2: வேற உச்சி சலசலக்கும், உடல் நீண்டிருக்கும், நிறம் கருத்திருக்கும், நின்று பார்த்தால் கழுத்து வலிக்கும். சொல்லமா? உச்சி சலசலக்கும், உடல் நீண்டிருக்கும், நிறம் கருத்திருக்கும். சொல்றதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். உச்சி சலசலக்கும், உடல் நீண்டிருக்கும், நிறம் கருத்திருக்கும், நின்று பார்த்தால் கழுத்து வலிக்கும்.
1: முடி.
2: மரம்.
0: மரம்.
2: அந்த மரம் வந்து எல்லா மரமும் அப்படி.
0: தென்னை மரம்.
2: தென்னை மரம். பனை மரம். அது பொதுவா வந்து நல்ல சலசலன்னு அந்த சவுண்ட் கேட்டுக்கும் பாத்துக்கீங்களா? காலு தலை இல்லாத ஆட்டுக்கு பேர் என்ன? காலும் இல்ல தலையும் இல்ல, அந்த ஆட்டுக்கு பேர் என்ன? யாரும் ட்ரை பண்ணுங்க பாப்போம். காலு தலையும் இல்லாத ஆட்டுக்கு பேர் என்ன சொல்லலாமா? கடி. காலும் தலையும் இல்லாத ஆட்டு. மட்டன்.
0: யோசிக்காத ஒரு விடுகதை தான் இல்லையா? சரி, அப்ப இப்ப வந்து அடுத்ததை நம்ம ஒரு சின்ன தலைப்பு சொல்றோம். அதாவது ஒரு ஒரு இப்ப மழைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அந்த மாதிரி நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை சொல்லணும். சரியா? கேண்டீன்.
3: கேண்டீன். கேண்டீன் தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் எல்லாம் சாப்பிடுறது, டீ குடிக்கிறது, சமோசா சாப்பிடுறது.
0: ஓகே, நல்லா தான் சொல்றீங்க. ஓகே, எக்ஸாம். ஓ, ஃபியர். பாருங்களா, இதை எல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. படிப்பு, ரைட்டிங் அப்படி யோசிப்பீங்கன்னு நினைச்சேன். ஃபியர். ஓகே, தென்
2: அம்மா.
0: உலகம். சரி, ஓகே, நல்லா. சரி, வேற.
2: காலேஜ். காலேஜ். என்ஜாய்மெண்ட். எக்ஸாம்.
0: போகும்போது படிப்பீங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே படிப்பீங்களா?
3: போற வர படிச்சுட்டேதான் இருப்போம்.
0: பரவாயில்ல, போறது வரைக்கும் படிக்கிறீங்களா? சரி, ஓகே. அடுத்து, சரி, இப்ப நம்ம வந்து அசைன்மெண்ட் எழுதுறோம்ல, அந்த அதை எழுதும் போது நீங்க வந்து அதிகமா ஒர்க் பண்றது, ஒர்க் பண்றது வந்து உங்களோட மூளையா இல்ல செல்லா?
3: காதுல ஹெட்போன் மாட்டிட்டு அப்புறம் அப்படியே அசைன்மெண்ட் எழுந்தா
0: ஜாலியா இருக்கும். அப்படிதான் கைவெளி தெரியாது. ஓகே, சரிம்மா, நல்லா தான் சொல்றீங்க.
2: சரி, அடுத்து யாரு ரெடியா இருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஆதிரா.
2: ஆதிரா கூட நீங்க மட்டும்தானா? என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? சொல்ல போறீங்க அம்மா பத்தி கவிதை. அம்மா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
3: ரொம்ப பிடிக்கும்.
2: இல்ல, அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ரொம்ப யாரு பிடிக்கும்?
3: அப்பா.
2: அப்பா. அம்மா பிடிக்கும். அதனால அப்பா எல்லாருமே வந்து பொன் பெண் குழந்தைங்க அப்படின்னாலே வந்து அப்பாவோட சில குழந்தைகள் பிரின்சஸ் இவங்க எல்லாம். சரி, சொல்லுங்க, அம்மா பத்தி அப்பா கவிதையும் சொல்ல போறீங்க. என்னதான் அப்பா பிடிச்சாலும் அம்மாவும் பிடிக்கும் தானே, ரெண்டு பேரையும் பிடிக்கணும்.
3: என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே, என்ன நேசித்த ஓர் இதயம் அம்மா.
2: சூப்பர். அம்மாவுக்காக ஒரு அழகா கவிதை சொல்லிட்டாங்க, கிளப் பண்ணிடலாமா? அடுத்து உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: பிரியதர்ஷினி.
2: பிரியதர்ஷினி என்ன படிக்கிறீங்க?
4: செகண்ட் இயர் மேக்ஸ் படிக்கிறேன்.
2: செகண்ட் இயர் மேக்ஸ். நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: கவிதை.
2: மேக்ஸ் பத்தி ஏதாவது கவிதையை வச்சிருக்கீங்களா?
4: அம்மா பத்தி.
2: நீங்களும் அம்மா தானா? உங்களுக்கு யார பிடிக்கும்?
4: அம்மாவதான் பிடிக்கும்.
2: அம்மாவோட பிடிக்கும். சரி, அம்மா பத்தி கவிதை சொல்லுங்க.
4: கடல் இல்லாமல் கரை இல்லை, பூ இல்லாமல் வித்து இல்லை, உயிர் இல்லாமல் உடல் இல்லை, நீர் நீ இல்லாமல் நான் இல்லை அம்மா.
2: சூப்பர். இவ்வளவு அழகா ஒரு அம்மாக்காக கவிதை சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒருத்தவங்க வந்து ரெட்டியா இருக்காங்க, நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. இவங்க ஏற்கனவே பேசினாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இன்னும் அந்த பேசுறதுல ரொம்ப ஆர்வத்துல இருக்கிறாங்க. சொல்லுங்க, உங்க பேரை திரும்ப சொல்லிடலாமே.
4: காயத்ரி. சாலஜி ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர்.
2: செகண்ட் இயர். ஆமா, 25வது வருஷமா?
4: அதோட ஃபர்ஸ்ட் இயர்
2: இல்லை. ஓகே, எல்கேஜி படிக்கிறது இல்ல?
4: இல்ல, செகண்ட்
2: இயர். ஓகே, என்ன சொல்ல போறீங்க?
4: டீச்சர்ஸ்னு குறிச்சு. ஆக்சுவலி ஒരു സ്റ്റുഡന്റിന്റെ ലൈഫിൽ ഒരു മെയിൻ പാർട്ട് എന്ന് ടീച്ചേഴ്സിനുണ്ട്. ബിക്കോസ് അവരുടെ ലൈഫ് ജേർണി പോസിറ്റീവ്, അതായത് പ്ലസ് അവരുടെ ലൈഫിൽ ഏറ്റവും കൂടുതൽ പ്ലസ് പോയിന്റ്സ് வலிய பங்கு வகிக்கணும்.

ஓகே, அழகா பண்ணீங்க, கிளாப் பண்ணலாமே. சரி, நம்ம வந்து இணைஞ்சிருக்கோம் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடலாம், சரிங்களா?

0: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
1: ஒரு டிகிரி படிக்கணும்,
0: ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும். விஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
2: விஷ் கன்னியாகுமரி.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நேரம் சரியாக 11:50. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு முறை பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நேரலையில நம்மோட இணைஞ்சிருக்காங்க சுங்கான்கடை ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகள். மீண்டும் கல்லூரிக்குள் செல்வோம். வணக்கம்.
6: வணக்கம் மதனி. நேர்களை குமரி பண்பலை 101 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே உற்சாகமா பார்ட்டிசிபேட் பண்ணி

0: இருக்காங்க, அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு சந்திக்கிறதுக்கு முன்னால என்ன கேட்க போறீங்க? நீங்க ஏதோ கேக்குறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க.
1: ஆமா, டங் டெஸ்ட் கேட்கலாம் இருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. காக்காவும் காக்காவோட அக்காவும் சேர்ந்து காக்கான்னு கத்துனா காக்கா வருமா, காக்காவோட அக்காவோட அக்கா காக்கா வருமா? இதை 5 times சிக்காம சொல்லணும். சரிங்களா?
0: சொல்றதுக்கு யார் வந்திருக்காங்க? உங்க பேர் சொல்லிருங்க. அஜீரா ஃபாத்திமா. அஜீரா ஃபாத்திமா இப்ப எப்படி சொல்றாங்கன்னு பாத்துடலாம். சரியா? காக்காவும் காக்காவோட அக்காவும் சேர்ந்து காக்கான்னு கத்துனா காக்கா வருமா, காக்கா அக்காவோட அக்கா காக்கா வருமா? காக்காவும் காக்காவோட அக்காவும் சேர்ந்து காக்கான்னு கத்துனா காக்கா வருமா, காக்கா காக்கா அக்காவோட காக்கா வருமா? காக்காவும் காக்காவோட அக்காவும் சேர்ந்து காக்கான்னு கத்துனா காக்கா வருமா, காக்கா அக்காவோட அக்கா காக்கா வருமா? காக்காவும் காக்காவோட அக்காவும் சேர்ந்து காக்கான்னு கத்துனா காக்கா வருமா, காக்கா அக்காவோட அக்கா காக்கா வருமா? காக்காவும் காக்காவோட அக்காவும் சேர்ந்து காக்கான்னு கத்துனா காக்காவோட காக்கா வரும், அக்கா காக்காவோட காக்கா காக்கா.
2: ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறீங்க
1: தெரியல,
2: அதாவது ஒழுங்கா உங்க வந்து அப்படி கடைபிடிக்கக்கூடிய நல்ல பிள்ளைங்க இல்லையா? சரி,
3: என்ன
1: பண்ண போறீங்க?
2: எல்லாம் ஒரு முடிவோட வந்திருக்க மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு கேம் வைக்கலாம்.
2: எங்களுக்கு கேம் வைக்கிறீங்களா? ஓகே, சரி.
1: அழகு
2: நீ நடந்தால் நடை அழகு
3: அழகு. அடுத்த வாட் பூக்கள்.
2: பூக்கள்
3: அருணம் ஆருயிரே பார்த்ததாரும் பிள்ளையே.
1: ஓகே, சூப்பர். அடுத்தது
3: அப்புறம் அம்மாவை பத்தி யாராவது கொஞ்சம் பேச முடியுமா? அம்மாவை பத்தி,
2: அம்மாவை பத்தி பேச முடியுமா? அம்மா
3: அம்மா அம்மா நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை பார்ப்போம். ஆனா அம்மா வந்து நம்ம நம்ம பெத்தெடுத்தவங்க, அவங்கள பத்தி நம்ம மனசுல என்ன இருக்கும்?
2: மனசுல உங்க மனசுல என்ன இருக்கு அது சொல்லிடலாமா?
3: என் மனசுல எங்க அம்மா ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காங்க. என்ன பாத்துக்கிறது எல்லாமே எங்க அம்மா தான். எனக்கு ஒரு வேலை வாங்கி எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம்ல இருக்கு.
2: நல்லா படிக்கணும், அம்மாவை பாத்துக்கணும். சூப்பர், நல்ல ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. ஒரு உயர்ந்த ஒரு குறிக்கோள்.
1: ஓகே, அடுத்ததா வந்து கடிஜூஸ் கேக்க ரெடியா இருக்காங்க. பேர் கேட்கலாமா? பேர் சொல்லுங்க.
4: பவித்ரா.
1: ஓகே, என்ன கடிஜூஸ் சொல்ல போறீங்க? நீங்க சொல்ல போறீங்களா, குரூப்பா சொல்ல போறீங்களா? சரி, குரூப்பா நான் சொல்லணுமா? சரி, ட்ரை பண்றேன். ஓகே, உங்க பேரையும் சொல்லிருங்க.
4: பிரியதர்ஷினி.
1: ஆதிரா. கேளுங்க.
4: ஒரு கிளாஸ் ரூம்ல பாய்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டிருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டிருக்காங்க, ஏன்
1: உங்களுக்கு தெரியுமா?
4: ஒரு கிளாஸ் ரூம்ல பாய்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டிருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டிருக்காங்க, ஏன்?
2: அது அவங்க இஷ்டம்.
4: யாரும் ஒரே மாதிரி கட்டிருக்காங்கல்ல.
1: சரி, ஓகே, சூப்பர். அடுத்து
4: வருஷத்துல ஒருக்கெல்லாம் கெஸ்ட் வருவாங்க, அது என்னது? அது யார் வருவாங்க?
2: வருஷத்துல ஒருக்கதான் கெஸ்ட் வருவாங்க.
1: தெரியலையே.
4: ஆகஸ்ட்.
1: முன்னாடி ஓட முடியாதுனாலயா? கரெக்டா சொல்லிட்டா? அப்ப பரவாயில்ல. ஓகே, எனக்கு கொஞ்சம் கடிச்சு தெரிஞ்சிருக்கு. அடுத்து வேற.
4: மலையே பெய்யாத காடு அது.
1: Mm-hmm.

0: சூப்பர் சூப்பர். சரி நான் கேக்கட்டுமா, சாப்பாடு எடுப்பாரு ஆனா சாப்பிட மாட்டாரு. சாப்பாடு எடுப்புமா யாரு?
1: கை
0: கை கை சாப்பிட மாட்டாரு. சாப்பாடு எடுக்க ஆனா சாப்பிட மாதிரி சாப்பிடும், வாய் தான் சாப்பிடுது இல்லையா? கரண்டி கரண்டி அது மாதிரி எடுக்கும் சாப்பிடாது இல்லையா? சரி சாப்பிடதான் வாங்குவோம் ஆனா இது சாப்பிட மாட்டோம். என்ன ஒரு வேகமா இருந்தாலும் சாப்பாடு வரலாம். சாப்பாடு அப்படின்னு என்ன
2: சாப்பாடு விஷயம். ஓகே அடுத்து.
0: சரி அடுத்தது இவங்க கிட்ட வந்து ஒரு டங் ட்விஸ்டர் கேட்டுக்கலாமா? டங் ட்விஸ்டர் வந்து ரெடியா இருக்கு. யார் அது பாருங்க டங் ட்விஸ்டர் அப்படின்னு வேகமா ஓடுறாங்க. வாங்க வாங்க, நீங்க எங்கிட்ட நிறைய பாட்டு எல்லாம் கேட்டீங்க, கொஸ்டின் எல்லாம் கேட்டீங்கல்ல. முள்ளில் படர்ந்த முல்லை கொடியில் முல்லை பூக்களை முல்லை தள்ளி முல்லையை பறிச்சிட்டு வா.
3: முள்ளில் படர்ந்த முல்லை கொடியில் முல்லை பூக்களை முல்லை முல்லை தள்ளி முல்லை பறிச்சிட்டு வா.
0: சிட்டு வா சொல்லுங்க பாப்போம்.
3: முள்ளில் படர்ந்த முல்லை செடியில் முல்லை பூக்களை முல்லை தள்ளி முல்லையை பறிச்சிட்டு வா.
0: மெதுவா இல்ல டென்ஸ் சொல்றது, ஃபாஸ்டா சொல்லணும்.
3: இதை வர மாட்டேங்குது,
0: வர மாட்டேங்குதா?
3: முள்ளில் படர்ந்த முல்லை செடியில் முல்லை பூக்களை முல்லை தள்ளி முல்லையை பறிச்சிட்டு வா. முள்ளில் படர்ந்த முல்லை செடியில் முல்லை பூக்களை முல்லை தள்ளி முல்லையை முல்லையை பறிச்சிட்டு வா. முல்லை முள்ளில் படர்ந்த முல்லை செடியில் முல்லை பூக்களை முல்லை தள்ளி முல்லை பறிச்சிட்டு வா.
0: முல்லை பறிச்சு கடைசியில முல்லை பூ வேண்டாம், முல்லை பறிச்சிட்டு வான்னு முடிச்சிட்டீங்க இல்லையா? முள்ளில் படர்ந்த முல்லை கொடியில் முல்லை பூக்களை முல்லை தள்ளி முல்லையை பறிச்சிட்டு வா.
2: ஓகே சூப்பர் ஆஞ்சி. சரி நான் ஒரு க்வெஸ்சன் கேக்கேன், உங்கள்ட்டே கேக்குறேன் சரியா? உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன அவார்ட் கொடுப்பீங்க? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்டுக்குள்ள ஒரு திறமை இருக்கும்ல, சோ அதை வச்சுட்டு நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்களா என்ன அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு?
3: பெஸ்ட் ரன்னர்.
2: யாரு அவங்க பேரு?
3: அவங்க பேரு வந்து சிந்து. என் வீட்டு பக்கத்துல இருக்காங்க.
2: ஓ அவங்க நல்லா ரன் பண்ணுவாங்க,
3: நல்லா ஓடுவாங்க.
2: ஓகே சூப்பர் சூப்பர். அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
4: ஒரு மோட்டிவேஷனல் கார்டு.
2: ஆ ஓகே.
4: வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை, ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை.
2: கண்டிப்பா எதிரி இருந்தாதான் நம்ம வந்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணம் வர்றதுக்கு கண்டிப்பா எதிரி தான் தேவை. சரியா? ஓகே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, கிளாப் பண்ணலாமே.
0: சூப்பரா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஆர்வமா உற்சாகமா வந்து நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க.
2: ஓகே இதுவரை நம்மோடு இணைந்து உற்சாகத்தையும் சிரிப்பையும் இனிய நினைவுகளையும் பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி மாணவிகளோட திறமைகள், தன்னம்பிக்கை, உற்சாகம் இன்னைக்கு கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சியை மேலும் சிறப்படைஞ்சிருக்கு இல்லையா? சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே, இன்னை இந்த இனிய தருணங்கள் உங்கள் மனசுல என்னக்கும் பசுமையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது
0: ஸ்ரீமா நாகராஜன்,
2: திலகவதி பிரம்மபுத்திரன். மீண்டும் அடுத்த கல்லூரி கலாட்டா இன்னொரு காலேஜில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.

நேர்கள் இதுவரை கேட்டது குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. கல்லூரி வளாகத்திலிருந்து நேரலையை நமக்காக வழங்கியவர்கள் நிலைய அறிவிப்பாளர்கள் பிரேமா நாகராஜன் மற்றும் திலகவதி பிரம்மபுத்திரன்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பகல் மணி 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவை.

0: இசையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மஞ்சள் காமாலை நோய் குறித்து விளக்குகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். 12:55 திரை இசை வலம் வரும். இன்று பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இது பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு உங்கள் மனதை கவர்ந்த இடங்கள். இது குறித்து நேரலையில் தோழியர் பேசலாம். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 தேனிய நேரத்தில் வருகிறது சந்திப்போம் சிந்திப்போம். இதில் பல்துறை வித்தகரின் பன்முக பயணம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அகஸ்தீஸ்வரம் கே சீதாராமன் அவர்கள். இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 தீன்தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா சிற்றுரை, அதனைத் தொடர்ந்து முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். இன்று மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை. இரவு 7:00 இன்னிசை நேரம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன் அவர்கள். இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சடையன்குடி சி சுலோச்சனா அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேப் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்கிறது அமுத சுரபி, அதில் மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் வாழையில் உர மேலாண்மை முறைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், இது சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. 8:30 கடிதவழி நேர்விருப்ப பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 நாடக மலர், இதில் அமுதக்கனி நாடகம், எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன், அமைப்பு எஸ் பெரியசாமி, லட்சுமி பாஸ்கரன் ஆகியோர், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நமது குமரி பண்பலை 101 நேர்லை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நேர்களின் நினைவிற்கு, 2602040 மற்றும் ஒரு எண் 2907722, இதற்கான இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 890-325-7039. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is chairing the 11th Governing Council meeting of the Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi. The meeting will deliberate on measures to promote entrepreneurship, enhance skilling and create sustainable employment opportunities across the country. Discussions will also focus on collectively charting an implementation roadmap that leverages key enablers including governance, digital public infrastructure and partnerships while ensuring accountability and measurable impact. The theme of this year's meeting is Inclusive Human Development for Vikasit Bharat at 2047, which emphasizes the well-being and development of every Indian, regardless of age, region, gender or socio-economic background.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் ஒன்றிய நிலையம் குமரிப்பான் பலை 101. நேரம் 12:10. ஆரம்பமாகின்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மனதில் என்றும் நீங்க இடம் பிடித்த பழைய திரைப்பட பாடல்களில் சில இப்போதிலிருந்து 12:40 வரை நமது குமரிப்பான் பலை 101 கேட்டு மகிழலாம். மனம் நனையும் மதுரமழை.

ரயில் முதல் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஏ எம் ராஜா மற்றும் பி சுஷீலா பாடிய பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்பட பாடல். அன்பினால் மனதை தொலைத்த பிறகு காதல் கொண்ட கண்களும் தூக்கத்தை தொலைத்துதானே ஆக வேண்டும்.

0: வணக்கம் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு. சடையன்குடி சி சுலோச்சனா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி, மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் உர மேலாண்மை முறைகள். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: நேரம் சரியாக 12:16. குமரி பண்பலை 101 காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது மனம்

மதுர மழை இது தேரல் சுவையில் சாரலிசை. கோடி கோடி செல்வம் தரும் இன்பத்தை விட கோடி கோடி இன்பம் தரும் செல்வம் தானே சிறந்தது. அதை அள்ளித்தர வந்த தெய்வம் மதுரமழையாய். கேட்கவிருப்பது கே வி மகாதேவன் இசையில் டி ஆர் மகாலிங்கம் பாடிய ஆடவந்த தெய்வம் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நேரம் 12:20. குமரிப்பண்பிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. தானாக உயரும் வயதை கொண்டு விடாமல் துரத்தும் காலத்தில், எட்ட துடிக்கும் இலக்கை கொண்ட வாழ்க்கையில் காதல் வசப்படும் நேரத்தை வாவா என அழைக்கும் உள்ளங்கள் இங்கே. கேட்கவிருப்பது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய போலீஸ்காரன் மகள் திரைப்பட பாடல்.

இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மஞ்சள் காமாலை நோய் குறித்து விளக்குகிறார் புதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் சரியாக 12:25 வலம் வந்து கொண்டிருப்பது மனம் நனியும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. அன்பு நிறைந்த உள்ளம் சண்டை போட்டுக் கொள்வது விலக அல்ல, விலகிடக் கூடாது என்பதற்காக அந்த உள்ளங்கள் ஒன்றாகி துள்ளும் நேரம் இது. கேட்கவிருப்பது AM ராஜா மற்றும் P. சுஷீலா குரல்களில் புனர்ஜென்மம் திரைப்பட பாடல்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம். நேரம் சரியாக 12:29. மனம் நினையும் மதுரமழையில் அடுத்ததாக எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய ஆனந்த ஜோதி திரைப்பட பாடல். ஆசை கொள்வதே காதலின் நீதி, ஆசை இல்லாமல் காதலில்லை, ஆசை இல்லா நெஞ்சங்களும் இங்கில்லை.

இது உங்களின் நினைவிற்கு இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இது நீங்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில தொழிலை உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் மனதை கவர்ந்த இடங்கள். இந்த தலைப்புல பேசுறதுக்கு தயாரா இருங்க. இன்னைக்கு பகல் மணி 1:10 நிகழ்ச்சியில பங்கு பெற அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களையும் ஒருமுறை ஞாபகப்படுத்திடலாம். 260-2400, இன்னொரு 2900-7222, கூடவே இணைப்பு 0465-2. அலைபேசி 890-375-7039. நேரத்தை மறந்து விடாதீர்கள் தோழியரே. இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. குமரபம் 101 வலம் வந்து கொண்டிருப்பது மனம் நினையும் மதுரமழை. பெண் அவள் படைப்பின் உயர்வு, அவள் அழகை ரசிக்க கண்ணொரு பக்கமாய், குணத்தை ரசிக்க நெஞ்சொரு பக்கமாய் அலைகிறது. கேட்கவிருப்பது வி குமார் இசையில், கண்ணதாசன் வரிகளில் TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷீலா பாடிய நிறைகுடம் திரைப்பட பாடல்.

இனிய மதுரமலையில் நிறைவாக வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி சுஷீலா பாடிய காவிய தலைவி திரைப்பட பாடல். இறைவன் தந்த இனிய இணைப்பு திருமணம். திருமணத்தில் இரு கரங்கள் மட்டும் இணைவதில்லை, பிரிக்க முடியாத இரு மனங்களும் இணைகின்றன.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 ஆக அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 ஆண்டு 74 ஆக இருந்த விமான

0: நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160க்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றியமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனா்.

0: பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து 22-10, 21-12 என்ற செட் கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2 சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு 2 சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் 3 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூப் பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்.
1: பனிரெண்டு மணி 50 நிமிடத்திற்கு நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நாளும் நமது உடலும் மனமும் நலம் பெற வலம் பெறும் நிகழ்ச்சி கேட்போமா?
2: நலமாய் வாழ்வோம்.
3: மஞ்சள் காமாலை நோய் குறித்து விளக்குகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
4: நம்ம உடம்புல ரத்தத்துல பில்லுரூபின் அப்படிங்கிற லெவல் வந்து அதிகமாகறனாலதான் இந்த மஞ்சள் காமாலை அப்படிங்கிற நோய் வருது. சோ பில்லுரூபின் நார்மல் வேல்யூ என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.22-1.2 mg. இது வந்து 2 மேல போச்சுன்னா மஞ்சள் காமாலைக்கான அறிகுறி நம்ம உடம்புல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம உடம்புல வந்து பொதுவா நாக்கு பகுதி, கண்கள், தசை பகுதி எல்லாமே மஞ்சள் நிறமாக மாறிடும். மேலும் இதோட அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வாந்தி எடுப்பாங்க, உடம்பு சோர்வா இருக்கும், கால் வீக்கம் ஏற்படும், யூரின் வந்து டார்க் கலர்ல சேஞ்ச் ஆகிடும், இது மலச்சிக்கல் ஏற்படும், சில பேருக்கு காய்ச்சல் வரும். 3 மேல காய்ச்சல் இருந்ததுன்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறது நல்லது. இதோட காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்கள், அதாவது ஆர்பிசின்னு நம்ம சொல்லுவோம், இது கண்டினியூஸா அழியறதுதான். இது கண்டினியூஸா அழியறதுக்கான காரணங்கள் என்னன்னா மலேரியா ஃபீவர்னால அவங்க ஆல்ரெடி அட்டாக் ஆயிருப்பாங்க. மேலும் யாருக்கெல்லாம் வரலான்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஆல்கஹால், ஸ்மோக்கிங்

0: எடுத்துக்கிறவங்களுக்கும் இது வரலாம். கண்டினியூஸா ஸ்டீராய்டு, அதாவது வலிக்கான டேப்லெட், பெயின் கில்லர் வந்து ஒரு 1 இயர் 2 இயர் கண்டினியூஸா எடுத்துக்கிறவங்களுக்கும் இது வரலாம். கல்லீரல்ல ஆல்ரெடி வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இது வரலாம். பித்தநீர் உருவாகிற பாதையில அடைப்பு இருந்தாலும் இது வரலாம். இது வந்து நம்ம 3 டைப்ஸா பிரிச்சிருக்கோம். ஒன்னு பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ், இன்னொன்னு பிரஸ் மில்க் ஜாண்டிஸ், இன்னொன்னு பிரஸ் ஃபீடிங் ஜாண்டிஸ். ஸோ முதலாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ். பிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ்னா என்ன அப்படின்னா, பிறந்த 7 நாளைக்குள்ள வர்றது. இது நார்மல் தான். குழந்தைகளோட கல்லீரல் வந்து முறையா வெளியேற்ற முடியாத சூழ்நிலை உருவாகும். 7 நாளைக்கு மேல தானாவே அது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பயப்பட வேண்டாம். பிரஸ் மில்க் ஜாண்டிஸ்னா என்னன்னா, பிறந்த குழந்தைக்கு அம்மாவோட தாய்ப்பால்ல இருந்து வர்றது, அதுல உள்ள என்சைம் மூலமா வர்றது தான் பிரஸ் மில்க் ஜாண்டிஸ். பிரஸ் ஃபீடிங் ஜாண்டிஸ்னா என்னன்னா, பால் வந்து 2 ஹார்ஸ்க்கு 1 குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்படி குழந்தைங்களுக்கு ஒழுங்கா கொடுக்கலன்னா மோஷன் போகாது. இதனால அந்த குழந்தைங்களுக்கு இது வர வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு நம்ம என்னென்ன டயட் பிளான் பண்ணிக்கலாம், அதாவது உணவு கட்டுப்பாடு நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய பழங்கள் காய்கறிகள் வந்து உணவுல வந்து நிறைய எடுத்துக்கணும். முக்கியமா ஃபைபர் அதிகமா உள்ள பழங்கள் வந்து அதிகமா எடுத்துக்கணும். ஈஸியா டைஜஸ்டபிள் ஆகுற மாதிரி வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே நம்ம அதிகமா சேர்த்துக்கிறப்போ இதுல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். என்னென்ன காய்கறிகள் பழங்கள்னு பாத்தீங்கன்னா, தக்காளி, திராட்சை, எலுமிச்சை, காலிஃபிளவர், இந்த மாதிரி ஃபைபர் அதிகமா இருக்கும் இல்லையா, அந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சுடு தண்ணீர்ல டர்மரிக், அதாவது மஞ்சள் போட்டு குடிச்சா நமக்கு வந்து பாடி வந்து கிளென்ஸ் ஆகி டீடாக்ஸ் ஆகும். சோ லிவர் வந்து நல்லாவே டீடாக்ஸ் ஆகும். 2 லிட்டர் தண்ணியாச்சும் ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கணும். அப்படி குடிக்கும் போது பிலிரூபின் வேகமா வெளியேறும். நெக்ஸ்ட் சுகர் கேன், அதாவது கரும்பு ஜூஸ் நம்ம குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா, நம்ம லிவர்ல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் அது வந்து கிளென்ஸ் பண்ணிரும். சோ என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பால், நெய், இதெல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன் அவாய்ட் பண்ணணும்னா, இதுல வந்து சாச்சுரேட்டட் ஃபேட் அது வந்து அதிகமா இருக்குது. சோ அதனால கல்லீரலுக்கு அதிகமா வேலை கொடுக்கற மாதிரி இருக்கும். அதனால இந்த மில்க், கீ, பால் சார்ந்த உணவுகள் இதெல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மோர் ஸ்பைசி, மோர் சால்ட்டி, பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பேக்கட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட நம்ம வந்து தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம யோகால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகால இதுக்கு ஒரு சிம்பிளான பயிற்சி என்னன்னா, மூக்கு வழியா நம்ம வந்து மூச்சை வந்து உள்ளிழுத்துட்டு வாய் வழியா வெளியே விடணும். அது எப்படி விடணும் அப்படின்னா, 2 மூக்கு வழியா மூச்சு காய்ச்ச நல்லா உள்ள இழுத்துக்கணும். உள்ள இழுத்துட்டு அதை வந்து நிறுத்தி வைக்கணும். நம்ம வந்து நிறுத்தி வைக்கும் போது நம்மளோட செஸ்ட் பகுதி, வயிற்று பகுதி எல்லாம் ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கும். ஒரு 2 செகண்ட் நம்ம அதுல ஹோல்ட் பண்ணிட்டு திரும்ப வாய் வழியா அந்த மூச்சு காய்ச்ச வெளியே விடணும். அப்படி வெளியே விடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் நம்ம பாடிக்கு நிறைய தான் இருக்கும். சோ பிரணயமா காலையில 4 to 5 மணிக்குள்ள பிராக்டிஸ் பண்ணும் போது 10 மடங்கு அதற்கான பலனை வந்து நம்ம அனுபவிக்கலாம்.
1: மஞ்சள் காமாலை நோய் குறித்து விளக்கியவர் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இனிய திரைப்பட பாடல் ஒன்று உங்களின் இதயம் தொட வருகிறது, கேட்போமா? தக்லைஃப் படத்திற்காக சின்மயி குழுவினர் பாடியது. சிவானந்த் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: வரும் எந்த அன்பினியர்களே, உங்களுக்கான நினைவூட்டல் இது. இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதே நிகழ்ச்சியில தோழியரே, உங்கள் மனதை கவர்ந்த இடங்கள் குறித்து பேச வரலாம். நிச்சயமா நம்ம கண்ண மூடி யோசிச்சோம்னா இன்னொரு தடவை இங்கே போக மாட்டோமா அப்படின்னு நம்ம நிறைய நினைச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இடம் திரும்பவும் திரும்பவும் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இடங்களை பற்றி நீங்கள் பேசலாம். உங்களுக்கு நம்முடைய நிலைய தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்தியிருந்தேன். 260 240 ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290 722, முன்னிணைப்பு எண்ணா 046 552 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890 325 70 39. இன்னைக்கு பகல் 1:10 உங்களுக்கான நேரம். ஹாய் சிநேகிதியே தோழியரே, ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: இதழோர புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

அறி பண்டலை நூற்றொன்றில் இது செய்தி தெரியுமா பகுதிக்கான நேரம். 1 மணி 1 நிமிடம் செய்தி அறியும் முன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.

0: கன்னியாகுமரி தி நாலேஜ் பிளானட்.
1: இன்னைக்கு சர்வதேச விளையாட்டு தினம். விளையாட்டை ஊக்குவித்து

குழந்தைகளை குழந்தை பருவத்தை நல்ல வளமாக கொண்டாட வைக்கக்கூடிய நோக்கத்தோட தொடங்கப்பட்ட ஒரு தினம் தான் இன்று. சர்வதேச விளையாட்டு தினம் அப்படிங்கிறது விளையாட்டின் ஆற்றலை கொண்டாடக்கூடிய ஒரு தருணம். ஒவ்வொரு குழந்தையும் விளையாடுவதற்கான தனது உரிமையை நிறைவேற்றுவதை உறுதி செய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைவதற்கான நேரமும் கூட. ஆமாங்க, 2024 ஆண்டு June 11 அன்னைக்கு சர்வதேச விளையாட்டு தினம் என்ன சொல்லிச்சுது அப்படின்னா, விளையாட்டை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் முன்னுரிமை அளிக்கவும் மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சிகளில் ஒரு முக்கிய மைல்கல்லாக தான் இந்த தினத்தை உருவாக்கி கொண்டாட ஆரம்பித்தோம். வெறும் பொழுதுபோக்கு அப்படிங்கிறத தாண்டி விளையாட்டு அப்படிங்கிறது தேசிய கலாச்சார மற்றும் சமூக பொருளாதார எல்லைகளை எல்லாம் கடந்து அனைத்து வயதினராலும் பேசப்படும் ஒரு உலகளாவிய மொழி அப்படின்னு தான் நம்பப்படுது. ஏன்னா விளையாட்டு அப்படின்னு வரும்போது நம்முடைய முதல்ல நம்முடைய எண்ணங்களே புத்துணர்வு பெற ஆரம்பிக்குது. அப்படிதானே, இது என்னெல்லாம் பண்ணுது ஒரு தனிநபர்கிட்ட அப்படின்னாக்க, விளையாட்டு மீள்திறன், படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்கத்தையும் வளர்க்கிறது. குறிப்பாக குழந்தைகள் கிட்ட எடுத்துக்கிட்டோன்னா, விளையாட்டு உறவுகளை கட்டி எழுப்புறதுக்கும் சுய கட்டுப்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் மன அதிர்ச்சியிலிருந்து மீளவும் சிக்கல்களை தீர்க்கும் திறனை வளர்க்கவும் உதவுது. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்டிகாரத்தனம், அதை வந்து அவங்க ஒரு பொம்மையை கொடுத்தா எப்படி கடகடன்னு அதை பிரிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் சேர்க்கறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, இப்படி ஒரு தனியாக இருக்கும்போதே இவ்வளவு முயற்சினா, கூட்டாக விளையாடி அவங்க பழக்கப்படும் போது அவங்க கிட்ட இந்த அளவுக்கு ஆற்றல் வந்து கூடுதலாக கிடைக்கிறது. இன்னைக்கு வேகமாக மாறி வரக்கூடிய உலகத்தில் குழந்தைகள் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அறிவாற்றல், உடல் படைப்பாற்றல், சமூக மற்றும் உணர்ச்சிசார் திறன்களை வளர்த்து கொள்ள விளையாட்டு உதவி செய்து மாணவர்களை கற்றல் செயல்பாட்டில் தீவிரமாக ஈடுபடுத்துவதற்கான ஒரு சிறந்த அணுகுமுறையும் விளையாட்டு தாங்க. விளையாட்டின் வழி கற்றல் கல்வியை சுவாரஸ்யமானதாக மாற்றுறதோட ஊக்கத்தையும் தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கான திறனையும் மேம்படுத்துது. அது மட்டும் இல்லை, விளையாட்டு ஒரு நேர்மறையான எண்ண ஓட்டத்தையும் நமக்குள்ளே ஏற்படுத்தும். சகிப்புத்தன்மை, மீள்திறன் வளர்ப்பு, மோதல் தடுப்பு அப்படின்னு விளையாட்டின் வெற்றி தோல்வி தரும் நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதனால இதனை அங்கீகரிக்கிற விதமாக தான் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ள இந்த சர்வதேச விளையாட்டு தினம் விளையாட்டினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துது இல்லையா. இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, விளையாட்டை பாதுகாப்போம், குழந்தை பருவத்தை பாதுகாப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு சர்வே எடுத்துக்கிட்டோம்னா 71% குழந்தைகள் விளையாட்டு மகிழ்ச்சியை தருவதால முக்கியம் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர், அதாவது 58% பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ரொம்ப சோகமான செய்தி, உலகம் முழுசும் 16 கோடி குழந்தைகள் விளையாடவே வாய்ப்பில்லாம வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. இது வந்து நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா. ஆனா நம்ம சார்ந்துள்ள இடங்கள்லையும் நம்ம வீடுகள்லையும் குழந்தை எவ்வளவு நேரம் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமோ அதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும், பள்ளிக்கூடங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். மன அழுத்தமற்ற கல்விச்சூழல், நேர்மறை ஆற்றல் வளர்ச்சி, சமூகத்தில் உறவுகளை பலப்படுத்திட ஆரோக்கியத்திற்கும் அதிக அடிப்படையான விளையாட்டின் மிகவும் மகிழ்வான தருணங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு பரிசளியுங்கள். அன்பு நேயர்களே, விளையாட்டை பாதுகாப்போம், குழந்தை பருவத்தை பாதுகாப்போம்.

0: காற்றலை வழியே கருத்து வளர்க்கும் உற்ற தோழி உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 1:10. வணக்கம் அன்பு நேயர்களே, நாளும் நம் சகோதரிகளின் கருத்து மழையில் நாம் நனையும் ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி இது. இன்னைக்கு என்னங்க தலைப்பு? உங்கள் மனதை கவர்ந்த இடங்கள். ஆமாங்க, கோடை விடுமுறையில நீங்க போன சுற்றுலாத்தலமா இருக்கலாம், அல்லது கண்மூடி யோசிக்கும் போதே மனதை லேசாக்கக்கூடிய இடங்களாகவும் இருக்கலாம். நீங்க போய் அங்க பார்த்த இயற்கை காட்சியை உங்களால மறக்கவே முடியாத இடமா இருக்கலாம். பூங்காக்களா இருக்கலாம், ஆர்ப்பரிக்கும் அலையாடும் கடற்கரைகளா இருக்கலாம், அலைப்பாயும் மனதை அடக்கி ஆளும் ஆலயங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் பார்த்து உங்கள் மனதில் பதிந்த அந்த இடங்கள் பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்ல வாங்க அன்பு தோழியரே. உங்களுக்காக நம்முடைய நிலைய தொலைபேசி எண்கள் இதோ 260-240 ஒரு எண், 290-722 இது மற்றும் ஒரு எண், முன்னிணைப்பு எண்ணா 046-52 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39. வாருங்கள், உங்கள் மனம் கவர்ந்த இடங்களை எங்களின் மனம் லயிக்க சொல்லுங்கள். வணக்கம், வருக அன்பு தோழி. யாரு, எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.

0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கம்மா.
0: மாட்டேன் மேடம், பூதப்பாண்டியில லட்சுமி மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
0: தஞ்சை, தஞ்சை பெரிய கோயில் நல்லா பார்த்ததா
1: லட்சுமி அம்மா பார்த்ததுல அந்த ரொம்ப மனசு கவர்ந்த இடம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில்.
0: தஞ்சை பெரிய கோயில்.
1: சொல்லுங்க, எப்ப போனீங்க?
0: பூங்கா, சிவகங்கை பூங்கா.
1: ஓ சரி.
0: அந்த ஏரியா ஃபுல்லா நல்லா இருக்கும்.
1: அந்த ஏரியா ஃபுல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. மொத்தமா எப்ப போனீங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு? அப்பப்ப போவீங்களா அல்லது எப்ப போனீங்க அப்படின்னு சொல்லாமே.
0: போய் போய் கொஞ்ச நாள் ஆச்சு மேடம்.
1: சரிம்மா.
0: பார்க்க நல்லா இருக்கும்.
1: பார்க்க நல்லா இருக்கும். மனசு உங்களுடைய மனதை கவர்ந்த இந்த கோயிலை பத்தி முதல்ல சொல்லி தொடங்கியிருக்கீங்க. சரிங்கம்மா, மிக்க நன்றி. நன்றி
0: நன்றி மேடம்.
1: வணக்கம், வருக அன்பு தோழி. யார் பேசுறீங்க? இங்க எது பேசுறீங்க?
2: வணக்கம் மேம். சபரிமலை வடக்கு கோணம்.
1: சொல்லுங்கம்மா.
2: மேம், நான் இந்த தடவை சுற்றுலா போனது வந்து கோடை விடுமுறையில வேளாங்கண்ணி மேம். வேளாங்கண்ணி ரொம்ப அருமையா இருந்தது மேம்.
1: என்னெல்லாம் ரசிச்சீங்க? எவ்வளவு அமைதியா இருந்தது உங்களோட மனசு, அதை சொல்லுங்க
2: மேம். அந்த சர்ச்சி போனாலே ஒரு அமைதி மேம். அதை சுற்றி உள்ள நிறைய கோயில் இருக்கு மேம். அதை சுற்றி அப்போ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இடமா போனோம் நாங்க. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு வித்தியாசமா இருந்தது மேம்.
1: சரிம்மா.
2: ஒண்ணு ஸ்டார் வடிவுல இருக்குது, அப்படி ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரில ரொம்ப அமைதியா இருக்கு மேம். சர்ச்சில இருக்கிறதுக்கும் அப்புறம் அந்த சுற்றுலா இடங்களும் ரொம்ப அழகா அருமையா இருந்து. அப்புறம் கடற்கரை, கடற்கரை அந்த ஏரியாவில பாத்தீங்கன்னா ரொம்ப எதை வாங்கினே தெரியல, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம்
1: அங்க போயிட்டீங்க.
2: எதை வாங்கணும் எதை வாங்கினேன்னு தெரியல மேம். அந்த மாதிரி கடற்கரையில போகுதி வழியில நிறைய திங்ஸ்கள், நம்ம பரிசு பொருட்களா இருக்கலாம், ஐஸ் ஐட்டங்களா இருக்கலாம், ட்ரெஸ் கடற்கரையில குளிக்கிறதுக்கு போட்டுருக்கு பாருங்க. எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க வாங்கி கொடுத்தோம் மேம்.
1: சரிம்மா.
2: வாங்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது மேம்.
1: சரிம்மா, மறக்க முடியாத அந்த இடத்தை பத்தி அழகா சொல்லிருக்கீங்க. வேளாங்கண்ணி ஆலயத்தை சேர்த்து மிக்க நன்றிமா. வணக்கம், வருக அன்பு தோழி. யாரு எங்கிருந்து?
3: குமாரி
1: பேசுறேன். சொல்லுங்கம்மா குமாரி.
3: வீட்டுல இருக்கும் போது நாங்க அடிக்கடி கன்னியாகுமரிக்கு போவோம். பிள்ளைங்களோட சேர்ந்து நல்ல ஜாலியா இருக்கும்.
1: சரி.
3: விவேகானந்த பாறை, அப்புறம் கடல்ல போட்ல போக பாத்தீங்களா?
1: ஏதோ
3: சொற்கப்பா பார்த்த மாதிரி, ஏதோ வெளியில வீட்டோட சாந்து போன மாதிரி, அவ்வளவு ஒரு சந்தோஷம். எப்படா வெளிய போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும் பாத்தீங்களா?
1: சரி சரி.
3: அப்போ அந்த போட்ல போயிட்டு அந்த கடலுக்குள்ள இருக்கும் விவேகானந்த பாறை அதெல்லாம் அப்படி போயிட்டு கொஞ்ச நேரம் உள்ள போயிட்டு
1: நம்முடைய உலக புகழ் பெற்ற கன்னியாகுமரிக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. மிக்க நன்றிமா.
3: நன்றி.
1: வணக்கம், வருக சகோதரி. யாரு எங்கிருந்து? வணக்கம், வணக்கம் சகோதரி. யார் பேசுறீங்க? பரவாயில்ல இணைப்பு.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: இது நம்ம
6: படிப்புகளில்
7: சேர்ந்து பயில 9444-4731 கால் பண்ணுங்க.
1: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 1:16:30 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி, இது அடுத்து வரும் அன்பு சகோதரி. யார் எங்கிருந்து? வணக்கம், பேசலாம்.
8: ஹலோ, நான் வடசேர்லேருந்து லிஸ்டி பேசுறேன் மேடம்.
1: வடசேர்லேருந்து சொல்லுங்கம்மா.
8: நான் எனக்கு வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சி, அதுல அந்த விசேஷமா அந்த கொம்பு, என்ன கொம்பு, கொண்டை ஊசி, கொண்டை ஊசி அந்த இதுல

0: பார்க்கும்போது கீழே உள்ள ஏரியாக்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது முறையில தான் போகல, ஆனா அத நினைச்சா அது ஒரு நல்ல ஒரு மனதான்.
1: சரிம்மா, மனசு லேசாக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படியே ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. சரிங்கம்மா, ரொம்ப நெகிழ்ச்சியான ஒன்று பகிர்ந்துக்கிட்டீங்க, மகிழ்ச்சிம்மா, நன்றி. வணக்கம், வருக.
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, எந்த இடம் உங்களுடைய மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு நீங்க பார்த்த இடத்துல? சரிங்கம்மா. சரிங்கம்மா, மகிழ்ச்சி நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றி. ரொம்ப அவங்களுடைய மனதில் பட்ட பதிந்த இடங்களை, அவ்வளவு நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? அமரன் படத்திலிருந்து பாடல் வருது, இணைந்த இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது, பங்கேற்று சிறப்பிப்பது எந்த நிகழ்ச்சி அப்படின்னா, ஹாய் சிநேகிதியே நேரில் நிகழ்ச்சி, தோழியர் இன்னைக்கு அவங்க பார்த்து அவங்களுடைய மனம் கவர்ந்த இடங்கள் எதெல்லாம் பார்த்து எந்தெந்த இடத்துலலாம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக லயிச்சு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளோட பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்து வரும் அன்பு தோழி யார் இங்கிருந்து கேட்டுடலாமா? வணக்கம், வருக.
7: ஹலோ, வணக்கம் மேடம். ராஜேஸ்வரி பேசுகிறேன் மேடம்.
6: சொல்லுங்கம்மா ராஜேஸ்வரிம்மா.
7: மேடம், நான் நிறைய இடங்கள் பாத்திருக்கேன்.
6: சரி,
7: குருவாயூர் போயிருக்கேன், ராமேஸ்வரம், தனுஷ்பாடி, எல்லா இடமும் பாத்திருக்கேன். ஆனா ஏழு மலையான நான் போன மாசமும் என் 17ஆம் தேதி பாத்துட்டு வந்தேன். 4 தடவை ஆச்சு எனக்கு. நான் அங்க நின்ன என மகிழ்ந்து சொன்னேன், என்ன இன்னும் ஏழு மலையான பார்த்தா கூட்டி சொல்லணும்னு. ஏழு மலையான பார்த்து பார்த்து எனக்கு ஆசை தீரையிலம்மா.
6: அதனால
7: எனக்கு ஏழு மலையான கோயிலுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப பிடித்த இடமா இருக்கு.
6: என்னால
7: நமக்கு ரொம்ப தூரம் ஆனதுனால நினைச்ச ஒண்ணு போக முடியாது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாத்தூர் தொட்டிப்பாளையம், திப்பருப்பருவி, இதையெல்லாம் எனக்கு ஏற்றவும் பிடிச்ச இடங்கள். இந்த இடங்களுக்கு போவேன். அதுக்கப்புறம் காளிகேசம் கோயில், சின்ன கோயில் தான், பார்த்தது நல்லா இருக்காம. அங்க தண்ணிய பார்த்தாலே ஒரு ஊசி விழுந்தாலும் அந்த தண்ணிக்கு என்ன ஊசி கிடைக்க இடம் தெரியும்
6: பாத்தீங்களா? அப்ப மலையில நல்லா இருக்கு, மக்கள் கிட்ட வரும்போதுதான் அது மாசடைஞ்சு போயிருது. கொஞ்சம் மனசு வச்சு யோசிக்கணும் எல்லாரும் இல்லையா? சரிங்கம்மா, அழகா பகிர்ந்துட்டீங்க. மனசால நீங்க வந்து அப்பப்ப ஏழுமலையான தரிசனம் பண்ணிக்கிட்டே இருங்கம்மா, நல்லதே நடக்கட்டும். நன்றிம்மா, நன்றி. வணக்கம், பேசலாம்.
8: ஜாய் பேசுறேன். நிறைய நிறைய சுற்றுலா இடங்களுக்கு எல்லாம் சென்றிருக்கிறேன். மட்டுமல்ல, இப்போது சுற்றுலாவாக அறிவிக்கப்பட்டிருக்கேன். சிதறால் என்னுள்ள இடத்திலே நான் பிறந்து வளர்ந்தவள். ஆனா வந்து ஒரு விசேஷமான ஒரு இடம், இப்போது புதுப்பிக்கப்பட்டு அந்த இடம் சற்று கீழ் வர பஸ் போறதுக்குள்ள வாய்ப்பு செய்திருக்காங்க. முன்னால நடந்து அந்த கல் வழிதான் மேல் பக்கம் போகணும் போகணும். அந்த சமயத்துல அந்த அந்த மதத்தை சேர்ந்தவங்க நிறைய ஆண் பெண்கள் அங்கே, அது பார்க்கறதுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அதாவது 80 வருடத்துக்கு முன்னால் நான் அவங்களை
6: பார்த்திருக்கேன்.
8: அவங்க ரோஸ் நிறத்தில் உள்ள உடைதான் உடுத்திருப்பாங்க. அந்த கோயிலை பற்றி சொல்லேன், நம்ம மேல் பகுதியில போய் நின்று பார்த்தா நம்ம பூமி வட்டமாக இருக்கணும்னு நோக்க பார்க்க தெரியும். சரி, அந்த இடத்துல நின்று மூவாச்சி முகம், மார்த்தாண்டம், சுற்றுப்பாடு உள்ள இடங்கள் எல்லாமே நமக்கு நன்றா தெரியும். பள்ளிக்கூடத்துல இருந்தும் நிறைய பிள்ளைகளையும் ஆசிரியர்களை எல்லாம் அப்போதே அழைத்து சென்றிருக்கிறேன். மட்டுமல்ல, கல்லிலே ஊறக்கூடிய தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணி, அந்த பக்கத்துலதான் அந்த கோயில் அமைந்திருக்கிறது. அவங்க சமண மரத்தினுள்ள எழுதப்பட்ட அந்த சொற்கள் ஆனா நமக்கு வாசிக்க முடியாது. அங்க தங்கினவங்க எல்லாரும் வாசிப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் அது வாசிக்க தெரியும். அவங்க காலையில எழும்பி அதுக்கு கீழ்பக்கம் நடந்து வந்து ஒரு தாமிரவர்ணி ஆறு போகுது, அதுல ஆழமான ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல கல்படி, அதாவது சுசீந்திரம் தெப்ப குளத்துக்கு இறங்குறத மாதிரி அப்போது படிகள் இருந்தது. ஆனா இப்போது அந்த படிகள் வெள்ளம் வந்தும் இந்த மணல் எடுத்தும் செம்மண் எடுத்தும் அந்த படிகள் இல்லை. ஆனா அந்த இடம் இன்னைக்கும் ஆழமாகத்தான் இருக்குது. அவங்க அப்படியே இறங்கி வந்து காலையில குளிச்சிட்டு திருப்பி அதுல ஒரு இடம் பூக்கள் நிறைந்த இடம், அப்போது அதுக்கு பேரு பூவ காடன்னு போட்டிருந்த, அதாவது பூக்கள் இருந்த இடம். ஆனா தற்போது அந்த இடத்தை அரசாங்கம் பூவ காடு என மாற்றி இருக்காங்க. நான் பிறந்து வளர்ந்த இடம் ஆனதுனால அவங்களை பற்றி நல்லா தெரியும். அந்த முனிவர்கள் எல்லாம் காலையில அச்சய பாத்திரம் மாட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க, பழம் கொடுக்கலாம், அரிசி வாங்க.

0: அதை அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அவைகள் எல்லாம் நான் அருமையாக ஆனா இப்போதும் வருடத்துக்கு ஒரு தடவை அந்த மதத்தினர்கள் வரிசையாக அந்த கோயிலுக்கு வர்றாங்க, நான் நேரில் பாக்குறேன்.
1: இன்னைக்கும்
0: அதுல நான் எப்போதும் போய் வந்திருக்க கூட இடம் ஆனதுனால அதை பத்தி அழகாக உங்கள் முன்னிலையில் நான் வைக்கிறேன்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, மிக்க நன்றி.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
5: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
4: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
5: குமாரகோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
4: சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 1:28 ஆயாச்சு. அடுத்து வரும் அன்பு சகோதரி எந்த இடத்தை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்னு எனக்கும் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது. வணக்கம், வாங்க. யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
6: மேம், நான் ரேகா பேசுகிறேன். ம், நாங்கள் வந்து வாரணாசி போயிருந்தோம்.
1: ம், எந்த ஊரில் இருந்துமா பேசுகிறீங்க சொல்லுங்கம்மா?
6: நான் திருவிதாங்கோட்லேருந்து பேசுகிறேன்.
1: திருவிதாங்கோடு ரேகா இல்லையா?
6: ம்,
1: சொல்லுங்கம்மா. ம்,
6: வாரணாசி போயிருந்தோம் மேம்.
1: ம்,
6: எத்தனையோ கோவிலுக்கு போயிருந்தாலும் அந்த வாரணாசியில போய் சிவனை கும்பிடுறது மாதிரி மன திருப்தி ஒரு இடமுமே இல்லை. அது மாதிரி எத்தனையோ அங்க வந்து நிறைய காட்ஸ் இருக்கு, நிறைய காட்ஸ்.
1: ஆமா,
6: அதுல மணிகண்டிகா வாஸ்து அங்க போய் நம்ம நின்றுட்டோம்னா நம் மனுஷன் எப்படி வாழணும்ன்றது நமக்கு புரியும். இந்த உலகத்துல ஓடி ஓடி பணம் புகழ் எல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்க கூடிய மனிதர்களுடைய நிலைமை வந்து ஒரு அரை மணிக்கூர்ல அங்க முடிஞ்சு
1: போகும்.
6: அங்க அந்த உடல்களை எல்லாம் எரிச்சிட்டு இருக்கதெல்லாம் பார்த்தாச்சுன்னா நம்ம மனசு அப்படியே பதறிப்போம்.
1: நான் அப்படிங்கிற எண்ணம் போயிடும் இல்லையா?
6: நம்ம மனுஷன் எதுக்குடா ஓடி ஓடி நம்ம உழைக்கிறோம், எல்லாம் போனோம்.
1: சரிங்கம்மா.
6: அது மாதிரி அங்க நின்னு அந்த கங்கா நதிய பார்த்தாச்சுனாலே நம்ம கண்ணுல இருந்து தண்ணியா வந்துரும். அவ்வளவு புனிதமான இடம், இத பகிர்ந்துகிட்டதுக்கு ஒரு வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி மேம்.
1: உங்களுக்கு மிக்க நன்றிம்மா. வாரணாசி, அதாவது காசியை பத்தி, அந்த மணிகர்ணிகா காட் பத்தியும் சொல்லிருக்கீங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சிமா. நன்றி,
6: தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
1: வணக்கம், வருக அன்பு தோழி. யாரு? வணக்கம், பேசலாம்.
7: வணக்கம்,
1: யார் பேசுறீங்கம்மா?
7: ஸ்ருதி, பரிசுல இருந்து.
1: ஸ்ருதி, ம், சாப்பிட்டீங்களா ஸ்ருதி?
7: ஆ, சாப்பிட்டாச்சுமா.
1: ம், கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களாம்மா?
7: ஆ, சரி.
1: ம், சொல்லுங்கம்மா, உங்களோட மனசை சொல்லுங்க. ம்,
7: மதுரையெல்லாம் போகணும், அதெல்லாம் அச்சுதான். டெல்லியில ரொம்ப மறக்காத அனுபவமா இருக்குது.
1: ஓஹோ. ம்,
7: அந்த ஸ்ரீ நாராயண,
1: மதுரா போயிட்டு வந்திருக்கீங்க. விட்டு விட்டு கேக்குதுமா நீங்க பேசுறது கொஞ்சம். சரிங்கம்மா, நீங்க பார்த்து மகிழ்ந்த இடத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி.
8: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
9: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சி இது, ஹாய் ஸ்நேகிதியே நேரலை. இன்னைக்கு தலைப்பாக நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தோழியர் அவங்க மனதில் பதிந்த இடங்களை பற்றி நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறாங்க.

0: அடுத்து வரும் அன்பு தோழி இங்கிருந்து யார்? வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, பேசுங்கம்மா. இங்க இருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: டென்ஸ்லி கர்ணதாஸ் சூரப்பள்ளம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும்
0: சொல்லுங்க.
1: காலையில சுத்த விட்டது இதுக்குதானா?
0: அங்கிருந்து நீங்க இன்னும் மீண்டு வரல இல்ல? வந்துருங்க.

0: என்ன மீண்டு வரல இல்ல, வந்துருங்க வந்துருங்க.
1: ரொம்ப நல்லா இருந்தது.
0: சரிங்கம்மா, நன்றிம்மா. சொல்லுங்க, நீங்க
1: எனக்கு
0: பார்த்து
1: ரொம்ப
0: மகிழ்ந்த
1: பிடிச்ச
0: இடம்.
1: இடம் அப்படின்னா ஆலப்புழா மாவட்டம், அதுல பெரும்பழம் அப்படின்னு ஒரு ஒரு தீவு இருக்கு, ஊரு கிடையாது தீவு.
0: தீவு, ஓ,
1: அதுல ஒரு 16 வார்டு இருக்கு, அது ஒரு ஒரு பேரூராட்சினே சொல்லலாம்.
0: சரி,
1: அது அவ்வளவுமே ஃபுல்லாவே தீவா தான் இருக்கு, சுத்தியுமே சாயல் தான், தண்ணி தான். அங்க போகணும்னா தண்ணியிலதான் போகணும், போட்ல தான் போகணும். நம்ம பஸ் இங்க நமக்கு ரோட்ல பஸ் மாதிரி அங்க போட்டே கவர்மெண்ட் விட்டுருக்காங்க. இப்ப ரீசெண்டா தான் ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி பாலம், மிக நீள பாலம் கட்டிருக்காங்க. ஆனா அந்த இடம் பாக்குறதுக்கு இங்க இருந்து நம்ம ரோட்ல தண்ணி மண்ணு எல்லாம் ரொம்ப டாரஸ்ல போகும்ல, அது மாதிரி அதுவும் அங்கேயுமே போகும். அதுக்கு ஜங்கார்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம காரு பைக் இதெல்லாம் போகணும்னா அதுலதான், நம்ம கார்லயே உட்காந்து அந்த ஜங்கார்ல உட்காந்து போகும்போது ரொம்ப பாக்குறது, அந்த வியூ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த தண்ணிக்கும் அந்த வீட்டுக்குமே ஒரு 2 அடி அவ்வளவுதான் இருக்கும் கேப், 2 அடி தான் உசரம். அந்த வீடெல்லாம் ரொம்ப அந்த தண்ணி மட்டத்துக்கே தான் இருக்கும்.
0: கடவுளே,
1: ஆபத்தும் இது வரைக்கும் வந்ததில்ல அப்படின்னு.
0: நல்லா இருக்கட்டும் எல்லாரும்.
1: பாக்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம். அது போகும்போதுமே குட்டி குட்டி தீவா, அதாவது ஒரு வீடு இருக்கும், ஒரு ஒரு ஒரு 10-15 செண்ட்ல ஒரு வீடு இருக்கும், அது ஒரு தீவா இருக்கும். அப்படி அப்படியே தனித்தனியா இருப்பாங்க. ஆனா ரொம்ப எப்படிதான் பயம் இல்லாம
0: இருக்கிறாங்க, யோசிச்சுட்டே இருந்தேன். நமக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கு, அங்க இருந்து பார்க்கும் போது தானே தெரியும் இல்லையா. சரிம்மா, மனசார எங்களை கூட்டிட்டு போயிட்டீங்களே அந்த தீவுக்கு. நன்றிம்மா, நன்றி. வணக்கம், வருக. ரொம்ப அவங்க பார்த்த இடங்களை, மனதை பதிந்த ஸ்தலங்கள் பற்றியும் சேர்த்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம இப்போ டிராகன் படத்துலேருந்து ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு சகோதரிகளை சந்திக்கலாம்.

வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு. சடையன்குடி சி சுலோச்சனா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி, மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் உர மேலாண்மை முறைகள். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 1:39 ஆயாச்சு தோழியரே. உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு உங்களுடைய மனதை கவர்ந்த இடங்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு தோழி வராங்க, சந்திச்சிடலாம். வணக்கம், வருக அன்பு தோழி.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க சொல்லுங்க?
1: ராஜா தி கதிரேசன், வடதிவளையிலிருந்து பேசுறேன் மேடம்.
0: ரொம்ப நல்லா இருக்கும்மா ராஜா தி கதிரேசன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம குழு குழு சீசன் அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல மேடம்.
0: ஆமா,
1: எனக்கு மனதை கவர்ந்த இடம்னா நம்ம கன்னியாகுமரி முக்கடல் சந்திச்சு மேடம்.
0: சரி,
1: அந்த கன்னியாகுமரியில உள்ள சீதோஷ்ண நிலை எங்கேயும் கிடைக்காது மேடம்.
0: எங்க போனாலும் இங்க ஓடி வந்துருமோல்ல.
1: ஆமா மேடம், எங்கேயும் பாருங்களேன், அந்த மழையா இருக்கட்டும் வெயிலா இருக்கட்டும் என்ன சூழ்நிலையும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை அடிக்கவே முடியாது மேடம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம சென்னைக்கு பருவக்காற்று மழை எல்லாம் இவ்வளவு அழகா இருக்குது.
0: அப்படி ஒரு
1: கன்னியாகுமரியில
0: இங்கே அந்த இங்கே ஊட்டி கொடைக்கானல் எல்லாத்தையுமே நம்ம பாத்துறோம்ல.
1: உணவு பழக்க வழக்கங்களை பாருங்களேன், எல்லா இதுவும் நம்ம கன்னியாகுமரியில இருக்கு. நம்ம கன்னியாகுமரியில கடற்கரைக்கு போனோம்னா அந்த முக்கடல் சந்திக்கக்கூடிய அந்த இடத்தை போய் பாருங்க மேடம், எவ்வளவு ரம்யமான இடம். அதெல்லாம் வந்து எங்க மேடம் கிடைக்கும் நம்ம நாட்டுல?
0: எங்க இருந்து இல்லாம உலகத்துல எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் இல்லாம தேடி வராங்க இல்லையா பாக்குறதுக்கு?
1: நம்ம அந்த கடற்கரை அந்த கடல் சங்கமிக்க கூடிய அந்த இடத்தை பார்த்து பார்த்து அழகு மேடம், பார்க்க பார்க்க எனக்கு வியப்பா இருக்கும். எப்படி ஒரு இறைவனுடைய ஒரு பெரிய கருணை கொடை நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு பிறகு வந்து எங்க ஐயா வைகுண்டர் கூட என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம தட்சிணத்து பூமி கன்னியாகுமரி மாவட்டம், அது வந்து தெய்வ புலவர்கள் நிறைய ரிஷிமார்கள் எல்லாருமே இங்க வந்து இருந்த இடம், தவம் இருந்த இடம். அதனால வந்து அதுக்கப்புறம் பாருங்க மேடம், நம்ம விவேகானந்தர் ஸ்டாச்சு திருவள்ளுவரத்துல, அதுக்கு இடையில நம்ம பௌர்ணமி நாள் அன்னைக்கு பார்க்கும் போது ரொம்ப ரம்யமா இருக்கும் மேடம். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் மேடம், இதை
0: இருந்தாலும்
1: சொல்ல சொல்ல எனக்கு ஆசை தீராது.
0: பாக்க பாக்க தீராதுங்கிறத விட சொல்ல சொல்ல எனக்கு முடியலப்பா, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்றீங்க.
1: நீங்க ஒரு நாள் பௌர்ணமிக்கு நீங்க நம்ம கன்னியாகுமரிக்கு வந்து பாருங்க மேடம், அப்ப நீங்களே சொல்லுவீங்க.
0: நாங்க இப்ப மனசாலேயே நாங்க பாத்துட்டோம், ஆனாலும் வருவோம், அப்பப்போ வருவோம்.
1: அந்த கடற்கரையில காலால நடக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அருமையான உணர்வு எல்லாமே நம்ம கன்னியாகுமரியில தான் மேடம் இருக்கு.
0: நிச்சயமாமா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தான் அந்த கடற்கரையும் சரி மலை எழிலும் சரி அருவியும் கூடினது இல்லையா, ஒரு பெரிய வரப்பிரசாதம் பெற்ற ஒரு மாவட்டம் தான். சரிமா,
1: அதை வந்து யாராலே மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது,
0: மறுக்கவும் முடியாது.
1: கன்னியாகுமரி தான் மேடம் பெஸ்ட்.
0: சரிங்கம்மா, நல்ல அழகா சொன்னீங்க, மிக்க நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி.
0: இன்னும் ஒரு தோழியை கூட சந்திச்சிடலாமா?

0: வணக்கம், வாங்க. இணைப்பு சரியாகவே கிடைக்க மாட்டேங்குது. அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்னைக்கு பிற்பகல் 3-2 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் சிந்திப்போம். பல்துறை வித்தகரின் பன்முக பயணம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அகஸ்தீஸ்வரம் கே. சீதாராமன் அவர்கள். மறக்காம கேளுங்க. வணக்கம், பேசலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: நிறைவான நேரம் நீங்க தான் நினைக்கிறேன். சீக்கிரமா பேசிடலாமா?
1: சரி மேடம். கிருஷ்ணகிரில இருந்து லட்சுமி மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு வந்து இந்த கீரிப்பாறைக்கு அடுத்த காளிகேசன் இருக்கு மேடம், அங்க வந்து எழில் வழங்கும் அந்த கோயிலு, ஃபால்ஸ், அப்புறம் தண்ணி போடக்கூடிய அந்த ஓடை மாதிரி இருக்கும், அதெல்லாம் குளிக்கிறதுக்கு அவ்வளவு சுகமா இருக்கும். பார்க்கறதுக்கும் இயற்கை காட்சிகள் நல்லா இருக்குமே.
0: சரி,
1: நிறைய வாட்டி போயிருக்கோம், இருந்தாலும் அதுல இருந்து போக வேண்டாங்கிற எண்ணம் வரவே இல்லை. எப்ப போட்டாலும் ஓகே.
0: இயற்கை சோலைகளை அந்த நம்ம சாலைகள்லயும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஊர் இன்னும் கொஞ்சம் செழிப்பா இருக்கும். நிறைய மரங்களை நட்டு வளர்ப்போம், இருக்கிற இடத்தையும் பாதுகாப்பா வச்சுப்போம். அதுதான் ரொம்ப முக்கியமா. நன்றிமா. நிச்சயமா நிச்சயமா, மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்று மனம் கவர்ந்த இடங்களை பட்டியலிட்ட அன்பு தோழியர் அனைவருக்கும், நிகழ்ச்சியினை குமரி பண்பலை 101 வழியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. 4 சுவர்களுக்குள் நம்மை கட்டாமல் இயற்கையின் அற்புதங்களை விழிகளில் வழியே இதயத்தில் இருத்தி இன்பமாக வாழ்வோம். நிறைவு பெறுகிறது இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இனிவருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் நிலையில் கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தொழில் முனைவோர் அமைப்பை முன்னெடுத்துச் செல்வது, திறன் மேம்பாடு வளர்ச்சி, வேலைவாய்ப்பிற்கான சூழலை உருவாக்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு முனைப்புடன் மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, வளம் போன்றவற்றின் காரணிகளாக விவசாயிகள் திகழ்கிறார்கள் என்று கூறிய பிரதமர், பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டங்கள் வேளாண் பிரதிநிதிகளுக்கு பெரிதும் உதவுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான சூரிய ஒளி திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் இணைப்புகளை பெற்று அவர்கள் பயனடைவதாக கூறினார். வேளாண் அட்டைகள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கூறிய அவர்தம் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளால் நியாயமான விலை அவர்களுக்கு

0: கிடைப்பதாகவும் எடுத்துரைத்தார். ட்ரோன் விமானங்கள், மண்வள அட்டைகள், இயற்கை உரங்கள் போன்றவை பயிர் உற்பத்தியை பெருக்குவதாகவும் அவர் கூறினார். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை மத்திய அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வேளாண்மை வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கான அடிப்படை கட்டமைப்பாகவும் திகழ்கிறது என்று பிரதமர் கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22%, 25%, 27%, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோலுகிறது. உள்நாட்டு உற்பத்தி, எத்தனால் பயன்பாடு மற்றும் அதன் தேவையை ஊக்குவிக்கவும், கரி அமில வாயு வெளியேற்றத்தை தடுக்கவும் கலால் வரி நீக்கம் பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமான சைபர் குற்றங்கள் தொடர்பான அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி காணொலிகளை உருவாக்கி தனித்துவ அடையாளங்களையும் ஏற்படுத்தி நிதி சார்ந்த குற்ற செயல்களை குற்றவாளிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய சைபர் குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிதி நிறுவனங்கள் இத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வாடிக்கையாளர்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் அரசு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டுத் திடல்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அவர் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் வந்து இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏறத்தால 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். திட்டமிட்ட தேதியில திட்டமிட்ட நேரத்தில் அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதி அபிஷியலா அறிவிக்கப்படும்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவைக்காவைச் சேர்ந்தவர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை தமிழக அரசு மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் குறை கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், குற்றவாளிகளுக்கு துணை போனவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்பட கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் தேர்தலின் போது திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் நேரடி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஊடகமே ஜனநாயகத்தின் இன்றியமையா அம்சம் என்று கூறிய அவர், பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தாவைக்கா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார்.

0: திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகும் முடிவை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று பிற்பகல் முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தேனி தேவதானப்பட்டி பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி பாரதி ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி சேர்க்கை முகாமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளை சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 385 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். நாகையில்
0: ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் சின்ன வெங்காயம் விலை திடீர் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் இன்று சுமார் 1000 மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. வரத்து அதிகரித்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் இன்று கிலோ 1க்கு 20 ரூபாய்க்கு விற்பனையானது. விலை வீழ்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் சின்ன வெங்காயம் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். விளைச்சல் அதிகரிப்பே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும் நிலையில் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்திற்குட்பட்ட அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: அரியலூரில் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 23வது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளில் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்று முன் 46 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 315 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக்கின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய மத்திய அமைச்சரவை நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை 2025ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்தியாவின் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சமீபத்திய தொழில்நுட்பத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்காக இந்திய அரசு நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் விவசாயத்திற்கு உதவும் ட்ரோன்களை வாங்குவதில் மானியம் பெற இந்திய அரசு இந்த திட்டத்தை அங்கீகரித்தது. ட்ரோன்களின் உதவியுடன் சுய உதவிக்குழுக்களின் பெண் குடிமக்கள் அதிக நேரத்தை வீணாக்காமல் விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். சுய உதவிக்குழுவின் பெண் குடிமக்கள் மட்டுமே நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களுக்காக ட்ரோன் சேவைகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு நமோ ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு மொத்தம் 1261 கோடி ரூபாய் நிதியை முன்மொழிந்துள்ளது. சுய உதவிக்குழுவை சேர்ந்த 15,000 பெண் குடிமக்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். ட்ரோன் உதவியுடன் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மூலம் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளை திறம்பட செய்ய முடியும். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களின் சமூக நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தை தொடங்குவதன் முக்கிய நோக்கமாகும். இந்த

0: திட்டத்தின் உதவியுடன் பெண்கள் சுயசார்புடையவர்களாக மாறி சம்பாதிக்க தொடங்கலாம். ட்ரோன்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் சுய உதவிக்குழு பெண்கள் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளாக அவற்றை பயன்படுத்தலாம். ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் இந்திய அரசு சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு சமீபத்திய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் மொத்த ட்ரோன்களின் தொகையில் 80% அல்லது அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் வரை மானியத்தை வழங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் சுய உதவிக்குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருத்தல் வேண்டும். இதனை தகுதி அளவுகோள்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ட்ரோன் வாங்குவதற்கு மானியம் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தில் வழங்கப்படும் ட்ரோன்களானது சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடையவை. இதற்கு இந்திய அரசு 80% மானியத்தை வழங்குகிறது. மேலும் ட்ரோன்களை எவ்வாறு சரியாக இயக்குவது என்பது குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பெண் விவசாயிகள் உரங்களை எளிமையாக வயல்களில் தெளிக்கும் பணியினை மேற்கொள்வதுடன் அதனை வாடகை சேவைகளாக வழங்கி அதன் மூலமும் சம்பாதிக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவதற்காக தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை, மொபைல் எண், மின்சார கட்டணம், முகவரி சான்று, பான் அட்டை, ரேஷன் கார்டு. ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக எவ்வாறு மாறுவது? ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக மாற விண்ணப்பதாரரின் ஆண்டு குடும்ப வருமானம் 1 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயாக இருத்தல் வேண்டும். குறைந்தது 4 விவசாய பருவங்கள் நீடித்திருக்க வேண்டும். ஊரக பெண்களை சக்தியுடையவர்களாக இந்த நமோ ட்ரோன் தீதி திட்டம் மாற்றியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்கள் ட்ரோன் பைலட்டுகளாக உருமாறியிருப்பதாகவும் இந்திய வேளாண் துறையை நவீனமயமாக ஆக்கியுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திட்டத்தின் பெண் பயனாளிகளை அவர் ஆகாய படையினர் என்று வர்ணித்துள்ளார். மேலும் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் இந்த ட்ரோன்களின் உதவியுடன் இந்த பெண்கள் 5 மணி நேரத்தில் தங்களது பணிகளை எளிமையாக முடித்து விடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பெண்கள் நிலத்தினை தொட்டு வேளாண் பணிகளை மேற்கொள்வதுடன் தற்போது ஆகாயத்தையும் எட்டி தொட்டுவிட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரோன் தீதிகளை பாராட்டியுள்ளார். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi stresses collective efforts of centre and states key to realising Vikasit Bharat vision. Chairs 11th Governing Council meeting of Niti Aayog in New Delhi. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav says government making efforts to strengthen Akashvani and Doordarshan coverage across border regions. Inaugurates 20 kilowatt FM transmitter in Rajasthan's Jaisalmer. Centre waives excise duty on certain variants of ethanol blended petrol. Another TMC MP Prakash Chigwaraik resigns from Rajya Sabha. First maiden India Airbus C-295 aircraft completes maiden test flight from Vadodara. Iran announces closure of Strait of Hormuz following US strikes. And sports fans across the globe await month-long football spectacle as FIFA World Cup kicks off in Mexico City tonight. Prime Minister Narendra Modi has said that despite the world passing through a period of uncertainty and instability, India continues to advance on its growth trajectory with confidence and determination. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog, Mr. Modi said, as India progresses towards achieving the vision of Vikasit Bharat, the collective responsibility of the centre and states becomes even greater. The Prime Minister highlighted that creating the right ecosystem for the country's youth through quality education, demand-driven skilling and employment opportunities must remain a priority. He said India has signed free trade agreements with many countries to create new opportunities.

0: Air defense systems were activated and interceptions were carried out. Kuwait temporarily suspended air traffic as a precaution after reporting hostile air targets in its airspace, while Bahrain issued security alerts and reported interceptions of incoming drones. Reports.
1: Sports fans across the world are set for a month-long football spectacle as the 2026 FIFA World Cup kicks off tonight at the historic Estadio Azteca in Mexico City. This edition of the World Cup will be the biggest in history, with an expansion from 32 to 48 teams. A record 104 matches will be played, with 72 in the group stage and 32 in the knockout rounds across host nations, United States, Canada and Mexico. The three host nations qualified automatically, while 45 teams earned their places through a demanding two-year qualification journey. The competition features 12 groups of four teams each. The top two teams from every group, along with the eight best third place teams, will advance to the round of 32. This expands the knockout stage to 32 teams for the first time in tournament history. The grand final is scheduled for 19th of July, promising a thrilling conclusion to football's greatest celebration. This World Cup is also expected to be one of the most challenging in history, with teams facing demanding conditions across three countries, including long travel distances, varying climates, different altitudes, and shifting time zones. Over the decades, only eight nations have lifted the FIFA World Cup trophy: Brazil, Italy, Germany, Spain, Argentina, England, France and Uruguay, the inaugural champions. Among the most unfortunate sides in World Cup history remain the Netherlands, who have reached three finals but are yet to win the title despite producing generations of world-class talent. From history to high stakes, from legends to new challengers, the stage is set for football's ultimate battle. Shagun Chopra from Sports Desk.
2: And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi stresses collective efforts of centre and states key to realising Vikasit Bharat vision, chairs 11th Governing Council meeting of Niti Aayog in New Delhi. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav inaugurates 20 kilowatt FM transmitter in Rajasthan's Jaisalmer. Centre waives excise duty on certain variants of ethanol blended petrol. First made-in-India Airbus C-295 aircraft completes maiden test flight from Vadodara. And with that, we end the midday news.
3: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
4: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 2:15:30.
6: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
7: ஓசை எழுப்பாது, அமைதியாய் பாதுகாப்பாய் விரைந்து வெளியேறிடு ஒத்திகை பயிற்சிகளில். இன்னைக்கு தீயணைப்பு மீட்பு பணித்துறையிலிருந்து மிக பெரிய அளவில் நிறைய ஒத்திகை பயிற்சிகள் நடத்துறோம். உயிரை காப்பதற்கான ஒத்திகை தான் வந்து இந்த தீயணைப்பு துறையினரால் வழங்கப்படுகின்ற ஒத்திகை பயிற்சிகள். இப்போ ஒரு ஒரு வெள்ளப்பெருக்கு காலத்தில் நீர்நிலைகளில் மிதவைகளை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து வெளியேறது, இல்லைன்னா ஒரு கட்டடம், பள்ளிக்கூடங்கள், கல்லூரி அல்லது ஒரு பெரிய மக்கள் கூடுற இடங்கள், இதிலிருந்து எப்படி நம்ம வந்து தற்காத்துக்கிறது, இதுதான் வந்து ஒத்திகை பயிற்சிகள். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குயிக்லி குவாய்ட்லி சேஃப்லி, இதை தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது குயிக், விரைவாக வெளியேறு, அதுக்காக ஓடி வெளியேறணும்னு கிடையாது, மிக வேகமாக நடந்து கூட வெளியேறலாம். சேஃப்லி, பாதுகாப்பாக வெளியேறுங்க. அமைதி, சத்தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அறிவிப்புகள் எதுவுமே தெரியாமல் போயிடும். ஒரு ஆபத்து காலத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு அறிவுரைகள் வழங்குவாங்க, நீங்கள் அந்த பக்கம் போங்க, இந்த பக்கத்தில் போய் அசம்பிள் ஆகுங்க, இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே சத்தமாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா அமைதியாக இல்லைன்னா நமக்கு அந்த ஒத்திகை பயிற்சி என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நேரும்போது நமக்கான இதாகிரும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்ம்பாங்க. அதனால் இந்த ஒத்திகை பயிற்சிகளில் நம்ம ஒரு ரியல் திங்காக நினைக்கணும். ஒவ்வொரு ஒத்திகை பயிற்சியும் உண்மையாட்டே ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒத்திகை பயிற்சிகளை வந்து பள்ளிகள் மற்றும் எல்லாமே பெரிய ஷாப்பிங் மால், மருத்துவமனைகள், மக்கள் குடும்பங்கள், இதில் எல்லாமே நாங்கள் நிறைய தீயணைப்பு துறைகளும் நடத்துகிறோம். இதுல பொதுமக்கள்

0: இப்பளும் வந்து இந்த மாதிரி இந்த ஒத்திமை பயிற்சிகள் குறித்த அறிவிப்புகள் எல்லாமே வருது. இன்னைக்கு மொபைல் சில செயலிகளை உட்படுத்தி இது மூலமா கூட நிறைய அறிவிப்புகள் எல்லாம் கொடுக்கறாங்க. இது எல்லாமே நம்ம தெரிந்து நமது உயிரை காப்பாற்றுறதுக்கானங்கிறதுல நீங்க எல்லாருமே அதுக்கு தகுந்த ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அது மாதிரி ஒரு ஒத்திகை பயிற்சி இடத்தை விட்டு வெளியேறின மாணவர்கள் வந்து அசம்பிளி பாயிண்ட் சொல்லுவாங்க. மாணவர்களோ அல்லது வந்து அங்க இருக்கிற அந்த பங்கெடுப்பவங்க வந்து அந்த அசம்பிளி பாயிண்ட்ல போய் தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு பாதுகாப்பான இடமாட்டு கண்டறியப்பட்டிருக்கும். உங்களை எல்லாமே ஒரு அசம்பிளி பாயிண்ட்ல கொண்டு வந்தாச்சுன்னா அவங்களுடைய வருகைகளை சரிபார்க்க வேண்டும். ஒரு பள்ளியா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு வேலை பார்க்கற நிறுவனமா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்கன்னா யாரேனும் உள்ள மாட்டிக்கிட்டாங்களா, இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு இது நடக்கும்போது கூட இது இவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். நாளைக்கு ஒரு விரைந்து செயல்படுவதற்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே உயிரை காப்பதற்கு அவசியமானதாக இருக்கும்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

மதிய வேளையில் இதயம் நினைக்கும் இசை மழையாய் குமரி பண்பலை நூற்றொன்றில் ஆரம்பமாகிறது திரை இசை. ஓசை ஒலி குறிப்புகளுக்குள் கட்டுப்பட்டு இசையாகி இணைய வைக்கிறது நம் மனதை. வார்த்தைகள் அற்றபோதும் பேசும் விந்தை இசைக்கே உரியது. கவலையை கொன்று கலையாக்குவது இசை. கவின்மிகு சந்தங்களின் நயம் கற்பனை வளர்க்கும். காற்றோடு கலந்து காலின்றி பயணித்து இயற்கையோடு கலக்க வைக்கும். நாத விந்தைக்குள் நாம் மூழ்கிவிட்டால் ஏதும் இடையீடின்றி இன்பம் துய்க்கலாம். சூதும் வாதுமின்றி சுகித்திருக்கலாம். ஏதுமற்ற போதும் இசையே இன்பம் தரும். சோகங்கள் எல்லாம் சொல்லாமல் செல்ல ராகங்களில் கரைவோமாம் எல்ல. இன்றைய திரை இசை நிகழ்ச்சியை அலங்கரிக்க போறது ஹம்மிங் ஹிட்ஸ் ஆஃப் இளையராஜா. முதல் பாடல் அன்னக்கிளை படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சலம். கேட்டுடலாமா?

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது. திரை இசையை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா ஆகியோர் பாடியது.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நம் இதயம் தொட இசை மழையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஹம்மிங் ஹிட்ஸ் ஆஃப் இளையராஜா. அடுத்து ஒரு பாடல், இன்று நீ நாளை நான், இந்த படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடல் வரிகள் வைரமுத்து.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 2:36 ஆயாச்சு. கேட்பவரின் மனதை ஒருநிலைப்படுத்தி உணர்வுகளை குவிக்கும் கலை இசை. உள்ள புத்துணர்ச்சி தருகின்ற கலை அலையும் இசைதானே. இதோ குமரி பண்பலை நூற்றொன்றின் திரை இசை அலையில் நாம் நனைந்து கொண்டிருக்கிறோம். பாடல் நிறம் மாறாத பூக்கள் இந்த படத்திற்காக எஸ்பி சைலஜா, ஜென்சி, மலேசியா வாசுதேவன் ஆகியோர் பாடியது. பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: கடனில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேரம் சரியா 2:42 ஆயாச்சு. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இளையராஜாவின் இசையில் அரும்பிய மலர் கூர்வைகளாக, இசை குறிப்புகளாக, பாடல்கள் திரை இசையாய் குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து. அடுத்து வரும் பாடல் ஜானி. இந்த படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பாடல் வரிகள் கங்கை அமரன்.

அன்பு நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் சந்திப்போம் சிந்திப்போம் பல்துறை வித்தகரின் பன்முக பயணம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அகஸ்தீஸ்வரம் கே. சீதாராமன் அவர்கள். மறக்காம கேளுங்க. கேள்வி செல்வத்தில் சிறந்த ஒலி வடிவமாக, செவிகளுக்குள் பாயும் இன்பநாதமாக, கவிதைகளை இசை கோர்த்த காவிய ராகங்கள், திரை இசை சரங்கள், காற்றலை வழியே குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு சுகித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் இப்பொழுது 2:47:40. ஜென்சி பி. வசந்தா குரல்களில் அடுத்து வரும் பாடலின் படம் புதிய வார்ப்புகள்.

0: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு. சடையன்குடி சி சுலோச்சனா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி, மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் உர மேலாண்மை முறைகள். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: அன்பு நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு

இன்றிரவு 9:30 நாடகமலர் அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, லக்ஷ்மி பாஸ்கரன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் காற்றலையில் வலம் வர காத்திருக்கின்றன. தனிமை வேளையிலும் இனிமை சேர்க்கும் கனிந்த ராகங்கள் கைகோர்க்க இதம் சேர்க்கும். இன்னும் இன்னும் கேட்ட போதும் சலிப்பின்றி கண்ணல் தமிழும் கவின்மிகு இசையும் மனதோடு மகிழ்ச்சி தரும். எப்பொழுதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை நூற்றொன்றோடு, இசை கேட்டு மகிழ்ந்திருங்கள். தெம்பாங்கும் தெருக்கூத்தும் இனிக்க தெம்பாக்கும் ராக தோரணங்கள் ஊரெங்கும் வீசட்டும் திரை இசை பூக்கள். குமரி பண்பலை நூற்றொன்றின் அலையலையான ராகங்கள். அன்புடையர்களே, கேட்டு மகிழ்ந்தது திரை இசை. கேட்க வருவது வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து. இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்றொன்று.

நேரம் 2:55, 10:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் 9 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஊத்து, அடையாமடை, சோலையாறு, குண்டாரணை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பாலமூர், சித்தாறு, பெருஞ்சாணி அணை, காக்காச்சி, கொளச்சல், உப்பாசி, வால்பாறை, புத்தன் அணை, சின்கொனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பாபநாசம், சூரலக்கோடு, முள்ளங்கினா விளை, குழித்துறை, முக்கூடல் அணை, கொட்டாரம், செங்கோட்டை, பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி, மாம்பழத்துறையாறு, களிகள், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, பெரியாறு, ஆணைக்கிடங்கு, மாஞ்சோலை, கொடுமுடியாறு அணை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திற்பரப்பு, நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தக்கலை, திருப்பதி சாரம், குருந்தன்கோடு, பூதபாண்டி, கோழிப்போர் விளை, கடனா அணை, தென்காசி, இரண்யேல், தேவாலா, சேர்வலாறு அணை, கன்னிமார், நம்பியாறு அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், சேலம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எங்கும் பெய்து வருகிறது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. நேற்று கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகத்தின் உட்பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடற்பரப்பில் 3.1 மற்றும் 5.8 கிலோமீட்டருக்கும் இடையே

0: பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியிருந்தது. வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்றுடன் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். எங்கும் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்ப உயர்வு பற்றிய எச்சரிக்கை: தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் எல்லைப்பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 4,27,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகிறது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் எம் ஆர் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி அமெரிக்காவின் ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 3:02. நிகழ்ச்சிக்குள் செல்லும் முன்,
4: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர்எஸ்எம் சப்தகிரி.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பழவிளை நாகர்கோவில்,
4: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ,
3: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
4: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
3: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
4: 0465225390.
5: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
6: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: சந்திப்போம், சிந்திப்போம். நிகழ்ச்சியில் இன்று பல்துறை வித்தகரின் பன்முக பயணம், அகஸ்தீஸ்வரம் கே சீதாராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
9: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இயல் இசை நாடகம், இப்படி மூன்று தமிழ்களிலும் தன்னுடைய திறமையால் மக்களின் மனதில் தனி இடம் பிடித்துள்ள சிறப்பு விருந்தினரைத்தான் நாம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார்.
10: வணக்கம்.
9: உங்களுடைய கலை பயணம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி தொடங்கியது அப்படிங்கறதுல இருந்து இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாமா சார்?
10: தொடங்கலாம். என்னுடைய பெயர் சீதாராமன். என்ன அறியாமலே இயல்பாகவே இந்த கலைத்துறையில் எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதற்கு ஒரு வகையில் காரணம் எங்களுடைய குடும்ப பாரம்பரியம் இருக்கலாம். குடும்ப பாரம்பரியமாக எல்லோருமே கலைத்துறையிலும் இசைத்துறையிலும் மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள். அதன் மூலம் எனக்கும் அந்த ஆர்வம் ஏற்பட்டிருக்கலாம். அதனை போலத்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த இசைத்துறை இயல் துறையில் ஆர்வம் உண்டு. அந்த வகையில் என்னை அடையாளப்படுத்துவதற்கு மிக முக்கியமானதே இந்த கலைத்துறை தான்.
9: உங்களுடைய குடும்பத்துல எல்லாரும் கலைத்துறையில ஈடுபாடு அதிகம் கொண்டவங்க
10: சொன்னீங்க.
9: உங்களுக்கு சொந்த ஊர் எது சார்?
10: அகஸ்தீஸ்வரம். அகஸ்தீஸ்வரம் சொந்த ஊர்.
9: அம்மா அப்பா?
10: அப்பா இல்ல, அம்மா இருக்காங்க. எங்க அப்பா பேரு கைலாசம். அவங்க மிகச்சிறந்த நாடக இயக்குனர், நாடக எழுத்தாளர், நாடக நடிகர். நிறைய நாடக கலைஞர்கள்லாம் அப்பா உருவாக்கி இருக்காங்கிறத இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க நாடகத்தின் மூலம்தான் நம்ம இலக்கிய செல்வர் குமரியானந்தம் கூட அவருடைய சுயசிறந்தை புத்தகத்தில் எழுதியிருப்பார். என்னுடைய சித்தப்பா கைலாசம் அவருடைய நாடகத்தின் மூலம்தான் நாங்கெல்லாம் மேடையில அறிமுகமாகி பேசி பழகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில அந்த பாரம்பரியமா எனக்கு அந்த கலைத்துறையில் ஈடுபாடு ஏற்பட்டிருக்கு.
9: குமரியானந்தன் அவர்களுடைய நீங்க உறவினர்? நீங்க
10: அவருடைய தம்பி, அவருடைய சித்தப்பா பையன். குமரியானந்தனுடைய அப்பா ஹரிகிருஷ்ண பெருமாள், அவரு பெரிய வில்லிசை கலைஞர். வில்லிசையிலே அவங்க அந்த மகாத்மா காந்தியை பற்றி எல்லாம் வில்லிசையில பாடுவாங்க. அதெல்லாம் அவரே சொந்தமா எழுதின கதை. அப்படி இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே அந்த இலக்கியமும் இசையும் எல்லாரும் இருந்திருக்காங்க. எனக்கு அது எப்படி ஏற்பட்டுங்கிறது தெரியாது, ஆனா அந்த குடும்ப பாரம்பரியமா தான் வந்திருக்கும். அப்படிதான் நான் முதல்ல இந்த சமூக அரங்களை நான் அறிமுகமாவதற்கு காரணம் இந்த நாடகத்துறை தான்.
9: எந்த வயதுல நீங்க மேடை ஏறினீங்க சார்?
10: 18 வயசு.
9: மேடை அரங்கேற்றம் என்ன துறையில இருந்துச்சு சார்?
10: முதல்ல அந்த கவிதை எழுதுற துறையிலாம் இருந்து. அப்ப எனக்கு இந்த சந்தம் இலக்கணம் எல்லாம் தெரியாது, ஏன்னா படிக்கல, படிக்க கூடிய அந்த வயசு இல்ல. போட்டிக்காக விளையாட்டுத்தனமா ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதையை பார்த்துட்டு என் ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல ஆசிரியரே என்ன 2 நாள் வெளியே நிக்க வச்சுட்டாரு. ஏன்னா அந்த கவிதை அப்படி எனக்கு அந்த உணர்வே கிடையாது. நான் தமாசா சொன்னேன், அது எல்லாருமே நல்லா சிரிச்சிட்டாங்க. ஆனா அது வேற எந்த நோக்கமும் கிடையாது, அது ஒரு தமாசா எழுதுனது. வாத்தியார் அதை பார்த்து நீ இந்த வயசுல இப்படி கவிதை எழுதான்னு வெளியே நிக்க வச்சுட்டு, ஆனா ரெண்டாவது என்ன தனியா கூப்பிட்டு சட்டப்படிதான் உன்ன வெளியே நிக்க வச்சிருக்கேன், ஆனா நீ கவிதை எழுதி பழகு, நல்லா வர உனக்கு சந்தெல்லாம் இருக்கு, ஆனா இந்த மாதிரி கவிதை எழுத, நல்ல கவிதை எழுது அப்படின்னு கொட்டாரத்தை சேர்ந்த திரவியம் ஆசிரியர், தமிழாசிரியர், அவர் மூலம்தான் எனக்கு உடனே அந்த ஆசை வந்து. அவர்தான் என்ன தண்டிச்சாரு, அவர்தான் என்ன தூண்டி விட்டாரு.
9: தண்டனையும் கிடைச்சி தூண்டுதலும் உங்களுக்கு அவர் மூலமா கிடைச்சதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்.
10: எனக்கெல்லாம் கவிதை எழுதுனா அரங்கம் கிடைக்காது, ஏன்னா அதுக்குரிய வயசு கிடையாது, அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்ப நான் எங்கதான் பண்ணேன்னா, பக்கத்துல கடையில நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது தமாஸ் கவிதை சொல்லுவேன். இப்படி ஒண்ணு அவங்க அதை கைத்தட்ட பாராட்ட, இப்படிதான் அந்த கவிதையை ஆர்வம் வந்து. இப்ப நான் அந்த சின்ன வயசுல சில சினிமா பாடல்கள் வரும், அதை நான் அந்த பாடலை மாத்தி எழுதுவேன். அப்படி எழுதி எழுதிதான் அந்த ஆர்வம் எனக்கு வந்தது. அந்த ரசன கைத்தட்டல் தான் என்ன பழையபடி திருப்பி திருப்பி பாடல்லாம் எழுத ஆரம்பிச்சு. அப்பதான் முத முத அந்த பாடல் கவிதை எல்லாம் முழுமை பெறாத கவிதையா இருக்கும். ஏன்னா நான் எழுத வேண்டிய கவிதையானா எனக்கு அனுபவம் கிடையாது.

0: அதனால அதை விட்டுட்டு நாடகம் எழுதுறேன். இந்த நாடகம் எழுதுனது எனக்கு ஒரு சிறப்பு. என்ன சொல்லுவாங்கன்னா, புதுக்கவிதையில் நாடகம், அத்தனை ஒரு 76 நாடகங்கள் முழுக்க புதுக்கவிதையில் எழுதப்பட்ட நாடகம் தான் அது. எனக்கு ஒரு பேர் வாங்கி தந்து
1: வசனம் அவ்வளவும் கவிதை
0: நடையிலே இருக்காம,
1: அது ரொம்ப சிரமம் இல்லையா சார்?
0: ரொம்ப சிரமம். ஆனா எனக்கு ஒரு நாடகம் வந்து ஒரு கவிதை தொகுப்பு மாதிரி தான். ஏன்னா நாடக தலைப்புகள் எனக்கு ஒரு நல்ல சிறப்பு வாங்கி தந்து, என்னுடைய ஒரு நாடக தலைப்பை திரைப்பட துறையினர் கூட விலை பேசி வாங்கினார்கள். எனக்கு முதல் அடையாளம் வந்து நீ என் மலர் அல்ல அப்படி ஒரு நாடகம், அதுக்கு பிறகு கடியரம்பு, ஈராங்கொல்லி ஒரு நாடகம் போட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. கொஞ்சம் பொறுங்க.
1: அதாவது இப்ப வந்து திரைப்படங்களுக்கு பேர் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து கிண்டல் அடிப்பாங்க. ஆனா அந்த காலத்திலேயே நீங்க வந்து இப்படி வித்தியாசமான தலைப்புகள்ல உங்க நாடகங்கள்ல பேர் வச்சிருக்கீங்க. தலைப்பை பார்த்தாலே உங்க நாடகத்தை பாக்கணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையா எல்லாருக்கும்.
0: கிழக்கை காணவில்லை,
1: கிணற்றை காணவில்லை கேள்விப்பட்டிருக்கோம்,
0: கிழக்கை காணவில்லை.
1: உங்களுடைய தலைப்பு உங்களை மாதிரியே வித்தியாசமா இருக்குல்ல. நீங்க வந்து கவிதை எழுத தொடங்கினே எனக்கு வந்து மேடை ஏறதுக்கு வாய்ப்பு இல்ல, அதனால நாடகத்துறைக்கு வந்தேன்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு வேணும்ல சார், ஒரு கைடன்ஸ் இருந்திருக்கும்ல சார், அது வந்து உங்களை வழி நடத்தியது அல்லது தூண்டியது யாரு சார்?
0: அது ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா அப்ப வந்து சமூகத்துல நாடகத்துக்கு பேர் போன ஊரே அகஸ்தீஸ்வரம். ஒரு திருவிழாவுக்கு வந்து 8 நாடகம் போடுவாங்க. அவங்க அவங்க சொந்த செலவுல ஊர் ஊரா போட்டி போட்டாங்க நாடகம் போட வருவாங்க. அப்போ அந்த இடத்துல நான் ஒரு 20 வயசு பையன் ஒரு நாடகம் எழுதி வச்சிருக்கேன். அதை எப்படி ஸ்கிரிப்டா அமைக்கணும், எப்படி ரிஹர்சல் பண்ணணுங்கெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ உடனே ஊர்ல எனக்கு நாடகம் தரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கலைஞர்களை சந்திச்ச மேடை, உனக்கெல்லாம் கிடையாதுட்டாங்க. என்ன ரொம்ப சங்கடம் ஆயிட்டோம். ஒருத்திட்டியா சப்போர்ட் ஆள் கேட்டா யாரும், நீ என்ன நாடகம் போடுது, எப்படிப்பட்ட மேடை இது? வசந்தகுமார் குமரியந்தனுடைய தம்பி, அவரு வாலின்னு ஒரு நாடகம் போட்டார். நான் ஒரு சின்ன வானரா குரங்கா வருவேன், அதெல்லாம் காட்டினா நீ ஒரு குரங்கா வரக்கு தகுதி, நீ நாடகம் போட போறியானாங்க. அப்பந்தான் நாடகவேந்தன் என் கணேசன் ஒருத்தர் எங்க ஊர்ல இருக்காரு, இப்பவும் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டேன், இப்படி எனக்கு ஒரு நாடகம் எழுதியிருக்கேன், டைரக்ட் பண்ண தெரியாது, நீங்க பண்ணுவீங்களான்னு. உடனே அவர் சொன்னாரு, உங்க அப்பா தாண்டா எனக்கே குருநாதர், அந்த விசுவாசத்துக்காக நான் உனக்கு பண்ணி தரேன்னு. அதான் எனக்கு முதல் அனுபவம். திருப்பி அந்த நாடகத்தை பார்த்தது போறதான் அதே அறங்காவலர்கள் அடுத்த வருஷம் நீ ஒரு நாடகம் போடுறியான்னு கேட்டாங்க. அப்படி அது ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா அங்கீகாரம் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம முதல்ல அடையாளப்படுத்தணும், அடையாளப்படுத்துறதுக்கே ஒரு அங்கீகாரம் வேணுமே. ஆனா அந்த வாய்ப்பே இல்லாத பட்சத்துல அது தெய்வ சித்தமா அப்படி அமைச்சு. அப்போ நிறைய புராண நாடகங்கள் எழுதுனேன். அது எனக்கு புராண நாடகம் தான் எனக்கு ஒரு நிரந்தரமான சாதனைன்னு நினைச்சேன். சிலவங்க முருகன் வரலாறு வேணாம்பாங்க, இயேசுநாதர் அதை வேடம் பண்ணிந்த சிலுவை பாடுகளுக்கு யார் காரணம், மகாபாரதத்தை இந்த கண்ணன் தூது போட்டேன்.
1: அதாவது சமூக நாடகங்களுக்கு வந்து செலவு குறைவா இருக்கும், ஆனா புராண நாடகங்களுக்கு செலவு அதிகமா இருக்குமே சார்?
0: ஆமா ஆமா. ஏன்னா அது இந்த மேக்கப்பு டிரெஸ் அதுக்கு தனி செலவு வரும்,
1: செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய வரும்.
0: மேக்கப் சமூக நாடகத்துல ஒரு 6 கேரக்டர் இருக்குன்னா மேக்கப் போடுறது டச் தான், 3/4 மணிக்கு தான் ஆகும். புராண நாடகம் அப்படில மகாவிஷ்ணுவா வேஷம் போடுறேன்னா, மகாவிஷ்ணுவா அவனை தோரணை கொண்டு வரனாலே 1 மணிக்கு ஆகும்.
1: ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் கஷ்டம் இல்ல சார்?
0: கஷ்டம். ஆனா எங்களுக்கு எல்லா கதாபாத்திரத்தும் நடிகளும் இருக்காங்க. ஆனா இனி அடுத்த தலைமுறை இருக்குமாங்க தெரியாது. தலைமுறை தாண்டனா நாடகம் நடிக்கிறதுக்கு ஆர்வமா இளைஞர்கள் யாரும் இந்த மாதிரி. நான் ஒரு முத முத ஒரு நாடகம் போட்டு அந்த பகுதியில ஒரு புரட்சி மாற்றமே வந்து, எப்படின்னா அந்த நாடகத்துல 2 கதாபாத்திரம், ஒரு சினிமா அப்படி உண்டு, ஒரு ஹிந்து நடிகரை முஸ்லீமாவும் ஒரு முஸ்லீம் நடிகரை ஹிந்துவாகவும் எடுத்திருப்பாங்க ஒரு படம். அந்த படம் ரொம்ப ஹிட்டு, மணிரத்னம் படம். பாம்பே இவங்க வர்றதுக்கு முன்னாலே நான் போட்டதாக்கம். எப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை மேல் ஜாதிக்காரராட்டும், மேல் ஜாதியை சேர்ந்தவரை தாழ்த்தப்பட்ட கதாபாத்திரமா விட்டு மேடையில விட்டு ரெண்டுத்தையும் வாதம் பண்ண வச்சு இவனை ஜெயிக்க வச்சு அது ஓகோன்னு பேராயிட்டு, ஆனா அதுவரை ஏத்து ரசிச்சாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் நண்பர்கள் தான். இது எனக்கு வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பெரிய சாதனை.
1: உங்களுடைய டிராமா எல்லாம் பிரபலங்கள் யாராவது உங்களை பாராட்டி பேசிய அனுபவங்களை சொல்ல முடியுமா சார்?
0: பாராட்டி பேசல, நடிகர் மனோகர் அவர் வந்து வாழ்த்துறை எழுதி தந்தார். அவருக்கு நாடக கம்பெனிக்கே போய் வாழ்த்துறை வாங்கிட்டு வந்தோம். அவர் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி தந்து உட்கார வச்சு, அவர் மனோகர் நடிகர் மனோகருங்கிறதே மறந்து ஒரு நாடக கலைஞராட்டே ஆயிட்டார்.
1: அவர் வந்து நாடகத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் சொல்லுவாங்க இல்லையா?
0: அவருக்கே தனியா நாடக கம்பெனி இருக்கு, அமைச்சர் நாடகம்.
1: அவர் திரைப்படத்துல பிரபலமான பிறகும் நாடகங்கள் நடத்திட்டு இருக்கிறாரு.
0: இனி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமிதோப்பை சேர்ந்த அன்பழகன் டைரக்டர் பி சி அன்பழகன், அவர் வந்து இதுக்கு முன் மாலையில் வந்த மத்தியானம் அப்படின்னு நாடகம் போடணும். அப்ப அது விமர்சனத்துக்கு வந்து மாலையில் வந்த மத்தியானம்னா என்ன டைட்டில், அப்ப அவரு வந்து அவரு அதை தொடங்கி வச்சு அதுக்கு விளக்கெல்லாம் கொடுத்து பேசினாரு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெச் வசந்தகுமார் அவர்கள், அவரு பெரிய நாடக

0: எழுத்தாளர் நடிகர். நீ இந்த சமூக நாடகத்தை விட்டு புராண நாடகங்களும் நிறைய எழுது, அந்த நடிப்பு திறமை உள்ளவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு ஆர்வம் காட்டி தந்தது அவர் தான்.
1: குமரி அனந்தன் அவர்கள் உங்களுடைய நாடகத்தை பார்த்திருக்காரா? எப்படி?
0: ஆமா, அவரு ஒரு 4.5 மணி நேரம் அந்த நாடகம் ஓடிச்சு, நகத்துக்குமா நாற்காலி. அப்ப அந்த நாடகம் வந்து நான் ஏதோ சமூக பிரச்சனையை மையமா வச்சு தனிப்பட்ட ரீதியா வச்சிருக்கேன்னு யாரோ நினைச்சு தடை பண்ணிட்டாங்க. அப்ப அந்த தடை பண்ண பிரச்சனையை சமாதானம் பண்றதுக்காக குமரி அனந்தன் சென்னையில இருந்து வந்தார். அப்ப அவரு என்கிட்ட கேட்டாரு, அவரு எனக்கு அண்ணன், நீ வாழைக்கு ஏதாவது வேலை பாரு, ஏதாவது தொழில பாரு, இல்லாட்டி சென்னைக்கு போ, கம்பெனில வேலை பாரு, இங்க நாடகம் போட்டு சண்டை போட்டு என்னன்னு நான் சொன்னேன். அத நீங்களும் ஒரு இலக்கியவாதி தானே, எனக்கு நாடகத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாருங்கன்னு. அவர் சேர் போட்டு அந்த பனியில 4.5 மணி நேரம் அந்த நாடகம் பார்த்தாரு. பார்த்துட்டு பாராட்டினார், அவரு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு திருப்பி அவரு தான் ஒரு அபிப்பிராயம் சொன்னார், ஏ புராண நாடகம் எழுது, அப்ப அதை நிறைய கோயில கேட்பாங்க, அப்ப அதுக்கு வசனங்கள் நிறைய நீ கற்பனை பண்ணி எழுத முடியும், டேலண்டை காட்ட முடியும். இந்த தூண்டுதல்லாம் புராண நாடகம் எழுதாரு. அது ஒரு புராண நாடகம் தான் எனக்கு ஒரு ஒரு ஒரு அத்தாட்சியான ஒரு ஆர்டிகிள், ஒரு ஒர்க் நான் முடிச்ச மாதிரி சந்தோஷம்.
1: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்?
0: நான் வந்து நிறைய படித்தேன், ஆனால் எதுவும் அத்தாட்சியாக படிக்க முடியல. பிஏ முடித்தேன், தமிழ் பிஏ. அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் படித்தேன், அதுவும் எக்ஸாம் போகல. கடைசியில் தான் மனோவியல் படித்தேன், சிலம்பு படித்தேன், கராத்தை படித்தேன், ஷாட்டம் ஷாட்டெல்லாம் சாடுவாங்க இல்லையா, ஆசனெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. இந்த வகையில் எல்லாமே படிச்சுனாங்க, படித்து படித்து.
1: ஆனால் சான்றிதழ்கள் எதுவும் உங்கள்கிட்ட இல்லை?
0: ஒன்று ரெண்டுக்கு இருக்குது, ஆனால் நான் எவ்வளோக்கு எவ்வளவு படித்தனோ அதெல்லாம் எனக்கு சான்றிதழாக இல்லாட்டாலும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், இப்பவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் நான் அதை சொல்லி கொடுப்பேன்,
1: சிலம்பெல்லாம் சொல்லி கொடுப்பேன்.
0: ஆமா ஆமா, சொல்லி கொடுத்து தற்காப்பு வச்சிடணும் அப்படி. ஆனால் அகிம்சையில் ரொம்ப ஈடுபாடாக நம்பிக்கை அவ்வளோ. நாங்கள் எல்லாம் காந்தியின் பக்தர்கள், காந்தி மியூசியத்துலாம் உறுப்பினராக இருந்தேன், குமரி மாவட்ட அரிஜன சேவா சங்க செயலாளராக இருந்தேன். அதில் ஈடுபாடானோடனே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வேற பாகுபாடெல்லாம் கிடையாது. எங்கிட்ட உள்ள கலையை பார்த்தா வன்முறைக்குரிய கலை மாதிரி இருக்கும், ஆனால் என்னை சார்ந்தவர்களெல்லாம் நான் என்னால் முடிஞ்ச அளவு குடித்தவருங்களை குடிக்காம ஆக்கி, அந்த நிறைய கல்யாணம் பண்ணவங்களை வரதட்சணை வாங்காமல் ஆக்கி, அந்த குடும்பம்லாம் என்ன எதுக்க ஆரம்பிச்சு, சீதாராமன் தான் நமக்குள்ள வருமானத்தை கெடுத்துவிட்டான் அப்படிலாம் இதாக. இது வந்து காந்தியின் தாட்டு, மகாத்மா காந்தி தான் எங்களுக்கு இந்த ஒரு வழிகாட்டலாக இருந்தார். நான் ஒரு இதில் ரொம்ப கவனம் வந்தேன், படிப்புக்குடைய அடையாளம் சான்றிதழ் அல்ல, படிப்பு என்பது அவனை அனுபவத்துக்கு கொடுக்கக்கூடிய அரிசி வடி, இதான் எனக்கு அடையாளம். நான் நிறையட்ட அதை உபதேசம் பண்ணேன், பெரிய அறிஞர்கள்லாம் சொன்ன பரிச்சைங்கிறது மனப்பாடம் பண்ணி அதை ஒப்படைக்கணும், எழுதின பேப்பரை படித்து எழுதாத பேப்பரை எல்லாம் ஒப்படைக்கணும். அப்போ எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை, எனக்கு அந்த சிறை கைதியாக கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கதே ரசிக்காது. அப்போ நான் என்னென்னா, அப்போ கல்வியை நாம் நிராகரிக்கப்படாது, நமக்கு தேவைக்கு அதை பயன்படுத்துவோம். நான் எவ்வளவு விஷயங்களை படித்தோமோ அந்த படிப்பு மாதிரி தான் ஒரு கவிதை நான் மொத மொதல் எழுதி லெட்ரு பேட் அடித்து எல்லா இடமும் சோறில் எழுதி போட்டேன், கடன் வாங்கி எழுதி போட்டேன். என்ன நடந்தாலும் எண்ணி கலங்காமல் இஷ்டம் போலவே செல்லு, உன்னை எவரிடமும் விற்று கொள்ளாமல் உண்மையாகவே நில்லு. அப்ப சந்தத்துல போட்டா புது கவிதையில போட்டுருந்தாங்க, உன்னை செலவு செய்வதில் யார் வாழ்க்கைக்கு நஷ்டம் இல்லை எனில் நீ சம்பாதித்ததே நிஜம், உன்னை செலவு செய்ததில் யார் வாழ்க்கைக்கு நஷ்டம் இல்லை எனில் நீ சம்பாதித்ததே நிஜம். இந்த ரெண்டு நான் என்ன பார்த்தாலும் பட்டிமன்றம் இருந்தாலும் சரிதான், ரூபாய்க்காக தானே பட்டிமன்றம் போவோம், பட்டிமன்றமோ வழக்காடு மன்றமோ கவியரங்கமோ இதா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே அழிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்ன சொல்லுவேனோ அதைபடி நான் நடப்பேன்.
1: நாடகத்திலிருந்து எப்படி பட்டிமன்றம் மேடை பேச்சுக்கு எப்படி நுழைஞ்சீங்க?
0: நாடகத்துல காசு செலவாகி கடன் வரும், பட்டிமன்றத்துல கொஞ்சம் வருமானம் வந்து, அப்ப அந்த வருமானம் தேவைப்படக்கூடிய தகுதி தான் எனக்கு, உடனே பட்டிமன்றத்துக்கு போயிட்டேன்.
1: நாடகம் போடும்போதெல்லாம் உங்களுக்கு வருமானம் கிடையாது,
0: கடன் தான் வரும். நாடகத்துறை வந்து அழியதுக்கு காரணமே பொருளாதாரம் தான். ஒரு மாசம் ரிஹர்சல் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு நாடகத்தை போடுவாங்க, அவங்களுக்கு 1000 ரூபா கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. புருஷன் நாடகம் நடிக்க போவான், போயிட்டு வீட்டுக்கு வரும்போது 5 காசு இருக்காது, பொஞ்சாதி என்ன செய்ய வாட்டதால் நாடகம் நடிக்க விட மாட்டேன். ஆனால் அன்னைக்குள்ள வேலை அவனுக்கு சம்பளம் போயிருக்கோம். நான் வந்து தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன். பொருளாதாரத்தை சரி கட்டிட்டா நாடகம் நிக்கன்னுட்டா என்ன பண்ணுன்னா, முன்னாலெல்லாம் நடிக்கவங்கள ரிஹர்சல் ஒத்திக்கு கூட போவேன், அவன் வீட்டுக்குள்ளே இருப்பான், மனைவியை என்ன சொல்லுவான்னா அவர் வீட்டில் இல்லை நீங்கள் போங்கண்ணேன்ட்டுவான். இப்போ நாம் போனோம்னா அவன் ஒழிப்பான், டயலாக் படிக்கல சீதாராம் வாரான் சத்தம் போடுறான்ட்டு அவன் ஒழிப்பான். ஆனால் பொஞ்சாதி கூட்டி ஏன்னா இங்கே தான் ஒழிச்சிருக்காரு, கூட்டு போங்க அம்பா. இந்த மாதத்துக்கு காரணம் என்ன, ஒரு நாடகம் நடிச்சு முடிச்சோன்னா நான் 2000 ரூபா பேமெண்ட் கொடுக்கணும்.
1: நடிகைகள் தான் தொழில் ரீதியாக நடிக்க வருவாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். நடிகர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஏன்னா பக்கத்து ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்க தெரிஞ்சவங்க அவங்க தான் நடிப்பாங்க. ஆனால் நீங்க சம்பளம் கொடுக்குறீங்கன்னா வருமானம் எங்கிருந்து வரும் சார்?
0: நாடகம் போடுவோம் இல்லையா, அங்கே நாங்கள் 1000 ரூபா வேணும்னு பேசிடுவோம்.
1: அப்ப நடிகர்களுக்கும் சம்பளம் வாங்கி கொடுக்குறீங்க?
0: ஆமா. என்னால எப்படின்னா, நாங்க நாடகம் போடுறோம்னா என்ன பண்ணுவோம்னா, 3 கதாநாயகன்

0: எழுதுவேன். நாடகம் போடணும், ரூபா வேணும், அப்ப என்ன பண்ண, மூணு கதாநாயகன், மூணு வருஷம் நீ இவ்வளவு ரூபா தரணும், இவ்வளவு ரூபா தரணும், இந்த ரூபாய வச்சு நடத்த போட்டோம்.
1: அதாவது நடிக்க வரவங்க கிட்டே நீங்க முன்னாடி காசு வாங்கிடுவீங்க. அதனாலதான் குடும்பத்தினர் வந்து அத நடிக்க வேண்டாம் செலவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப வந்து நீங்க நாடகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கீங்க.
0: ஆமா, தினக்கூலி வேலைக்கு போறோம் வந்து நாடகத்திறனாக்கி வேலைக்கு போக முடியாது இல்லையா, அதை விட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா அவங்க வீட்டுக்கு கொண்டு போவோம். மனைவி மக்களுக்கு சந்தோஷமா இருக்குமா, அவங்களே கேட்பாங்க என்ன சீதாராமன் கேளுங்க, ஏதாவது நாடகம் இருக்குன்னா கேளுங்க. இப்ப தானே நாடகம் நிக்க வளரும், முன்னாலே அப்படி இல்லை. இந்த காசு பணம் பொருளாதாரம் தான் நாடகத்துறை இது பண்ணு.
1: இப்ப நீங்க ரெகுலரா நாடகம் போட்டு இருக்கீங்க?
0: ஆமா ஆமா,
1: நடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி சார்?
0: ஆமா, நடிச்சிட்டு இருக்கோம். திருநங்கையா நடிச்சேன். யாரும் நடிக்க தேரல. நாங்க உடனே அந்த சந்தியானி ஒரு பொண்ணு உண்டு, அவதான் அந்த திருநங்கைகளுக்கு தலைவி. சந்தியாவை பார்த்து எனக்கு திருநங்கையா நடிக்கணும்னு சொல்லி அவளையும் அந்த நாடகத்தை ஒரு கதாபாத்திரம் போட்டு அந்த நாடக ஸ்டேஜிலே கண்ணீர் விட்டு அழுதுட்டா. எங்களமா உள்ளவங்களுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைக்குமானே அவளை நடிக்க வச்சு.
1: திருநங்கையா நடிக்கும் போது எப்படி இருந்து சார்?
0: இதான் இருந்து. அதுக்கப்புறம் அந்த கலை ஈடுபாடு வந்தோடனே வெக்கம் எல்லாம் இல்ல, பெரிய பாராட்டுகள் வெக்கப்படல. ஒரு தைரியம் ஆயிட்டு அந்த நாடகத்தை 7 இடங்கள்ல போட்டோம்.
1: 7 இடங்கள்ல போட்டிருக்கீங்க, அதுலயும் நீங்க இதே கேரக்டர் தான் நடிச்சிருக்கீங்க.
0: அதாவது பொருளாதார ரீதியா ரொம்ப பேராசையும் கிடையாது, அத்தியாவசியமான செலவுக்குரிய தேவையை நாங்க சரி பண்ணி வச்சுக்கிடுவோம்.
1: வாழ்வாதாரத்துக்கு உள்ள வருமானம் வந்துட்டு, ஆனா வீட்டுல பெண்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்ல சார்?
0: நான் பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன்.
1: மனைவி என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: மனைவி ஒரு கோபத்துல ஒரு காலம் ஒரு 6 நாடக நோட்டை எரிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவளே ஸ்கிரிப்ட் எழுதிய இதுக்கு கொண்டு வந்து,
1: வருமானம் குறவா இருக்கு, நீங்க வேற ஏதாவது தொழில் பாருங்கன்னு சொல்லிருப்பாங்க.
0: ஆமா ஆமா, அவங்க அங்கன்வாடியில டீச்சரா இருக்காங்க. ஆனா எல்லாமே அது இறைவன் வரப்பிரசாதமா நான் வந்து நியாயமா போனோம், தர்மமா இருக்குன்னு நினைப்பேன். அப்ப எனக்கு மனைவிக்கு அந்த தர்மமான அந்த அபிஷியல் ஒர்க்க வச்சு இந்திய அளவில் அவார்டு கொடுத்தாங்க, சிறந்த ஒர்க்கர்னு.
1: கணவருக்கு மனைவி சளைத்தவங்க இல்ல அப்படிங்கறது உங்க மனைவியும் காட்டிட்டாங்கல்ல, அவங்களுடைய பேரை தெரிஞ்சுக்கலாமா சார்? எத்தனை குழந்தைங்க சார்?
0: 2 பொண்ணு.
1: அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: மூத்தவா வந்து பிடெக் முடிச்சா, பகுதி நேரம் வந்து அவ அந்த சமூக சேவைதான். யாருக்காவது பாவப்பட்டவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அதை வாங்கி கொடுக்க எல்லாம் செய்வா. இப்ப கவுன்சிலரா இருக்கா,
1: வார்டு கவுன்சிலராகவும் இருக்கா, சமூக பணியும் செஞ்சிருக்காங்க,
0: சமய பணியும் செய்வா. நிறைய ஆராட்டு அவளே பாடலாம் எழுதி படிப்பா. இசைத்துறையில ரொம்ப ஆர்வம் உண்டு, அது படிச்சிருக்கா.
1: முறையா இசை கற்றுக்காங்க?
0: கற்றுக்கா. ஏன்னா நாங்க சங்கீத ஃபேமிலி இல்லையா,
1: நீங்களும் முறையா கற்றுக்கீங்க.
0: அப்ப நான் எனக்கு 2 பொண்ணு இல்லையா, அப்போ எனக்கு தெரிஞ்ச கலை சிலம்ப கலை கராத்தே எல்லாம் பிள்ளைகளை படிச்சு கொடுத்தேன். அப்ப அவங்களை எப்படி படிச்சு விடுனா, உன் முன்னால இன்னொருத்தருக்கு ஆபத்து வந்தா யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்காம என்ன செய்யணும், உனக்கு மனோபலத்தை வச்சு என்ன செய்யணும், அவங்கள காப்பாற்றணும். அதுக்காக தான் பயன்படுத்திட்டு தைரியமா போங்க. ராத்திரி நீங்க 2 மணிக்கு விட்டு ஒரு பொண்ணு சத்தம் போட்டு உடனே இருப்பேன், ஐயா ஆபத்து ஏக்கா என்ன வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே கிளம்பி போயிருவோம். நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ரொம்ப அவங்களுக்கு தைரியம் கொடுத்தாலும் நம்ம பிள்ளை இல்லையாங்கிற சுயநலம் பாதிக்கும். அதனால தைரியமா, அது வந்து தெய்வ அம்சமா தான் காப்பாற்றப்படணும். நாம ஒண்ணு ஒரு தர்மம் செய்தால் அது நம்மை காக்கும். காசுக்கு ஆசைப்படாத, உனக்கு தேவை எவ்வளோ அது மட்டும் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். பிறர் தேவைய நீ திருடாம இருக்க வரைக்கும் உன் தேவை நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி. அதாவது நிறைய நீ வாழ தெரியாது, உனக்கு கவிதைகளுக்கு மேடையில பேசுன்னு தெரியும்பாங்க. என்ன பேசுவனோ என்ன எழுதுவனோ அதுபடிதான் வாழ்வேன். காந்தி தாட்டு போனதுல இருந்தே நான் இதுவரைக்கும் சலூன்லாம் முடிவெட்டினே கிடையாது. எனக்கு முடிய நான் தான் வெட்டுவேன், எனக்கு முகச்சவரம் நான் தான் பண்ணுவேன். என் துணிய என் பிள்ளைங்களோ என் மனைவியோ துவைக்கக்கூடாது, எனக்கு துணிய நான் தான் துவைப்பேன். ரெண்டாவது, எனக்கு சாப்பாட நான் தான் போட்டு சாப்பிடுவேன், என் தட்டு நான் தான் கழுவுவேன். சனி நேரம் லீவ் இருக்கும் இல்லையா, அப்ப வீடை தூத்து பெருக்குவோம், உடனே 2 நாள் நான் தூத்து பெருக்குவேன். அப்படி அதுல ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் எல்லாம் கிடையாது, சரிசமமா தான் இருக்கணும். ரொம்ப இது இதை தான் நான் மேடையிலையும் பேசுவேன். ஆனா சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டுருவோம், ஏன்னா அவங்களுக்கு இது தவறுன்னு நினைக்க வரைக்கும் நம்மள ஒதுக்குவாங்க.
1: நீங்க வந்து நாடகத்துல சமூக சிந்தனைகளை எப்படி கொண்டு வரீங்களோ அததான் நீங்க பிராக்டிக்கலாகவும் உங்க வாழ்க்கையிலயும் நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா?
0: எனக்கு நண்பர் எல்லாம் பெரிய லீடிங் லாயரா இருக்காரு, ஒரு பெரிய கவிஞர் எழுத்தாளர். ஒரு நாள் ஏன்ட்ட சொல்லு, என வருத்தப்பட்டுட்டாங்க, பகல நான் உங்ககிட்ட பேசினா எங்க அப்பா சத்தம் போடுவாங்க, அதனாலதான் ராத்திரி உங்க நாடக ரசிகனாகும்.
1: நீங்க நாடகம் நாடகம் தான் ஃபுல்லாவே சொல்றீங்க சார். இந்த கொரோனா காலகட்டத்துல நிறைய கலைஞர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய நாடக கலையும் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்துல நீங்க
0: காலத்துல கொரோனா பற்றி சினிமா பாட்டு மட்டும் எடுத்து 60 பாட்டு எழுதுனேன். அப்படிலாம் பாட்டு எழுதிட்டு அந்த தாக்கத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு, நாடக நடிகைகள் பேச்சாளர்கள் நலிவுற்ற எல்லாருக்கும் யாங்கிட்ட ரூபா இருக்காது. ஆனா என்னுடைய நண்பர்கள்லாம் எல்லாமே நல்ல நல்ல பொசிஷன்ல, கிட்டத்தட்ட என்ன ரசிகர்கள் நிறைய மாவட்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் போன்ல பேசி இந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை நாடக நடிகைகளுக்கும் பேச்சாளர்களுக்கும் நான் அந்த நிவாரணம் கொடுத்தேன். அது மறக்க முடியாது, அவங்க எல்லாம் ரொம்ப வாழ்த்துனாங்க.
1: நீங்க பேசுறத பார்த்தா உங்களை பாராட்டவா இல்ல இவ்வளவுத்தையும் தாங்கி அனுசரிச்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்க உங்க மனைவியை பாராட்டவான்னு தெரியல சார்.

மனசுக்குள்ள ஒரே இல்லை, வேற கற்பனையில் இருக்கான். அவளுக்கு எப்போ சந்தோஷம் வந்துருன்னா, நாலு பேர் ஃபோன் பண்ணி பாராட்டுவாங்க இல்லையா. சிலவங்களுக்கு இப்போ அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா வந்து மயக்கம் விழுந்துட்டு, காசு கையில் காசு இல்லை, நான் உன்னை டாக்டரை பார்த்தேன் சார், நான் சீதாராமன் ஃபோன் பண்ணேன், இப்படி ஒரு அம்மா ஆஸ்பத்திரி வந்துடுறாங்க, எவ்வளோ செலவானாலும் நீங்கள் கொடுங்க, நான் ரூபா தரேன்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு கணவர் ரெண்டு பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கு. ஏன் நான் வீட்டில் இல்லை, என் மனைவியை பார்த்து காலில் விழுந்து கும்பிட்டுருக்கு, எங்கள் அம்மா காப்பாற்றி விட்டு அவர் தான் சொன்னோன்னே. இப்படி சில போத அவளுக்கு சந்தோஷம் வரும் இல்லையா. உடனே நான் என்ன நினச்சேன், வீட்டு தகவல் போயிட்டு நான் சாப்பாடு இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அவள் அந்த மை மறந்துட்டான். இது இப்போ ஒரு ஒரு வாரம் தான் இருக்கும். அப்படி அவள் முதல்ல கஷ்டம், சராசரி மனை, ஒரு சராசரி பெண் எப்படி தான் இருக்க முடியும், தனக்க பிள்ளை தன்னுடைய கணவன், நம்ம அக்கா சகோதரிகள்லாம் இவ்வளோ வசதியாக இருக்காங்க, நம்ம மாப்பிள்ளைய நம்பி ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைன்னா தாக்கம் இருந்து நாட நடிகைகளை என் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க. சீதாராம் சார் நாடகத்துக்கு போனால் நாங்கள் தைரியமாக போகலான்னு. இதை ஒரு மனைவி கேட்கறதுல சந்தோஷப்படுவா இல்லையா, மனைக்கு முதல் இதே அது என்ன, இந்த இது வந்தோன்னா அவளே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டா, சமாதானம் ஆகிட்டான்.

0: இவ்வளவு நேரமும் நாடகம் நாடகம் நாடகத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதற்கு அடுத்ததாக நீங்க பாடல்களும் எழுதுனேன்னு சொன்னீங்கல்ல சார், அந்த அனுபவங்களை கொஞ்சம் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாமா எப்படி சார்?
1: பாடல் இப்போ நான் ஆகா என் இயேசு ஒரு கேசட் பேர் வாங்கிச்சு, அதுல ஒரு மூணு பாட்டு நான் எழுதுனது. வைகுண்டசாமி வழிபாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 1000 பாடல் வந்திருக்குன்னா ஒரு 800 பாட்டு என் பாட்டா தான் இருக்கும். ஐயாவை பற்றி முதல் முதல்ல பாடின பாட்டே நான் எழுதுனது. அதில் சில பாட்டை எங்கள் அண்ணன் நான் என்னுடைய குருநாதர் அவன் பாடியிருக்கான், அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. அது எப்படின்னா ஒரு நான் ஒரு நாடகத்துக்காக பள்ளி எழுச்சி பாட்டு வைப்பாங்க. பள்ளி எழுச்சி பாட்டு

0: சுப்ரபாதனாலே முன்னால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் அதை தமிழாக்கத்துக்கு கொண்டு வரேன்ட்டு தமிழ்ல எழுதுனேன். வட்டவளவ தென் திருப்பதி கோயில்னு ஒன்று இருக்கு, அங்க சுப்ரபாதம் தமிழ் எழுதுனேன். மண்டைக்காடு பகவதி அம்மன் பாட்டை நான் தான் எழுதுனேன். மகாநதி சோபனா தான் அதில் பாடினது. ஜானகி, வாணிஜயராம், மகாநதி சோபனா, அது பாட்டெல்லாம் நான் எழுதுனதான். முப்பந்தில் இசக்கியம்மன் பாடல் எல்லாம் எழுதல. அதுல ஒரு கேசட், 12 பாட்டு, அதுல வீரமணிதாசன் இவங்க எல்லாம் அதுல பாடிப்பாங்க.
1: இதுக்கு இசையமைச்சது யார் சார்?
0: இது நாதன், என்னுடைய அண்ணன் ஏ கே நாதன், அவர் தான் இசையமைச்சது. திருப்பி கீழாரூர் ராஜராஜேஸ்வரி, அது நான் எழுதுனதான். முருகனை பற்றி உள்ள பாட்டு நிறைய எழுதியிருக்கு. எங்க ஒரு அகசீஸ்வர ஆன்மீக காரணி ஒரு கேசட் போட்டோம், அது முழுக்க நான் எழுதின பாட்டு தான்.
1: பாடல் எழுதிருக்கீங்க, பாடிருக்கீங்களா? எப்படி?
0: ஆமா ஆமா. இப்போ மாசி மாசம் மண்டைக்காடு அம்மனுக்கு திருவிழா, அந்த பாட்டு நான் பாடினதுதான். நான் எழுதுன நான் பண்ண மண்டைக்காடு பகுதி அம்மன். ஒரு இதுல ஏதாவது ஒரு பாட்டு பாடிடுவேன், ஏன்னா எனக்கு எழுத்துக்கு மேல உள்ள தன்னம்பிக்கை பாட்டு குரல்ல இருக்காது, எனக்கு கொஞ்சம் வெக்கப்படுவேன். அதனால ஆசைக்காக ஒன்னு ரெண்டு பாட்டை பாடிடுவேன். இதுல ரொம்ப ஹிட்டான பாட்டு எல்லா கச்சேரிலையும் போடக்கூடிய அளவுள்ள பாட்டு நான் எழுதுன நானே பாடினது. சாயங்காலம் ஊரை கூட்டி காளமாடு வண்டி பூட்டி முப்பந்தல் போவோம் வாங்கண்ணே, கட கட கட எனவே கலகலப்புடனே வண்டி கட்டி போவோம் வாங்கண்ணே, உள்ளூர் சாமிக்கு நல்ல தேங்காய வாங்கி உடச்சி முப்பந்தல் அம்மனை காண சனஞ்சனமா சீக்கிரம் வாங்க. இந்த பாட்டுலாம் இது நானே பாடினது.
1: நல்லா இருக்கு, மியூசிக் எதுவும் இல்லாமலே கேக்குறதுக்கு கொஞ்சம் ரம்யமா இருக்கு.
0: திருப்பி இதை தமிழ்ல எழுதி கொடுத்தேன். அந்த எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடிய, அது வந்து ராமபட்டாபிஷேகத்தை குறிப்பிட்டு பாடுவது. இந்த பாவையாமி ரகுராமம் பௌய சுகு நாராம், அதுல ஒரு சுவரம் வரும், சரி க சரி ரிசனிதப்பா கரிநீத, அப்படி நிறைய வந்து கரிசத ரிசத சத கரிநீதம கரிசத பாவையாமி ரகு. இது எனக்கு பிடித்தமான கீர்த்தனை, நான் படிச்சது. உடனே இதை தமிழ் தமிழாக்கம் பண்ணி பாட்டு எழுதணும். பாட்டு எழுதுறதுக்குல நமக்கு ஒரு பயிற்சி இப்படிதான் கிடைச்சி. இப்போ இதெல்லாம் பாட்டெல்லாம் போட்டு தமாஸ் பண்ணியிருந்தேன். எப்படினா ஒரு பாட்டு உண்டு, எங்க இறைவனாக்கு பாடுறானே எல்லா மதத்தவர்களும் பாடக்கூடிய ஒரு பாட்டு இருக்கு, சகல கலாவாணியே சரணம் தாயே, அதுல ஈகமும் பரமும் நல்ல சுகமளிக்கும் கல்வியே எங்களுக்கு அருள்வாய் மங்கள செல்வி. இது இறைவனது, இதுல ஒரு சுவரம் வரும், சா சரி சனி பனி ரிசனி பமபா மப மகரிகா கரி சனி பசா சரி நீ சகா சமகா என்ன பண்ண, கர்நாடக சங்கீதம் புரியாது புரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்கு விளக்கி கொடுப்போம், புரிஞ்சவங்க புரிஞ்ச பாஷையில படிக்கலாம். உதாரணமா இந்த சொரெல்லாம் எப்படி படிக்க முடியும்னு கேக்காங்க, இது வேற ஒண்ணு இல்ல, இந்த சொரத்துக்கு போல ஒரு வார்த்தையை போட்டா
1: தமிழ் வார்த்தைகளை போட்டா போட்டா படிச்சுக்குவாங்க.
0: அப்ப அதுக்கு நான் ஒரு கற்பனை அசீன உருவாக்கினேன். பெரிய சங்கீத பாகவதர் வீடு, ஒரு பிச்சைக்காரன் வரான், அவன் இந்த பாகவதர் வீட்டுல இப்ப பாட்டை கேட்டு கேட்டு அவனும் பாடுத்து. அப்ப அவன் நினைக்கான் இவரு 5 பைசா தரமும் பட மாட்டாரு கஞ்சை, இவர் அசத்தன்னா இவரு பாடின ஒரு பாட்டே பாடுவான்ட்டு இவன் சகல கல வாணியே பாடுவான். அவரு ஓடி வருவாரு, ஓஹோ இவன் அவரு இவன் நம்மள அசத்துக்கு பாடுவான்ட்டு. இப்ப கேப்பாரு, ஏ உனக்கு நான் இப்ப பிச்சை போடுவேன், ஆனா நான் இடையில ஒரு சுரம் பாடுவேனே அதை கேளுங்க. இவனு சுரம் போட தெரியாது, அந்த சுரத்தை சா சரி சனி பனி நான் நீ என்னத்துக்கு வந்த ரிசனி பாமாப்பா என்ன கொண்டு தந்தா தண்டத்துக்கா வந்த அறிவாமன ஆப்ப கண அதுதான் அவன இத அப்படியே தமிழ்ல வார்த்தை விட்டு சரி சனிப்பா இப்படி அந்த டயலாக் போட்டு
1: தமிழ்
0: இத புரிய வச்சு. அதான் இது சுரம், சுரத்துக்கு பதிலா வார்த்தைகளை போடுவதான் டியூன் கம்போஸ் பண்ணும். சினிமாவில ஒரு டியூன் போடா கம்போஸ் பண்ணா சுரம் தான் போடுவோம், அதை நம்ம வார்த்தையில ஃபில்ல பண்ணுவோம். மக்களா ஏகோபித்த வரைய புத்தாங்க, இதுதான் சுரம். அதனால கேள்வி ஞானமும் சங்கீதம் தான்.
1: பாக்யராஜ் சோபன் அவங்க நடிச்ச படத்திலே இதே மாதிரி பாடல் வரி வரும்.
0: ஏன்னா நான் பாக்யராஜ்கே ரசிகர், அதனால ஒவ்வொரு படமும் நான் பார்ப்பேன். அதனாலதான் அவருக்கு பட்டிமன்றத்திலயும் அவர் நடுவரா இருந்து நான் பேசுவேன். பாக்யராஜ்கே ஸ்கிரீன் பிளே கரெக்டா விமர்சனம் எழுதி கொடுத்தது நான் தான். அவருக்கு டேலண்ட் எல்லாரும் வேற மாதிரி பாட்டை வச்சு
1: ஸ்கிரீன் பிளேக்கு பெரிய உதாரணம் சொல்லுவாங்க
0: பண்ணி அதுக்குள்ள பிளஸ் பாயிண்டா பாராட்டினேன். அவரு அதை ரசிச்சாரு, கரெக்டா பேசுன நீதான் பாரு.
1: அப்ப பாக்யராஜ் சாரோடையும் உங்களுக்கு பழக்கம், வேற என்னென்ன திரை பிரபலங்களோட உங்களுக்கு பழக்கம்?
0: பி டி செல்வகுமார், பி டி செல்வகுமார்னா அந்த புலி 9 குரு படம்லாம் தயாரிச்சார்ல, அவரே சொல்லுவாரு சீதாராமனுக்கு நாடக ரசிகனா, அதுபோலதான் எனக்கு இப்ப ரசிகர்கள் வந்திருக்காங்க. இனி அன்பழகன், அன்பழகன் பட்டிமன்றத்துக்கு நான் தான் குரு, ஆனா சினிமாவுக்கு அன்பழகன் தான் எனக்கு குரு.
1: சினிமால நீங்க நடிச்சிருக்கீங்க?
0: ஆமா ஆமா, நதிகள் நினைவதில்லை சினிமாவில

0: நானும் மதுரை முத்து நாங்க எல்லாம் சேர்ந்து காமெடியா நடிப்போம். ஆனா அந்த காமெடி சீன் எல்லாம் 12 சீன் நான் தான் எழுதுனதுதான்.
1: நீங்களே
0: எழுதுன?
1: அப்போ சினிமாவுக்கும் எழுதிருக்கீங்க இல்லையா? டிராமாவுக்கு மட்டும்
0: எழுதல, சினிமாவுக்கு எழுதி. அந்த சினிமா வந்து வெற்றி பெறல. ஒரு திரைப்படம் வெற்றி ஆயிட்டுனா அதுல ஒரு சீன் நடிச்சவங்களுக்கும் பேர் வந்துடும்,
1: எழுதினவங்களுக்கும்
0: படம் வெற்றி பெறல. எல்லாருமே தெரியாமலே போயிட்டு
1: கலைத்துறையில ஒரு ஃபீல்டே நீங்க விட்டு வைக்கல.

0: துறையில ஒரு ஃபீல்டே நீங்க விட்டு வைக்கல. பாடல்னா பாடல், எழுதுறதுனா எழுதுறது, பாடுறதுனா பாடுறது, நடிக்கிறது நடிக்கிறது, பெண் வீட விட்டு நடிக்கிறது,
1: நடிப்பு பாட்டு இசை பாட்டெல்லாம் சில நேரம் நானே சில டியூன் போட்டு எழுதிடுவேன். ஆனா அந்த நான் போட டியூன் வந்து முறையான சங்கீதமா இருக்காது, ஒரு கற்பனா சுரத்துல அப்படி போட்டு விடுவேன்.

0: இதுவரை நீங்க வந்து என்ன நாடகத்துறை பற்றி பேசுனீங்க, உங்க பாடல் அனுபவங்கள்லாம் சொன்னீங்க. இனி வந்து நீங்க இப்போ ரொம்ப பீக்ல இருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றம், இந்த அனுபவங்களை சொல்லலாம் இல்லையா சார்?
1: ஆமா ஆமா, சொல்ல சொல்ல. இப்போ பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல வந்ததே அது ஒரு வருமானத்துக்குரிய தளமா இருந்து, ஆனாலும் இலக்கியம் படிக்காம பட்டிமன்றத்து வர முடியாது. அப்போ அந்த புராண இலக்கியங்கள்லாம் படிச்சு வந்தோம், பட்டிமன்றத்தில் இருந்தும் சைன் பண்ண முடியலை. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் நான் பட்டிமன்றத்துக்கு தன்னிச்சையாக பேசக்கூடிய பயிற்சி 7 வருஷத்துக்குறம் தான் என்ன வந்து. அதை என்கரேஜ் பண்ணதுக்கும் யாரும் இல்லை. தங்கையா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். அவர் ஒன்று தான் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தார். கிட்டத்தட்ட அந்த பட்டிமன்றத்துக்கு குருன்னு அவரை சொல்லலாம். பேராசிரியர் குமரிக்கண்ணன் இருந்தார், அவருக்கு சொந்த மச்சினம் தானா. அவருக்கு ஒரு கடிதம் போட்டேன், எங்க குடும்பமே எனக்கு காதல் திருமணத்துல விருப்பம் இல்லாம இருக்கு, தூத்துக்குடியில இருக்காரு. உடனே அவர் ஒரு தபால் கார்டு எழுதுனேன், யாருக்கும் தெரியாம ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன், 5 பைசா வருமானத்து வழி கிடையாது, முன்னேற்பாடும் பண்ணல,
0: வருமானமே இல்லாத நேரத்துல தான் திருமணமும் பண்ணிருக்கீங்க.
1: ஆமா ஆமா, வழி கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க பட்டிமன்றத்துல என்ன போடுங்க, அதுல கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன காணும். அப்ப அவருக்கு என்ன, டெய்லி பட்டிமன்றம் இருக்கும். உடனே அந்த பட்டிமன்றத்துல என்ன போட்டு கூட்டு போனாங்க.
0: அப்ப மனைவி வேலை பார்க்கல?
1: வேலை பார்க்கல, மனைவிய அது ஒரு பெரிய கதையாகும். காதல் பண்ணிட்டு இருக்கும் போதே அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவ +2 எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் எழுதிட்டா ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாமங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுல நான் ஒரு அக்காட்ட விஷயத்த வச்சு அவளை மயங்கி விழ வச்சு, அவ சும்மா மயங்கி விழுந்து உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போய் அங்க இவளுக்கு ஒரு குளுக்கோஸ் பாயனி போய் சொல்ல வச்சு அந்த குளுக்கோஸ் ரூம்ல கொண்டு போய் விட்டு யாருக்கும் தெரியாம கொட்டாரம் ஸ்கூல்ல அவளை எக்ஸாம் எழுத வச்சேன்.
0: இது களவாணி சினிமா பார்த்த மாதிரி இருக்கு சார்.
1: எழுத வச்சு அதை எழுதலைன்னா எங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கே சிக்கலாயிரும். அதை எழுதுனதுனால இந்த சில நன்மைகள் செய்தா உண்மையில பலன் உண்டுங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருமானம் இல்லாம இருக்கேன். ராத்திரி 8 மணி போல ஒரு நண்பர் வர்றாரு, வந்து அப்பெல்லாம் நிறைய பேருக்கு மனு பெட்டிசன்லாம் நான் தான் எழுதி விடுப்பேன். நம்ம எழுத்தாளர் நம்மகிட்ட கேட்பாங்க, அவர் வந்து தம்பி என் தங்கச்சி சத்து உணவுக்கு வேலை பார்க்க, அப்ப அங்கன்வாடின்னு கிடையாது, சத்து உணவு வேலை பார்க்க ஒரு மனு எழுதணும், இது ஒண்ணு எழுதிதான். அப்ப அவர் என்னெல்லாம் வேணும், கல்வி தகுதி என்ன, இது அவ்வளோ என் மனைவிக்கும் தகுதியா இருந்து உடனே கேட்டேன். ஏன்னா இது எனக்கு வீட்டுக்காரங்க போடலாமோ, அவ எவ்வளவு முடியும் +2, ஐயோ சும்மா போடலாமா என்ன. அவர் 100 ரூபா கொண்டு தர, அப்ப 100 ரூபா பெருசு, தம்பி இந்த 100 எதுக்கு இதை எழுது, ஐயோ இல்லனே நான் இது காசுக்காரெல்லாம் எழுதல, நீங்க இதை கொண்டு போங்க. போனவர் தான் 2 கூப்பிட்டேன், என் மனைவிக்கு எழுதலாமான், கரெக்டா எழுது உடனே வேலை கிடைக்கும். யாரோ ஒருத்தருக்கு மனு எழுதி கொடுக்க போய் அந்த 100 ரூபாய வேண்டான்னு சொல்ல போய் என் மனைவிக்கு எழுதுனேன் முத அப்பாயின்மெண்ட். அவளுக்கு
0: உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு முன்னேற்றமும் அது தானா வந்து உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா?
1: வந்திருக்காம்.
0: மற்றவங்களுக்கு நீங்க செய்த உதவி தான் நினைக்கிறீங்க?
1: உதவி என்னன்னு நாமளும் ஒரு நான் சொன்னோம்ல, எழுது பேசுமாய் வாழணும்னு ஒரு வரைமுறை கோடு போட்டு வாழ்ந்தா கரெக்டா இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையாச்சு வேலை பார்க்காங்க. நான் என்ன, நம்ம எழுத்து திறமை பேச்சு திறமை இருக்கு, நம்ம தொழிலே இதே இருக்கட்டும். எனக்கு என்ன ஒரு எண்ணம் உண்டு, நான் எந்த துறைக்கு போனாலும் ஏதாவது ஒன்று என் சொந்த புதுசா ஒன்ன உருவாக்கணும் ஆசைப்படுவேன். அப்போ பட்டிமன்றத்தில் பழைய பாடலாம் புதிய பாடலாம், காதல் பாடலா தத்துவ பாடலா, இந்த ரெண்டு தலைப்புல இசைப்பட்டி பண்ண ஓடிச்சு.
0: ஓ, இசைப்பட்டி பண்ண நடத்துறீங்க?
1: ஆமா ஆமா, சத்தமா நான் சொல்ல. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா தமிழ்ச்சங்கம், மலேசியா தமிழ்ச்சங்கம், சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கம், டெல்லி தமிழ், எந்த தமிழ்ச்சங்கத்துல யார் பேசினாலும் அதுல 50 பேர் பேசினா 5 பேச்சாளர்களுக்கு நான் தான் குருவா இருப்பேன்.
0: வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா சார் நீங்க?
1: நான் வெளிநாட்டுக்கு போகல, மற்ற மாநிலங்கள்லாம் போயிருக்கு.
0: எந்தெந்த மாநிலங்களுக்கு போயிருக்கீங்க சார்?
1: பாம்பே போயிருக்கேன், அங்க உள்ள தமிழ் சங்கங்கள் அதுல இது பண்ணிருக்க பேசியிருக்கேன். இனி புதுசு புதுசா நானே இந்த ஸ்கூல்ல படிப்பாங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கும். ஏன்னா அது எப்படி எனக்கு தெரியும்னா, என்கிட்ட பேச்சு போட்டி எழுதி கேட்பாங்க. அப்போ அந்த பேச்சு போட்டி எழுதும் அந்த பிள்ளைய பார்ப்போம். அப்போ

0: சிலது அத்தியாவசிய வாழ்வாதாரமே இல்லாத பிள்ளைங்களா இருக்கும். அப்ப நான் பெற்றோரை கூப்பிட்டு சொல்லுவேன், ஃபியூச்சருக்கு இவா படிக்கிறதுக்கே இவா சம்பாதிக்கலாம், இவளை நீ முறையா பட்டிமன்றத்துக்கு வர சொல்லி நான் ஏற்ப. இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஏழை பெண்களை மாநில அளவுல பிரபலியமான தொலைக்காட்சி பிரபலியங்களா பேச்சாளர்களாட்டு உருவாகி வந்ததுக்கு நான் கொடுத்த அந்த பயிற்சி உண்டு. அது எந்த துறைக்கு போனாலும் நான் ஒரு புண்ணியத்தை சம்பாதிப்பேன். 3 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, 1 பாஸ்புக்லயும் ரூபா இருக்காது, ஆனா மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் இருக்கு இறைவன்ட்ட, அதுல எனக்கு கோடிக்கணக்கான ரூபா இருக்கும்.
1: போட்டு வச்சிருக்கீங்க.
0: அதனாலதான் என்ன இறைவன் புண்ணியத்துல நான் ஆஸ்பத்திரி போறது இல்ல, டேப்லெட் சாப்பிடுறது இல்ல, இன்ஜெக்ஷன் எடுக்க இல்ல. தற்பெருமையா சொல்ல முடியாது, ஏன்னா இனி அப்படி வந்துடக்கூடாத. ஆனா எனக்கு என்னன்னா, நம்ம இந்த ஆசனங்கள் இந்த காரியங்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சொல்லி
1: விடுவோம். நீங்க ஆசனங்கள் பயிற்சி
0: எடுப்போம். உடல் வளர்த்தே என் உயிர் வளர்த்தேன்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். அது மனோயெல்லாம் உண்மையாகும். உடம்பு தெம்பா இருக்கிறதா மனசு தெம்பா இருக்கும். உனக்கு மனசையும் உடலையும் நீ காப்பாத்தனா தர்மம். இது எனக்கு அனுபவம்.
1: புக்கு எழுதுனதாவும் நாங்க கேள்விப்பட்டோம்.
0: ஆமா,
1: நீங்க இவ்வளவு புத்தகங்கள் எழுதிருக்கீங்க, என்னென்ன வடிவங்கள்ல எழுதிருக்கீங்கன்னு சொல்லலாமா சார்?
0: சொல்ல சொன்னாரு, கோயிலுக்கு ஏதாவது நீ இவ்வளவு காரியம் நடந்திருக்கு, ஏதாவது பண்ணுன்னு என்கிட்ட காசு இல்லை. அப்போ நான் என்னன்னா, காணிக்க போனா என்ன பண்ணணும்னா, எங்க ஊர்ல ஒரு பிரஸ் இருக்கு, ஒரு கிறிஸ்தவ நண்பர் எனக்கு ரசிகர் ஆல்வின், அவன்கிட்ட போய் சொன்னேன், காணிக்க போட்ட பைசா இல்ல, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, 60 வீடு முருகனுக்கு இருக்கு, 6 படையை பற்றி நான் ஒரு கவிதை எழுதுவேன், அதை ஒரு சின்ன புத்தகமாட்டா எனக்கு போட்டு தந்துடணும், நீ தருவியாண்டா இப்போ பைசா இல்லைன்னு. ஏன்னா நான் போட்டு தர்றேன்னா, அவன் போட்டு தந்தான். அதுக்கு பேர் திருமுருக தோத்திரம். சீதாராமனுக்கு வாழ்க்கையில் முதல்ல எழுதின புத்தகம் இதுதான். அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை எல்லாம் போட்டு போக ஆரம்பிச்சேன்.
1: அங்கேயும் சாமிக்கு காணிக்க இப்படி ஏதாவது புத்தகம் தானே?
0: சரணம் சரணம் ஒற்பனையாகல. அதுக்கு அப்புறம் தான் சிலப்பதிகாரம், ராமாயணம், நலவன்பா, கலித்தொகை, மொத்தத்துல உள்ள தமிழ் இலக்கியங்கள்ல உள்ள அத்தனை கடவுள் வாழ்த்து பகுதியையும் புது கவிதையில உரை எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் முத முத எழுதுனதுதான் 10 குறள் பரம்பொருள்னு. திருக்குறள் உள்ள 10 பாட்டு இருக்கு இல்லையா, கடவுள் வாழ்த்து, அதுக்கு நான் புதுக்கவிதையில ஒரே எழுதி புத்தகமா போட்டோம். அடுத்தாலு ஒரு யோசனை வந்து, அதான் பகவத்கீதையை தமிழ்ல ஒரே எழுதுனேன். எனக்கு வாழ்க்கையிலே பிறவி பேரையா இதுதான். இப்ப என்ன எழுதிட்டுருக்கேன்னா, ஐயா வைண்டோ சாமி அகில திரட்ட புதுக்கவிதையில முதல் பாகம் முடிஞ்சிருக்கு, ஒரே எழுதிட்டு இருக்கேன்.
1: சான்ஸ்கிரிட் உங்களுக்கு தெரியும் இப்போ?
0: ஆமா ஆமா.
1: என்ன இதை நீங்க விட்டு வச்சிருக்கீங்க சார்? எழுத்தா, இசையா, பாடலா, எதுவுமே விட்டு வைக்கல. இப்ப நேரம் வந்து நம்மளை விட்டு வைக்காது, நிறைய நேரம் ஆயிடுச்சு. நேர்களும் இன்ட்ரெஸ்டா கேட்டுருக்காங்க.
0: புத்தக வடியில வந்திருக்கிறது எப்படியும் விடியும் புதுக்கவிதை புத்தகம், நடைபாதை அப்படின்னு ஒரு புதுக்கவிதை தொகுப்பு புத்தகம், திருப்பி நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கு வந்திருக்கு, அவ்வளவு. நாவல் எழுதியிருக்கேன். பெண்கள்லாம் கோலம்போடு பயிற்சி கொடுப்பேன், சமையலுக்கு பயிற்சி கொடுப்பேன்.
1: இப்போ நம்ம வந்து காலம் கருதி நிறைவா வந்து, நீங்க வானொலிக்கும் உங்களுக்கும் ரொம்ப நெருங்கி தொடர்பு இருக்கு அப்படின்னு
0: சொன்னீங்கல்ல,
1: அது குறித்து கொஞ்சம் சொல்லலாமா சார்?
0: நாகர்கோயில் அகில இந்திய வானொலி நிலையம், அப்ப அந்த திறப்பு விழா டைம்ல அரசாங்க விழாவாலேயே நடக்கும். அப்ப அந்த அரசு விழா வாழ்த்துறை அந்த இதெல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கவியரங்கம் வைக்கிறாங்க. திறப்பு விழா அன்னைக்கு கவியரங்கத்தில் முதலில் கவி பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தெய்வ சித்தமா நாகர்கோயில் அகில இந்திய வானொலி நிலையத்தில் படைப்பாளர்கள் மூலம் வெளிவந்த முதல் குரல் என்னுடைய குரல் தான், கவிதை குரல் தான் கேட்டு. அகில இந்திய வானொலி நிலையம் என்னுடைய பெற்றோர்களுக்கு பிறகு, என்னுடைய இலக்கிய என்னை உத்வேகப்படுத்திய நண்பர்களுக்கு பிறகு, எனக்கு ஒரு சரியான அடையாளத்தை, ஒரு விலாசத்தை விலாசலாக தந்தது அகில இந்திய வானொலி நிலையம். என்னொன்னு இப்பவும் ஒன்றுன்னு சொல்ல, இப்ப இங்க நாங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சி பேசிட்டு இருக்கங்கக்காகவே சொல்லல. ஒரு விஷயம் என்னன்னா, என்ன இந்த வானொலி நிலைய எஃப்எம்னு சொல்லல, இது வந்து வீட்டுக்கு வீடு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே, பக்கத்து கிராமங்களை பற்றி, புராதன கலையை பற்றி, ஒரு இலக்கியவாதிகள திறமையை பற்றியெல்லாம் நம்ம மக்கள் ஈஸியாக அறியலாம். அதுக்குரிய ஒரு தகுதியான கருவியே இதுதான். ஆனால் இப்போ நவீனமாகி போனதுனால நிறைய பேர் அந்த எஃப்எம்மை பார்க்கறதில்ல. எங்கள் கொட்டாரம் பக்கம் ஒரு ஹோட்டல் இருக்கு, அதில் அந்த எஃப்எம் ஒன்னாலே எஃப்எம் தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ நான் கேட்பேன், பரவாயில்லையானா நான் பக்கத்தில் ஏ வீடு. இப்போ நவீனம் தாண்டி தாண்டி போக, இப்போ பழைய எப்படி இந்த எஃப்எம் ரேடியோ பார்க்க, கார்லேயே நாங்கள் அந்த பட்டிமன்றம்லாம் போவோம்ல, காரில் போவோம், பென் டிரைவ் போட்டு பாட்டு கேட்போம். ஆல் இந்தியா ரேடியா தான் டிரைவரே போடுவார், திரும்பி வரலாம். இந்த கலை வந்து பழையபடியே எல்லாமே ஆல் இந்தியா ரேடியோக்குள்ளே வந்தாங்கணும். அந்த காலகட்டம் இப்போ நெருங்கிட்டு எல்லா வகையிலுமே ஆயிட்டு, கேஸு போய் விறகடுப்புக்கு வந்தாச்சு, இப்போ இனி மிக்சி எல்லாம் போயிரும் போயிருக்கு, அம்மி குழாய்க்கே வந்துடும், பழமைக்கே திரும்பி வந்துடும். அப்படி பழமைக்கு திரும்பி வந்து அம்மி குழாய்வியே பெண்களுக்கு எல்லாம் வரதட்சணையா கொடுக்க, பழைய ரேடியோ எல்லாம் வந்து, அப்புறம் நாடகமும் நல்லா ஓடும், பட்டிமன்றமும் ராமாயணமும் பற்றி பற்றி பேசலாம்.

0: நீங்க வந்து கடைசியில உங்க நாடகத்துக்கு வந்துட்டீங்க
1: ஆமா ஆமா
0: இல்லையா.
1: ஆமா
0: சரி, பாரம்பரியமிக்க ஒரு இலக்கிய கலை குடும்பத்தில் பிறந்து நாடகம், பட்டிமன்றம், எழுத்து, இசை என பல துறைகளில் சிறந்து விளங்கிய உங்களது அனுபவங்களையும் அழகான சிந்தனைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி, வணக்கம்.
2: அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நாடவு கட்டி ஆட்டம் போட ஆச. ஏன் பொன்னம்மா பொன்னம்மா
3: பொன்னம்மா பொன்னம்மா?
4: என்ன குப்புசாமி, நை நைன்னுட்டு
3: என்ன பொன்னம்மா? நீயாவது வாதகிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லக்கூடாதா?
4: எதுல சேர்க்க சொல்ல?
2: ஏன் பொன்னம்மா பொன்னம்மா கொஞ்ச ரக்கம்.

பண்ணமா, ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது இப்படி சொல்லிக்கிட்டு. இந்த பாரு, நீயே என்ன பத்தி வாஜா கிட்ட சொல்லனா வேற யாரு சொல்லுவாங்க? நீ இப்ப அப்படிதான் பேசுவ, அப்ப நான் அரிதாரம் பூசிக்கிட்டு கெந்தல கட்டிக்கிட்டு அப்படி மேடையில ஏறா?

0: அப்படி ஒத்துக்கோ.
1: சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை பல்துறை வித்தகரின் பன்முக பயணம், அகஸ்தீஸ்வரம் கே சீதாராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி. அமைப்பு எஸ் நவரத்தினா.
2: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
3: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
2: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
3: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
2: மற்றும் 0465129648 ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ மத்திக்கோடு திக்கணம் கோடு.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
6: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
6: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: இது நம்ம
3: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
10: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
3: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
10: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
3: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
10: உலக தரத்தில் லேப் வசதி,
3: சிடி, எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
10: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
3: கால் 7904473872.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மன்னார், வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

நேர்களே, நமது குமரி பண்பலை 101 தொடர்வது திரையிசை. திரையிசையில் தொடக்கமாக ஆசை படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். பாடலுக்கான இசை தேவா, பாடல் வரிகள் வைரமுத்து.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரையிசை நிகழ்ச்சியில். தொடரும் பாடல் திருடா திருடா படத்திற்காக மனோ சித்ரா பாடியது. ஏ ஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரிகளில்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நமது குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:02 தீன் தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா சிற்றுரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து முல்லைச்சரம் உங்களுக்காக. நேர்களே, நமது குமரி பண்பலை 101 இன்று மாலை 6:15 3 in 1 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட

செய்திகள். இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சடையன்குழி சி சுலோச்சனா அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேட் பச்சாலோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம். விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனிவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபி, மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் உர மேலாண்மை முறைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நேர்களை, நமது குமரி பண்பலையில் உள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தவறாமல் கேளுங்க. திரைசையில் தொடரும் பாடல் மின்சார கனவு படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுபா, பாடலுக்கான இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடல் வரிகள் வைரமுத்து

இதுவரை கேட்டிருந்தது திரை இசை. நேரம் 4:30. இனி கேட்போம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இயக்குநர் எம் எம் பாரதி ராஜாவின் உடலுக்கு தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஃபூகட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 294 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் ஆப்கானிஸ்தான் ஏ அணி சற்று முன்வரை 19.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்லர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அன்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
4: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
5: ஓசை எழுப்பாது, அமைதியாய் பாதுகாப்பாய் விரைந்து வெளியேறிடு ஒத்திகை பயிற்சிகளில். இன்னைக்கு தீயணைப்பு மீட்பு பணித்துறையிலிருந்து மிக பெரிய அளவில் நிறைய ஒத்திகை பயிற்சிகள் நடத்துகிறோம். உயிரை காப்பதற்கான ஒத்திகை தான் வந்து இந்த தீயணைப்பு துறையினரால் வழங்கப்படுகின்ற ஒத்திகை பயிற்சிகள். இப்போ ஒரு வெள்ளப்பெருக்கு காலத்தில் நீர்நிலைகளில் மிதவைகளை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து வெளியேறது, இல்லைனா ஒரு கட்டடம், பள்ளிக்கூடங்கள், கல்லூரி அல்லது ஒரு பெரிய மக்கள் கூடுற இடங்கள், இதிலிருந்து எப்படி நம்ம வந்து தற்காத்துக்கிறது, இதுதான் வந்து ஒத்திகை பயிற்சிகள். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குயிக்லி குவாய்ட்லி சேஃப்லி, இதை தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது குயிக், விரைவாக வெளியேறு, அதுக்காக ஓடி வெளியேறணும் கிடையாது, மிக வேகமாக நடந்து கூட வெளியேறலாம். சேஃப்லி, பாதுகாப்பாக வெளியேறுங்க. அமைதி, சத்தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அறிவிப்புகள் எதுவுமே தெரியாம போயிடும். ஒரு ஒரு ஆபத்து காலத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இந்த மாதிரி

0: ஒரு உங்களுக்கு அறிவுரைகள் வழங்குவாங்க, நீங்க அந்த பக்கம் போங்க, இந்த பக்கத்துல போய் அசம்பிள் ஆகுங்க, இதெல்லாம் சொல்லும் போது நீங்க எல்லாருமே சத்தமா போட்டுட்டு இருந்தீங்கன்னா அமைதியா இல்லைன்னா நமக்கு அந்த அந்த ஒத்திகை பயிற்சி என்ன பண்றீங்களோ அதுதான் வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நேரும்போது நமக்கான இதாயிரும். பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்ம்பாங்க. அதனால இந்த ஒத்திகை பயிற்சிகள்ல நம்ம ஒரு ரியல் திங்கா நினைக்கணும். ஒவ்வொரு ஒத்திகை பயிற்சியும் உண்மையாட்டே ஒரு சம்பவம் நடந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒத்திகை பயிற்சிகளை வந்து பள்ளிகள் மற்றும் எல்லாருமே பெரிய ஷாப்பிங் மால், மருத்துவமனைகள், மக்கள் குடும்பங்கள் இதுல எல்லாமே நாங்க நிறைய தீயணைப்பு உரைகளும் நடத்துறோம். இதுல பொதுமக்களும் வந்து இந்த மாதிரி இந்த ஒத்திகை பயிற்சிகள் குறித்த அறிவிப்புகள் எல்லாமே வருது. இன்னைக்கு மொபைல் சில செயலிகளை உட்படுத்தி இது மூலமா கூட நிறைய அறிவிப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம தெரிந்து நமது உயிரை காப்பாத்துறதுக்கானங்கிறதுல நீங்க எல்லாருமே அதுக்கு தகுந்த ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அது மாதிரி ஒரு ஒத்திகை பயிற்சி இடத்த விட்டு வெளியேறின மாணவர்கள் வந்து அசம்பிளி பாயிண்ட் சொல்லுவாங்க. மாணவர்களோ அல்லது வந்து அங்க இருக்கிற அந்த பங்கெடுப்பவங்க வந்து அந்த அசம்பிளி பாயிண்ட்ல போய் தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு பாதுகாப்பான இடமாட்டு கண்டறியப்பட்டிருக்கும். உங்களை எல்லாமே ஒரு அசம்பிளி பாயிண்ட்ல கொண்டு வந்தாச்சுன்னா அவங்களுடைய வருகைகளை சரிபார்க்க வேண்டும். ஒரு பள்ளியா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு வேலை பார்க்கற நிறுவனமா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்கன்னா யாரேனும் உள்ள மாட்டிக்கிட்டாங்களா, இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு இது நடக்கும்போது கூட இது இவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். நாளைக்கு ஒரு விரைந்து செயல்படுவதற்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே உயிரை காப்பதற்கு அவசியமானதாக இருக்கும்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேரம் 5:06:20, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று தீன்தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா திட்டம். இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் தடையில்லா மின்சாரத்தை வழங்குவதற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தீன்தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா திட்டம் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். நாட்டின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மின்சார தேவையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் மின்சார உற்பத்தி மற்றும் விநியோக நுட்பங்களால் மின்சார தேவையை ஈடுகட்ட முடியாமல் நீண்ட நேரம் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் மின்சாரம் விவசாய நடவடிக்கைகளுக்காக அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் நீண்ட நேர மின்சாரம் துண்டிப்பு காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்படுவதோடு விவசாயம் சாராத நுகர்வோர்களும் சேர்ந்து பாதிப்படைந்தனர். இது மட்டுமல்லாமல் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2015 வரை இந்தியாவில் 18,000 மேற்பட்ட கிராமங்கள் மின்மயமாக்கப்படவில்லை. எனவே அனைத்து கிராமங்களுக்கும் மின்மயமாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட கிராமப்புற மின்மயமாக்கல் திட்டம்தான் தீன்தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா திட்டம். இந்த திட்டம் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கிராமப்புற பகுதிகளுக்கும் தடையில்லா மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்திய அரசாங்கத்தால் 2014 November 20 அன்று கிராமப்புற மின்மயமாக்கல் திட்டம் தொடங்கப்பட்டது. கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கு 24 மின்சாரம் விநியோகம் செய்யப்படும். இதனால் விவசாயிகள் தங்களுக்கு விவசாயத்திற்கு தேவையான மின்சாரத்தை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்வார்கள். மேலும் சிறு மற்றும் வீட்டு தொழில்கள் வளர்ச்சியடைந்து கிராமப்புற பகுதிகளில் புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். இவை அனைத்துமே நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். பள்ளிகள், பஞ்சாயத்துகள், மருத்துவமனைகள், வங்கிகள் மற்றும் காவல் நிலையங்கள் போன்றவற்றிற்கு மின்சாரம் கிடைக்கும். குறிப்பாக கிராமப்புறங்களில் வானொலி, டிவி, மொபைல் மற்றும் இன்டர்நெட் போன்றவற்றின் பயன்பாடும் அதிகரிக்கும். இதனால் கிராமப்புற மக்கள் பாதுகாப்பாக உணர்வார்கள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தீன்தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா திட்டம் பற்றிய தகவல்

நேரம் 5:10. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இனிய மாலை பொழுதில் இசை மலர்களாய் மலர்ந்து மனம் வீச வருகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

திருச்சிற நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஆலயமணி படத்திற்காக பி. சுஷீலா பாடிய பாடல். பாடலுக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன். மான் போல் துள்ளி குதித்து மயில் போல் தோகை விரித்து ஆசை ஆசையாய் ஆடிப்படும் ஒரு பெண்ணின் மனம்.

படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா, பாடல் வரிகள் வாலி. அவன் தோள் சேர ஆயிரம் கனவுகளோடு காத்திருக்கிறது பூவையும் பூமாலையும்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது. இசை இளையராஜா.

நீர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாண்டி நாட்டு தங்கம் படத்திற்காக மனோஜ் சித்ரா பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன். 1000 ஆசைகள் கலந்திருக்குமாம் கூட்டு குயில்களின் காதல் பாஷை.

கேள்ச்சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கடலோர கவிதைகள் படத்திற்காக ஜெயச்சந்திரன் ஜானகி பாடியது இளையராஜா இசையில். கண்களால் காதல் கதை பேசி மனதோடு இசைக்கும் இனிய பாடல்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரு இசைச்சரம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பெரியண்ணா படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியது பரணி இசையில் வாசன் வரிகளில். காதல் கவிதைகளாய் கனவுகளின் வரிகள் இசைக்கும் வெண்ணிலவு

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நமது குமரி பண்பலை 101 இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேர்களை இன்றிரவு 9:30 நாடக மலர் அமுதக்கனி நாடகம் கேட்கலாம். இன்றிரவு 10:05 நிலா முற்றம் நேயர் விருப்ப நேரலை. நமது குமரி பண்பலை நிகழ்ச்சிகளை மறக்காம கேளுங்க. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சிலம்பாட்டம் படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடியவர்கள் இளையராஜா, பெல்லா ஷெண்டே. பாடலுக்கான இசை யுவன் சங்கராஜா. பாடல் வரிகள் நா முத்துக்குமார். ஏழு ஏழு ஜென்மங்களும் உயிருக்குயிராய் உறவாள் துடிக்கிறது மனது.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பைரவா படத்திற்காக ஹரிச்சரண் பாடியது. பாடலுக்கான இசை சந்தோஷ் நாராயணன், பாடல் வரிகள் வைரமுத்து. பெண்ணவள் மேகமாய் போகையில் பார்க்காத விழிகளும் பார்க்குமாம்.

சிறும் நிகழ்ச்சியில் நிறைவாக பராசக்தி படத்திற்காக சீன் ரோல்டன் டி பாடிய பாடல், பாடலுக்கான இசை ஜி வி பிரகாஷ், பாடல் வரிகள் ஏகாதசி. அலை அலையாய் வந்து உள்ளம் தொட்டு போகும் அவளின் அன்பினை என்னவென்று சொல்வது?

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.

நேர்களை, நமது குமரி பண்பலை நூற்றி ஒன்றில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். இவர் வைப்பினை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7 இன்னிசை நேரம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சடையன்குழி சி சுலோச்சனா அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபி, மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் உர மேலாண்மை முறைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். இன்று இரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 கடிதவெளி நேரவிருப்ப பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 நாடக மலர் அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் க ஜெகநாதன். அமைப்பு எஸ் பெரியசாமி லக்ஷ்மி பாஸ்கரன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 3:54 வரை மங்களநாதம்.

நமது குமரி பண்பலை 101 நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் ஒரு சில இப்பொழுது தெரிந்து கொள்வோம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். 7:05 காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரைசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் சேதியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன இடம்பெறும். நாளை காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 9:30 குமரி பண்பலையின் வசந்த அழைப்பு. 10:02 இளஞ்சாரல் சிந்தனையை விரிவாக்கும் கல்வி கருத்துக்கோவை. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரை இசை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

நேரம் 6:10. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. சேவை செய்திகள். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது அல்லது 3வது வெள்ளிக்கிழமைகளில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகமானது நடைபெற்று வருகிறது. இம்மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகமானது நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் கன்னியாகுமரி மாவட்ட தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நேரடியாக வருகை புரிந்து தங்களுடைய நிறுவனங்களுக்கு தேவையான தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 10வது வகுப்பு, 12வது வகுப்பு, பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ITI மற்றும் கணினி பயிற்சி கல்வி தகுதியுடையவர்கள் கலந்து கொள்ளலாம். இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் கோணம் நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெறுகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விருப்பமுள்ள வேலை நாடுனர்கள் மற்றும் வேலையளிப்பவர்கள் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகைகளுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார்.

நாடு முழுவதும் இம்மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு சென்ற மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் என்டிஏவின் சமூக வலைதளத்தில் இது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாடு முழுவதும் இம்மாதம் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை தேர்வு நடைபெறும் எனவும், இம்மாதம் 14ஆம் தேதி நுழைவுச்சீட்டு வெளியிடப்படும் என்றும், மறுதேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்கவோ கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த விவரங்களுக்கு neet-ug@nta.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ 011-407-0000 அல்லது 011-692-7700 என்ற தொலைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது.

0: நமது குமரி பண்பலின் 101 இதுவரை கேட்டது சேவை செய்திகள். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும்.

0: தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
1: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
0: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை புணரி. புணரி அப்படின்னா கடல் அலை. சில இடங்கள்ல கடலையும் குறிக்குது, சில இடங்கள்ல கடல் அலையையும் இந்த வார்த்தை குறிக்குது. இதற்கான உதாரணம் பார்க்கலாம்.
1: புணரி தந்தியிட்ட நளியிரு முதம் அப்படின்னா கடல் அலை கொண்டு வந்து சேர்த்த இரண்டு அழகான முத்துக்கள் அப்படின்னு அர்த்தம்.
0: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
1: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் ஈவ்ஸ். EAVES ஈவ்ஸ் அப்படின்னா ஒரு கட்டிடத்துல நாம கூரை போட்டிருப்போம். அந்த கூரை வந்து அந்த சுவரை தாண்டி வெளியே கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கும். அந்த நீட்டிட்டு இருக்கக்கூடிய பகுதியை தான் நாம வந்து ஈவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கூரையினுடைய விளிம்பு.
0: இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். பலத்த மழையின் போது நனையாமல் இருக்க நாங்கள் வீட்டின் கூரை விளிம்பின் கீழே ஒதுங்கி நின்றோம் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா under the eaves to stay dry during the heavy rain அப்படினு சொல்லலாம். சோ இந்த இடத்துல eaves அப்படினா அந்த வீட்டினுடைய அந்த கூரையின் விளிம்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது.
1: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
0: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறது நம்ம வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு உரை, அதாவது கவர். என்னது அது அப்படின்னா டெலோமியர்ஸ். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து பிரிஞ்சு வளரும் போது அதனுடைய நுனியில இருக்கக்கூடிய டெலோமியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு உரைகள் வந்து மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தேஞ்சு போகுது. இப்படி மெல்ல அந்த உரைகள் தேஞ்சு போறதுனால நம்ம உடம்புல என்னென்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம்.
1: நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்லையுமே டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏக்கள்லாம் நீண்ட இழைகளா மடிக்கப்பட்டு இருக்கு. எப்படி ஒரு ஷூ லேஸோட நுனியில இருக்கிற பிளாஸ்டிக் ஆக்லெட் வந்து அந்த லேஸ் பிரிஞ்சு போகாம பாதுகாக்குதோ, அதே போல நம்மளுடைய ஒவ்வொரு குரோமோசோம்ஸ் உடைய நுனியிலையும் இருக்கும் பாதுகாப்பான பகுதி தான் இந்த டெலோமியர். சோ இது டிஎன்ஏக்களை சிதையாம பாதுகாக்குது.
0: நம்ம உடம்பு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வளர்ந்து வரும் போதும் அல்லது காயங்கள் உண்டாகி அப்புறமா குணமாகும் போதும் செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தங்களை அப்படியே நகல் எடுத்து பிரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்படி ஒவ்வொரு முறை ஒரு செல் வந்து ரெண்டா பிரியும் போதும் அதனுடைய நுனியில இருக்கக்கூடிய இந்த டெலோமியர் உரைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேயுது. முன்னாடியே சொல்லிருந்தோம், ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு மேல இந்த டெலோமியர்ஸ் தேஞ்சு இன்னும் சிறிதா போயிருச்சு அப்படின்னா அந்த செல்லால அதுக்கு மேல திரும்ப பிரியவே முடியாது. சோ அந்த செல்கள் என்ன ஆகுது அப்படின்னா தங்களுடைய வேலையே செய்ய முடியாம நிறுத்திடும் அல்லது இன்னும் சொல்லணும்னா இறந்து போயிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த செல்கள் அப்படி இறந்து போகும்போது நம்மளுடைய தோல்ல வந்து சுருக்கம் விழும், உறுப்புகள் வந்து பலவீனமாகும். முதுமை அடைவதற்கும் இந்த டெலோமியர்ஸ் தான் ஒரு அடிப்படை காரணம்.
1: சயின்டிஸ்ட்லாம் டெலோமிரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா தேய்ந்து போன டெலோமியர்களை மீண்டும் வளர்க்கிற ஆற்றல் இந்த டெலோமியர்ஸ்க்கு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புற்றுநோய் செல்கள்லாம் அழியாம இருக்கிறதுக்கு காரணமே இந்த என்சைம் தான். சோ ஆரோக்கியமான முறையில இந்த நொதியை தூண்டுறது மூலமா மனித ஆயுள 100 ஆண்டுகளுக்கும் மேல நீட்டிக்க முடியுமா அப்படிங்கறத அறிவியலாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க.
0: இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6:22. மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
7: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல்,
1: EECE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
7: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
1: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
7: 0465225390.
8: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
9: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
10: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
11: Fire and safety course naya niskanyagamarla choose pananum.
12: Idu 4 years engineering program BTech in fire and safety. NFP recognize panni American certifications um kedaikiradala velinaatla kuda job opportunities kedaikudhu.
13: Niskanyagamari அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
14: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
14: 10th தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 0465129 6483. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
15: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
14: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
1: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
14: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
1: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
14: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
1: உலக தரத்தில் லேப் வசதி,
14: சிடி, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
14: கால் 7904437872.
0: மெல்லிசையில் தொடக்கமாக,
16: காற்றில் எல்லாம் இன்பம் என தொடங்கும் பாரதிதாசன் இயற்றிய பாடலை பாடுவோர் ஆர். கிருஷ்ணராஜ், சுனந்தா ராமதாஸ் ஆகியோர். இசை டி கே ஜெ

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக

வலைதள பதிவில் ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு

0: அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இதழோர புன்னகையாய்
4: தேனூரும் பூந்தோட்டமாய்
3: என்றும் உங்களுடன் உறவாடும்
4: குமரி பண்பலை 101.

அன்பலை 101 நேர்களை 7 மணி வரை திரை இசை கேட்போம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக கல்லுக்குள் ஈரம் படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில்

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரைசை.
1: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
2: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
1: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ்கன்யாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.

0: முட்டம்
1: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC-ல
2: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
2: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ் கோலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
1: அது மட்டுமல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
2: வேலை வாய்ப்பு தரும் படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 31 க்கு கால் பண்ணுங்க.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைசை. நேரம் 7 மணி.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையொட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் கீழ் ஆரல்வாய் மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர், நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம், வடசேரி என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது 9360512712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

இன்னிசை நேரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து.

0: 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் வேளாண்மைத்துறை சார்பில் பள்ளிகள் மற்றும் மலைப்பகுதிகள், ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் மரக்கன்றுகள் நட்டு வைத்ததுடன் அனைவருக்கும்

0: மஞ்சப்பை மற்றும் விதைப்பந்துகளை வழங்கினார். மேலும் மாவட்டத்தை பசுமை நிறைந்த மாவட்டமாக மாற்றுவதே தனது குறிக்கோள் என மாவட்ட ஆட்சியர் பிரியா தெரிவிக்கிறார்.
1: இன்னைக்கு நரசிங்கபுரம் வில்லேஜ்ல வந்து ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணோம். ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டரையும் எப்படி வந்து அவங்க குப்பைகளை வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஒரு 100 மரக்கன்றுகள் வந்து நட்டோம். அதுல வந்து சில்ட்ரன் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு மரம் வளர்க்கறதோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு கிரீன் தமிழ்நாடோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தெரியணுன்றதுக்காக அவங்களே வந்து மரம் நட்டு அதுக்கு ஒரு பெயர் வைத்து அவங்களே வந்து அந்த ஸ்கூல்ல வந்து முடித்து போற வரைக்கும் அந்த மரத்தை வந்து அவங்களே வந்து பாதுகாத்து வளர்த்தணும். அதை வந்து நாங்க தொடர்ந்து கண்காணித்து அடுத்த வருடம் வந்து இதே வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேல பெஸ்டா வளர்த்த ஒரு ஹெல்த்தியா இருக்கிற ட்ரீய வளர்த்த அந்த குழந்தைங்களுக்கு சிறப்பா வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி கலெக்டரேட்ல ஒரு 250 ட்ரீஸ் நட்டிருக்கோம் எங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸோட சேர்ந்து. கிரீன் மிஷன் தமிழ்நாடுல வந்து வி ஹாவ் டார்கெட் ஆஃப் அரௌண்ட் 6 lakh ட்ரீஸ். அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நட்டு ராணிப்பேட்டை வந்து ஒரு பசுமையான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோள். அதற்கு பொதுமக்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு அதுக்கான ஆதரவை தரணும்.
0: ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் இயங்கி வரும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு செய்தார். ஆய்வில் உள் நோயாளிகளுக்கு அன்றாட தேவையான குடிநீர் மற்றும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ தேவைகள் குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் உள் நோயாளிகள் பிரிவு, அவசர நோயாளிகள் பிரிவு, நுண்கதிர்வீச்சு மற்றும் மருந்தகம் பிரிவுகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவமனையில் வழங்கப்படும் உணவுகள் தரமாக உள்ளதா என்பதையும் விஷ பூச்சி மற்றும் விஷக்கடிகளுக்கான விஷமுறிவு மருந்து இருப்புகள் உள்ளதா எனவும் ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளிடம் மருத்துவமனை குறித்து விவரங்களை மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். இந்தியாவில் ஆண்டுதோறும் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் மத்திய அரசு மக்களின் தேவைக்கேற்ப திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு துறைகளையும் மேம்படுத்தி வருகிறது. அதில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் வளர்ந்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் நாட்டின் வடக்கு, மேற்கு, தெற்கு பகுதியுடன் இணைக்கும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. ஆகவே மத்திய அரசு இந்த ரயில் நிலையத்தில் செயல்பாட்டுத் திறனை அதிகரிக்கவும் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தவும் ரயில்களின் வேகம் அதிகரிப்பு, விரைவு ரயில் மற்றும் புறநகர ரயில் சேவைகள் தங்குதடையின்றி சீரிய முறையில் இயங்குவதை உறுதி செய்ய ₹97.73 crore மதிப்பீட்டில் மிகப்பெரிய ரயில் பாதை மற்றும் நடைமேடைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சென்னை, அரக்கோணம், ஜோலார்பேட்டை, ரேணிகுண்டா, சென்னை, பெங்களூர் ஆகிய வழித்தடங்களில் எளிதில் பயணம் செய்ய வழிவகுத்துள்ளது. மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலத்தில் செயல்பட்டு வரும் ராஜாத்திய சோழ மண்டல பயிற்சி மையமான CISF மையத்தில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு பிட் இந்தியா திட்டத்தின் கீழ் CISF மற்றும் NDRF வீரர்களின் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து உள்ளூர் மக்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்களுடன் இணைந்து பள்ளி வளாகத்தில் இருந்த செடி கொடிகள், பிளாஸ்டிக் கழிவுகள், இதர குப்பைகளை அகற்றி சுற்றுச்சூழலை விழிப்புணர்வு செய்ததுடன் சமூக ஈடுபாட்டை உறுதிப்படுத்தினர்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். சுமன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தி

0: இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். 2046 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் 14 தேதி பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஆண்டுக்குள் ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளித்துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

0: மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் எம்டி மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர் அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் எம்டி செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:25:40. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
1: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: தமிழக அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தற்போது உள்ள சூழலில் வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு ஏதுவாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் அரசு நிர்ணயித்துள்ள குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகள் டிராக்டரால் இயக்கக்கூடிய சுழல் கலப்பை, 5 கொத்து கலப்பை, 9 கொத்து கலப்பை, தென்னை மட்டையினை தூளாக்கும் கருவி போன்றவற்றை டிராக்டருடன் குறைந்தது 2 மணி நேரமும் அதிகபட்சமாக 20 மணி நேரமும் முன்பணமாக செலுத்தி வாடகைக்கு பெறலாம். டிராக்டர் மூலம் 1 மணி நேரம் பணிகள் மேற்கொள்வதற்கு ₹500 என்ற குறைந்த வாடகை கட்டணம் விவசாயிகளிடம் வசூல் செய்யப்படுகிறது. வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகள் முன்பதிவு மற்றும் வாடகை தொகையினை அலுவலகங்களுக்கு செல்லாமல் தங்கள் இருப்பிடத்திலிருந்து இ வாடகை செயலி மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். இ வாடகை செயலியில் ஆன்லைன் மூலம் வாடகை முன்பணம் செலுத்தும் அனைத்து விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்படும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் வேளாண் பணி மேற்கொள்ளப்படும் நேரத்திற்கு மட்டுமே வாடகை கணக்கிடப்படுகிறது. எனவே சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. குமரி மாவட்ட விவசாயிகள் அனைவரும் வேளாண்மை பொறியியல் துறையின் இணையதளம் https://mts.aed.tn.gov.in வாடகை மூலம் நேரடியாக தங்கள் இருப்பிடத்திலிருந்தே நேரடியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் தோவாளை மற்றும் அகஸ்தீஸ்வரம் வட்ட விவசாயிகள் நாகர்கோவில் உபகோட்ட உதவி செயற்பொறியாளரை 9443450727 என்ற அலைபேசி எண்ணிலும், ஏனைய வட்ட விவசாயிகள் தக்கலை உபகோட்ட உதவி செயற்பொறியாளரை 8940711796 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். எனவே விவசாயிகள் வேளாண் பணிகளுக்கு வேளாண் இயந்திரங்களை குறைந்த வாடகையில் பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: வானொலி கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு, சடையன்குடி சி சுலோச்சனா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் உர மேலாண்மை முறைகள், திருப்பதி சாரும் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: விவசாயிகள் ஒரே பயிரை மட்டும் நம்பியிராமல் கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு போன்ற தொழில்கள் செய்யும் போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் சடையன்குடி சி சுலோச்சனா அவர்கள்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: ஆமா, இப்ப வேளாண் தொழில்கள் பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில்கள் வந்து நீங்க செய்றீங்க?
5: நான் வந்து மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, டெய்லரிங் தொழில்,
4: கால்நடைகளும் வளர்க்குறீங்க, அதே போல வந்து டெய்லர் தொழிலும் பாக்குறீங்க. இப்ப இந்த கால்நடையை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்?
5: ஒரு 9 வருஷத்தான் அனுபவம் உண்டு.
4: கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் வந்து கால்நடை வளர்ப்புல வந்து அனுபவங்கள் இருக்கு. அதே போல டெய்லரிங் தொழில பொறுத்தவரை பார்க்கும்போது
5: அது வந்து 30 வருஷம்.
4: சின்ன வயசுல இருந்தே?
5: ஆமா, சின்ன வயசுல இருந்தே.
4: எப்படி உங்களுக்கு இந்த டெய்லரிங் தொழில் வந்து கற்று இந்த தொழில செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்வம் ஏற்பட்டது?
5: அது வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே 2 மாசத்த லீவுல டெய்லரிங் கிளாஸ் போனேன். சும்மா போனதுதான். பிறகு 12th முடிச்சப்போ லீவ்ல போனேன். அடுத்தது லீவ்ல போயிட்டு அடுத்த சென்னைக்கு போனேன். எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்து அதுல நல்ல டேலண்டா டெய்லரிங் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கேயும் படிச்சுட்டு இருந்தேன், அங்கே போய் கம்பெனியில் வேலை பார்த்து பிறகு அதை அப்படியே விட்டேன். கல்யாணத்து ஒரு 2 வருஷம் கேப்பு, கல்யாணத்துக்கு பிறகு திரும்பவும் அதுதான் எனக்கு உதவிச்சு.
4: திருமணத்துக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது நீங்கள் கம்பெனியில் வந்து இந்த டெய்லரிங் வேலை வந்து பார்த்தீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கம்பெனி வேலையை விட்டுட்டு வந்து இங்கே ஊர்லேயே வந்து இந்த தொழில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இது கால்நடை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது?
5: ஆர்வம் வந்து பால் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு உள்ள வருது. பால் வாங்க போனாலும் தண்ணி மாதிரி இருக்கும். சரி, டெய்லரிங் தொழில் எப்பவும் மிஷின்லயே இருந்தாலும் முதுகலியா இருக்குமா, அப்ப ஒரு டைம் பாஸுக்கு தான் அந்த பசுவை வாங்கி வளர்த்தது. டைம் பாஸ்னா சின்ன கண்ணுக்குட்டி வாங்கி வளர்த்தேன், அனுபவம் இல்லை. பிறகு அதை வித்துட்டேன். வித்துட்டு பால் கறக்க மாடு வாங்கினேன். பால் கறக்க மாடு வாங்கி பால் கறந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து, அப்போ பிள்ளைங்களுக்கு பால் வாங்க உள்ள நிலைமையே இல்லை. ஒரு பசு மாடு வாங்கி அப்படி வளர்த்து 9 வருஷமா நல்ல வருமானத்தை ஈட்டி தருது.
4: இப்ப கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் வந்து நீங்க அந்த கால்நடைகள் வந்து வளர்க்குறீங்க. இப்ப ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இல்லாம தான் வந்து இந்த கால்நடைகளை வந்து வளர்க்க ஆரம்பிச்சீங்க. அப்ப இந்த மாதிரி தகவல்கள் ஆகட்டும், இந்த மாதிரி சந்தேகங்களை வந்து யார் மூலம் உங்களுக்கு வந்து நீங்க அந்த தெரிஞ்சிட்டீங்க?
5: எங்களை அக்கா வளர்த்துட்டு இருந்தாங்க. ஏதாவது டவுட் இருந்தா அவங்கள்ட்ட கேட்போம், இல்லைன்னா கால்நடை மருத்துவர் வருவாரு, அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டா போதும்.
4: அந்த தகவல்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப ஆரம்பத்துல கூட நீங்க சொன்னீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு கண்டுக்குட்டியை வாங்கி வளர்த்தி அதன் அனுபவம் இல்லாதனால வந்து அதை வித்துட்டீங்க. அடுத்து வந்து ஒரு பால் மாடாட்டு வாங்கினீங்க. அந்த பால் மாடு வாங்குறேன்னு பாக்கும்போது நீங்க வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து வாங்கினதா, இல்ல அந்த சந்தைகள்ல இருந்து போய் வாங்கின அனுபவம்?
5: சந்தைன்னா இந்த பசு வாங்கி மரக்கச்சோடத்துக்கு வீட்டுல விட்டுருப்பாங்க, அங்க இருந்து வாங்கினது.
4: அது 70 ரூபா கொடுத்து வாங்கினீங்க?
5: 55 ரூபா கொடுத்து. அப்ப எல்லாம் நம்ம சென்னை மாடு வாங்கினேன்னா 50க்கு மேலதான் கொடுக்கணும், 50 கீழே வாங்க முடியாது, ஒரு மாடமே வாங்க முடியாது.
4: அந்த மாதிரி வாங்கம கூட வந்து நம்ம அந்த கால்நடைகளை வந்து நம்ம பார்த்து வாங்கணும். அப்படி இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியாத அனுபவம் மூலம் வந்து நீங்க வியாபாரிகள்ட்ட இருந்து வாங்கம்மா பார்த்து வாங்கி தந்தாங்க?
5: வேற யாரும் வாங்கல, நானும் வீட்டுக்காரரும் போய் வாங்கினோம். எப்படி இன்னே தெரியாது. இந்த நல்ல இல்ல, 2-3 மாடு வாங்கி ஃபெயிலியர் ஆச்சு. பிறகு வளர்த்து வளர்த்து அனுபவத்துல தான் மாடு இப்படி இருக்கான் அப்படி இருக்குன்னு போய் பார்த்து அப்படி நல்ல மாடு எதுன்னு இப்ப பார்த்தா தெரியும்.
4: ஒரு பசுமாடு அளவுக்கு தான் வந்து நீங்க வச்சிருப்பீங்க?
5: அது வந்து தொழுது வைக்கல, சும்மா சாச்சு அது மழையில.

0: நனைஞ்சிட்டு தான் இருந்து. பிறகுதான் இந்த பசுக்கு பால் எடுத்து வருமானத்தை கொண்டுதான் நான் தொழுவம் கட்டினது.
1: ஆரம்பத்துல இருந்து அந்த பசு மாடை வந்து நீங்க வெளியே கட்டி போட்டு வளர்த்தீங்க?
0: அனுபவமே இல்ல, என்ன நான் டெய்லர் தொழில் செய்து அப்படி. பிறகு இந்த தொழுவம் இப்ப நிறுத்திட்டு கொத்தனார வளைச்சு அப்படி தொழுவம் கட்டினேன். ஒரு மாடு கட்டியதுக்கு தான் தொழுவம் சும்மா கட்டினது
1: ஃபர்ஸ்ட்.
0: பிறகு குட்டி போட்ட பிறகு கண்ணு குட்டியை விடணும் அப்படி நிறுத்திட்டு தான் திரும்ப அப்படி நீட்டாட்டு இப்போ ஒரு ஆறு மாடு நிற்கும்.
1: அதாவது நீங்க மேய்ச்சலுக்கு கட்டுறதா இல்ல கெட்டு போட்டு வளர்க்கறதா?
0: ஃபர்ஸ்ட் எல்லாம் மேய்ச்சலுக்கு தான் விடுவோம். இப்ப யாரும் விளையில கெட்ட விடல, இப்ப தொழுவத்திலே தான் நிற்கும். தொழுவத்துல விட்டு மாடை திரும்ப கழுவி வெளியில விளையில எங்க விளையில தான் கட்டியது. அடுத்தது திரும்ப தொழுவத்துலதான்.
1: இப்ப ஒரு டைம் வந்து நீங்க இந்த சின்ன பசுவை வாங்கினீங்க, இப்ப வந்து பால் கறந்துட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்த சின்ன பருவத்துக்கு

0: சின்ன பசுவை வாங்கினீங்க, இப்போ வந்து பால் கறந்துட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த சின்ன பருவத்துக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் வர ஆகும்?
1: 6 மாசம் 7 மாசம் ஆகும். 1 மாசத்திலயும் சென்னைக்கு வர்றான். இருந்தாலும் அந்த சென்னைக்கு குத்தி வச்ச பால் இருக்காது, நம்ம வருமானம் எடுக்க முடியாது. சென்னை ஊசி போடும்போ அது பால் கம்மியாகும். அதனால ஒரு நான் வந்து 7 மாசம் வரைக்கும் விட்டுருப்பேன்.
0: கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் கழிச்சுதான் அடுத்து வந்து சென்னை ஊசி போடுறீங்க. இப்ப அடுத்து சென்னை ஊசி நீங்க போட்டாலும் கூட வந்து ஒரே டைம்ல அது சென்னை பிடிக்க வாய்ப்பு இருக்குமா, இல்ல திரும்ப ஒரு 2 சென்னை ஊசிகள் போட்ட பிறகுதான் அது சென்னை பிடிக்க வாய்ப்பு இருக்கு?
1: முதல்ல எல்லாம் அனுபவம் இல்ல, மாச்சடிச்ச அந்த அந்த ஃபர்ஸ்ட் நாளே குத்தி வைப்போம். அப்பதான் இது என்ன தெரியுமா, சென்னை முட்டை வந்து அந்த மாச்சுக்கு கூட வெளியில வரான். இப்போ 2-3 வாட்டி எல்லாம் குத்தி வச்சு சேராம எல்லாம் இருக்கும். நான் வந்து இப்ப வந்து 3வது நாள் குத்தி வைப்பேன். முதல் நாள் 2வது நாள் மாச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு
0: அந்த மாசி நாளுக்கு வந்து நீங்க அந்த சென்னை ஊசி போடுவேன்.
1: அதுல சேர்ந்து கிடைச்சோம்.
0: இப்ப இந்த பசு கன்றுக்கு நீங்க அந்த பால் கொடுத்துட்டு இருப்பீங்க, அது வந்து எத்தனை மாசம் வரை நீங்க அந்த கன்று குட்டியில பால் கொடுத்துட்டு இருப்பீங்க தொடர்ச்சியாட்டு?
1: இந்த அது வந்து புல்லு வைக்கோல் இந்த தீவனை எல்லாம் சாப்பிட தொடங்கி 1-2 வாரம் 3 வாரம் எப்படியும் 2 மாசம் பால் கொடுக்க வேண்டியது இருக்கும். 1 நேரமாவது கொடுப்போம். அடுத்தது அதெல்லாம் சாப்பிட தொடங்கின பிறகு பால் கொடுக்க மாட்டோம். கொடுத்தாலும் நஷ்டம் தான், அது நம்ம கை தீட்டியில தான் நல்லதா வரும். எப்பவும் பாலுன்னே இருக்கும்போ அது தண்ணியும் குடிக்காது, வேற புல்லு வைக்கோல் ஒண்ணும் சாப்பிடாது. அதனால கொஞ்ச நாள் பால் கொடுத்துட்டு நிறுத்திடுவோம்.
0: இது வந்து பெரிய தாய் பசுக்கு வந்து நீங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சுதான் வந்து நீங்க அந்த சென்னை பிடிக்க வைக்கிறீங்க. இது ஒரு இளம் பசு கன்றுன்னு பாக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் வர ஆகும் அந்த சென்னை ஊசி போடுறதுக்கு?
1: எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாடு தின்னப்போ 2 வருஷம் வர ஆச்சு.
0: 2 வருஷம்?
1: ஆமா, 2 வருஷம். அது அப்பதான் சென்னைக்கு இதாச்சு,
0: தயாராகும்.
1: ஆமா, 1 வயசுலயே குத்தி வைப்பாங்க, மாடு அவ்வளவு இதா இருக்காது
0: அதனுடைய வளர்ச்சி பொறுத்து.
1: இப்ப ஒரு மாடு 2 வருஷம் ஆகி அந்த மாடு இப்ப குட்டி போட்டு நிக்கி 15 லிட்டர் பால் எல்லாம் கிடைச்சோம்.
0: சென்னைக்கு முன்னாடி பாக்கும்போது நீங்க ஒரு வகை உணவுகள் கொடுத்துட்டு இருப்பீங்க. இப்ப சென்னை பிடிச்ச பிறகு அந்த அறிகுறி தெரிஞ்ச பிறகு நீங்க கிட்டத்தட்ட அந்த உணவுகள் அந்த மாற்றங்கள் செய்யறீங்களா?
1: இல்ல, மாற்றம் ஒன்னும் இல்ல, அதே சாப்பாடு தான். குட்டி போட்ட பிறகுதான் அந்த எள்ளு புண்ணாக்கு அப்படி மாற்றம் அல்லாம ஒரே மாட்டு தீவனம் தான்.
0: இப்ப ஒரு சென்னை ஊசி போட்ட பிறகு சென்னை பிடிச்சிருக்குன்னு பாக்கும்போது அதன் அறிகுறி நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
1: அது 4 மாசம் ஆகும். 4 மாசம் ஆகும்போது அதுக்கு நடவடிக்கை எல்லாம் வித்தியாசப்படும். நம்ம பக்கத்துல போகும்போது அந்த வால் வந்து மடிக்கு உள்ளே போட்டுருக்கு. நம்ம தூர போனா அந்த வால் வந்து சாதாரணிக்கும், கிட்ட போகும்போது பக்கத்துல இருக்கும். பின்ன தண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு வித்தியாசம் நமக்கு நிறைய மாடு வளர்த்ததுனால நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லன்னா நமக்கு டவுட்னா என்ன, டாக்டரை விழிச்சு
0: பரிசோதனை
1: பண்ணி பார்க்கணும்.
0: அப்ப அந்த சின்ன பிடிச்சுன்னு பாக்கமா அதுக்கேற்ற
1: 4 மாசத்துல தெரியும்,
0: அதுக்கேற்ற உணவுகள் வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப இந்த நாள்ல வந்து குட்டி போடுன்னு பாக்கும்போது அது அறிகுறி தெரிய வாய்ப்பு இருக்குமா?
1: நம்ம சென்னை ஊசி போட்டதுல இருந்து ஒரு 9 மாசம் முடிஞ்சு 10 நாளைக்குள்ள போடும்.
0: இதெல்லாம் வந்து நீங்க நாட்கள் வந்து
1: குறிச்சு வச்சிருப்போம். 9 முடிய அன்னைக்கும் குட்டி போடும், 9 முடிஞ்ச 10 நாளத்தைக்குள்ள குட்டி போடும். குட்டி போடும் போது அந்த காம்புல பால் வந்து இறங்கும், 4 காம்புலயும் 1 பால் இறங்கின அன்னைக்கு குட்டிடும். இல்லைன்னா 1 மட்டும் பால் இறங்கினா அது வந்து சூலே மாட்டுக்கு அப்படி இருக்கும். 1 காம்புல பால் இறங்கி இருந்தா 4 காம்புலயும் 1 இறங்கினா நல்ல மாடு, 1 இறங்கி எண்ணெய்க்கு எல்லாம் ஒத்து இறங்கினா எண்ணெய் குட்டி போடுன்னு நமக்கு தெரியும். அப்படி
0: குட்டி போடுறன்னு பாக்கும் நீங்க கொஞ்சம் விழிப்போட இருப்பீங்க.
1: விழிப்போட இருப்போம்.
0: இப்ப அந்த குட்டிகளை எடுக்கிறன்னு பாக்கும்போது எப்படி எடுக்கிறீங்க? இப்ப வந்து அந்த தலை அந்த முன்னங்காலம் வர வாய்ப்பு இருக்கும், நீங்களாட்டி எடுக்கிறதா இல்ல கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு எடுக்கிறதா?
1: எங்களுக்கு இவங்களும் பிள்ளைங்க 2 பேரும் உண்டு, பிள்ளைங்களும் அவர் எடுப்பின சாக்கு கோணி பை ஏச்சு மூக்கெல்லாம் தொடச்சு நல்ல ஆக்டிவா இருக்கும்.
0: அடுத்து உடனே எடுத்து அந்த தாய்க்கு முன்ன நீங்க எடுத்து போட்டுருங்க.
1: அதை எடுத்து மாத்தி தூர போட்டிருந்தா அது பால் கொடுக்காது, வேற குட்டின்னு நினைச்சு அது கொடுக்காது. அதனால நம்ம தூக்கியதும் எல்லாமே அதுக்கு முன்ன வச்சுதான் செய்யணும்.
0: ஃபர்ஸ்ட் நீங்க அந்த இதெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணி தாய்க்கு முன்ன எடுத்து போட்டுருவீங்க.
1: அது நக்கி அது அதுக்கு சளி எல்லாம் அதே நக்கி தொடச்சோம்.
0: இப்ப பால் குடிக்கணும் பாக்கும்போது அதே எழும்பி குடிக்குமா இல்ல நீங்க பிடிச்சு ஃபர்ஸ்ட் விட வேண்டியது?
1: நம்ம பிடிச்சு குடுக்க வேண்டாம், அதே எழும்பி குடிச்சோம். கொஞ்சம் நேரம் விழுந்து விழுந்து எழும்பி எழும்பி அதே குடிச்சோம்.
0: நீங்க அந்த பாலை வந்து வீட்டுல குடுக்கணும் பாக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை நாள் வராகும்?
1: 7 நாள் ஆகும்.
0: 7 நாள் ஆகும்.
1: 7 நாள்.
0: ஆனா அந்த தொடர்ச்சியிட்ட அந்த பால் வந்து அந்த குட்டியில குடுக்கறீங்களா இல்ல வந்து நீங்க அந்த பாலை கறந்து நீங்க வந்து ஏதாவது பதார்த்தங்கள் அந்த மாதிரி செய்யறதானா?
1: அதெல்லாம் செய்த வேஸ்ட் என்ன, வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்க, இல்லாதவங்க சாப்பிடுவாங்க. நம்ம இது காய்ச்சி கொடுத்த பிள்ளைங்க ஒன்றும் சாப்பிடாது. அதனால அதை குட்டிக்கே கொடுத்துட்டு 4-5வது நாளெல்லாம்

0: நாங்க கறந்துடுவோம். குடிக்கும் தோறும் அந்த குட்டிக்கு நல்லது தான்,
1: நோய் எதிர்ப்பு
0: சக்தி அதிகமா இருக்கு. பின் அதுக்கு மோஷன் போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ரெண்டு நாளையில சரியாயிரும். நம்ம தாய் பசுவுக்கு அதுக்குள்ள மெடிசின் அதெல்லாம் கொடுக்கும் போது ஜீரண சக்தி ஏறும், சரியாகும்.
1: இப்போ குட்டி போட்ட பிறகு இந்த தாய் பசுனுடைய அந்த நஞ்சு கொடியின் பக்கம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கூர் கழிஞ்சு அது கீழே அவ்வளோ வாய்ப்பு இருக்கும்?
0: 8 மணிக்கூறுக்குள்ள விழணும், 10 மணிக்கூறு வரைக்கும் பார்க்கலாம்.
1: 10 மணிக்கு,
0: ஆமாம், 10 மணிக்கூறுக்கு மேலே ஆனாதான் டாக்டரை கூப்பிட்டு அவங்க எடுப்பாங்க. எங்களுக்கு 10 மணி வரைக்கும் ஆயிருக்கு, நாங்கள் டாக்டரை கூப்பிடலை இது வரைக்கும்.
1: அதுக்கு முன்னே வந்து நஞ்சு கொடிகள் வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்கும்.
0: அதுக்கு குட்டி போட்டதும் மிருங்கையில நிறைய கொடுக்கணும், கொடுத்தா சீக்கிரம் 1-4 மணிக்கூறுக்குள்ளேயே கொடி விழ வாய்ப்பு இருக்கு, நாங்க அதுதான் கொடுப்போம்.
1: குடி வந்து கிட்டத்தட்ட 4 மணிக்கூறுக்குள்ள விழ வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 7 நாளுக்கு பிறகு வந்து அந்த பால் வந்து வீடுகளுக்கு கொடுக்குறீங்க. இது போக வேற கால்நடைகள் இருக்கா?
0: ஆடு கோழி அதெல்லாம் இருக்கு.
1: ஆடு வச்சிருக்கீங்க, கோழியும் வச்சிருக்கீங்க?
0: ஆடு 5 ஆடு இருக்கு, பின்ன கோழியும் 30 கோழி இருக்கு.
1: அது வந்து நீங்க மேய்ச்சல் விடுறதா இல்ல வந்து நீங்க கட்டுப்பட்டு வளர்க்கறதா?
0: அத மேய கொண்டு கட்டிடுவேன்.
1: அது மேய்ச்சல் கட்டி போட்டுட்டு நீங்க வரதா இல்ல நீங்க கூட நின்னு பராமரிக்கிறதா?
0: இல்ல இல்ல, அத கட்டி போட்டுட்டு வருவோம், குட்டி எல்லாம் மேய்ஞ்சிட்டு நிக்கும்.
1: இப்ப ஆடப்புறத்துல பாக்கும் போது இப்ப ஒரு சின்ன பிடிக்க பருவம் பாக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் ஆகும்?
0: 5 மாசம் ஆகும், 5 மாசத்துக்குள்ளே குட்டி போடும்.
1: சின்ன பிடிச்ச பிறகு?
0: பிடிச்ச பிறகு. ஏன்னா ஆட்டில் கொஞ்சம் அனுபவ குறவு, இப்போதான் கொஞ்சம் இடையில தான் வாங்கி.
1: சின்ன பிடிச்ச பிறகு அதனுடைய அறிகுறி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ பசுமாட்டுன்னு பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறியை சொன்னீங்க.
0: தண்ணி குடிச்சாது, பின்ன 1-2 மாசம் ஆனதும் மடி போடும் கொஞ்சம். அந்த நம்ம அந்த மடி எப்படி பிடிச்சி பார்த்தா கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும், அப்போ சின்ன பிடிச்சிருக்கு தெரியும்.
1: கிட்டத்தட்ட குட்டி போட வந்து ஒரு 5 மாசம் ஆகுது. அதெல்லாமே ஃபுல்லாக வந்து நீங்கள் மேய்ச்சல் விட்டு தான் வளர்க்குறீங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து எத்தனை குட்டிகள் போட்ட அனுபவங்கள் இருக்கு?
0: 3 குட்டி போட்ட
1: அனுபவங்கள் இருக்கு. அப்போ அந்த 3 குட்டி போடும்போது வந்து அந்த பால் கொடுக்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்கு இல்லையா?
0: ஆமாம், அது பால் கொடுக்க ரொம்ப கஷ்டம்தான். அதை பிடிச்சி ஒன்றுக்கு கொடுத்து அது திரும்ப அந்த 1 குட்டி அதை சவுட்டி தள்ளிடுறேன், 2க்கு தான் கொடுக்கும். அதை பிடிச்சி வச்சுட்டு 2 பேர் வேணும், பிடிச்சி ஒன்றை மாற்றி குடிக்கிறது.
1: அப்போ அந்த 3 குட்டியை வந்து நீங்கள் பராமரிச்சு எடுத்துட்டீங்க?
0: எடுத்தேன்.
1: அந்த குட்டிகளுக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி உணவுகள் கொடுக்குறீங்க ஆரம்ப ஸ்டேஜில்?
0: பால் குடிச்சிட்டு அப்படி அப்படி தாயாட்டு கொடுக்கும்போது அதை கடிச்சு 15 நாளத்தையுள்ள எல்லாம் சாப்பிட தொடங்கிறோம், இலையெல்லாம் சாப்பிடும்.
1: இப்போ பசுமாடுகளுக்கு வந்து நீங்கள் அந்த புல்லை வந்து கொடுக்குறீங்க. இப்போ இந்த ஆடுகளுக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி இலை தழைகளை வந்து போடுறீங்க?
0: வாழை வந்து புல்லு, மாட்டுக்கு பறிச்சு போடிய புல்லாம் ஆடுத்துனா நம்ம பறிச்சு கொண்டு போய் அந்த பேசின்ல போட்டா போதும், அது எடுத்து நிறைய பேர் கட்டி கொடுத்தா தான் சாப்பிடும். இது மாதிரி பசுவுக்கு போடியது மாதிரி அங்கே போட்டா போதும்.
1: ஏன்னா நிறைய விவசாயிகள் நான் பார்த்துருக்கேன் வந்து ஆடுக்கு வந்து அந்த கேரளை வந்து கெட்டி போட்டிருப்பாங்க.
0: என்னடிட்டு இது இதுவாக குதினிச்சு பேசின்ல போட்டா போதும் எல்லாம் சாப்பிடும்.
1: நீங்க எப்படி பசுமாடு கொடுக்குறீங்களோ அதே போல வந்து ஆடுகளுக்கும் கொடுக்குறீங்க?
0: பசுவுக்கு போடிய புல்லு தான் அதுக்கும் போடியது. அதுக்கு ஆட்டுக்கு தண்ணியை பறிச்சு அப்படி போட மாட்டேன், அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்காது.
1: இப்ப மேய்ச்சலு கிட்டமா பாக்கும்போது நீங்க அந்த குட்டிகளை வந்து கூட்டிட்டு போவீங்க, அது அந்த குட்டிகளை நீங்க கட்டி போடுவீங்களா இல்ல அதை ஃப்ரீயா விட்டுருப்பீங்களா?
0: இல்ல, அது அவுத்து விடியதான்.
1: அப்ப அந்த மாதிரி அவுத்து விடமோ வந்து அது பக்கத்து தோட்டங்களை போக வாய்ப்பு இருக்கு.
0: குளத்தங்கரைக்கு அந்த குளத்தங்கரையில கட்டும்போ காட்டு புல்லு எல்லாம் பறிச்சு அதை சாப்பிடும்.
1: அது இது அந்த நாய்கள் தொல்லு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு
0: அதெல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு ஆடு எல்லாம் பட்டி கடிச்சிருந்து அப்பப்ப போய் பாப்பேன். காலையில போய் கட்டினா மத்தியானம் ஆவுத்துட்டு அருவேன், மத்தியானம் கட்டினா சாயங்காலம் ஆவுத்துட்டு அருவேன்.
1: அப்பவே கண்காணிக்கிறீங்க? ஆமா. இது போக நீங்க கோழிகள் கூட வச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 30 கோழிகள் வச்சிருக்கீங்க. அது வந்து நாட்டின கோழிகளா இல்ல கலப்பின கோழிகளா?
0: நாட்டு கோழி நீக்கி கலப்பு கோழி நீக்கி. அது வந்து கோழி வாங்கினதுதான்,
1: குஞ்சு ஆட்டு வாங்கினதா?
0: 250 ரூபா சைஸ்ல வாங்கினது.
1: கொஞ்சம் பெரிய கோழி,
0: கொஞ்சம் பெரிய கோழி, 150 ரூபா சைஸ்.
1: கோழி
0: வேணும்னு பேச்சுவாக்கில வரும்போது சரி வாங்கினா கொள்ளான்னு அப்படி வாங்கின. நான் வந்து நாட்டு கோழி தான், முட்டை அடை வச்சுதான் எடுப்பேன், நான் கோழி வாங்கினதே கிடையாது.
1: இப்ப அந்த முட்டைக்காக தேர்ந்தெடுக்கணும்னு பாக்கும்போது எப்படி தரமான முட்டைகளை எப்படி தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
0: தரமானது நம்ம ஒரு 10 கோழி போடுதுன்னா இந்த 10 கோழியும் இன்னைக்கு போட்டுனா நாளைக்கு இடம் வச்சனேன்னா இன்னைக்கு உள்ள முட்டை எடுத்து வச்ச வேண்டியதே.
1: எத்தனை முட்டைகள் வர வச்சிருக்கீங்க?
0: நான் 15 முட்டை வைப்பேன்.
1: இப்ப 15 முட்டை வைக்குமா அந்த 15 பொறிப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்குமா?
0: 13-14 சில டைம்ல 9 கிட்டம், 10 கிட்டம், 15 பொறிச்சிருக்கு.
1: இப்ப அந்த அடை வைக்கிறதுன்னு பாக்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா கூடுகள் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க?
0: இல்ல இல்ல,
1: ஒரே கோழி கூட்டுக்குள்ளதான்.
0: கோழி கூட்டுல என்ன எல்லா கோழியும் போய் அதுல போய் முட்டை இடம், அதனால வீட்டு

0: வீட்டுக்கு பேக்கில் கிச்சன் பகுதியில்
1: தனியாக வச்சுருக்கு,
0: தனியாக வச்சு அதுக்குள்ளே கோழையாட வச்சு. அது
1: இப்போ பொறிப்புத்திறன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை நாள் வரை ஆகும்?
0: இப்போ எல்லாம் 20 நாளில் பொறிச்சிட்டேன். 20 நாள், 21, 22 நாள் அதுக்கு. ஆனால் 21 நாள்ல எல்லாம் பொறிச்சிட்டேன்.
1: இப்போ அந்த குஞ்சு பொறிச்ச பிறகு அதுக்கப்புறம் வெளியில் திறந்து விடுறேன்னு பார்க்கும்போது நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் திறந்து விடுறீங்க?
0: நான் வந்து மறுநாளைக்கே திறந்துடுவேன். அது தாய் கோழியை பொறுத்து. சில கோழி எல்லாம் நல்லா பராமரிக்கும் குஞ்சுகளை.
1: குஞ்சுகளை பராமரிக்கும்.
0: அதனால நான் மறுநாளும் திறந்துடுவேன், ஒரு நாளை விட்டுட்டு மூணாவது நாளும் அப்படி திறந்துடுவேன்.
1: இப்போ வந்து வெளியில நீங்க திறந்து விடம்போ அதுல ஏதாவது புழுக்கள் எடுத்து விழுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
0: வாய்ப்பு இருக்கு. அது அரிசிய பொடிச்சு போடுவேன், இல்லைன்னா தாய் கோழி கொத்தி போட்டு கொடுக்கும்.
1: இது கரையான் அந்த மாதிரி ரெடி பண்றீங்களா?
0: அது செதல் வேஸ்ட் பொருள் எல்லாம் கிடக்கும், அதை எடுத்து தட்டி தட்டி நீக்கி போட்டு கொடுத்து அது வைக்கிண்டி சாப்பிடும். செதல் எங்கே இருக்குன்னு பார்த்து அதுலேயே கொண்டு விட்டு நல்லா சாப்பிடும்.
1: இப்போ இந்த கால்நடைகள்னு பார்க்கும்போது இந்த பாலெல்லாம் வந்து நீங்கள் எப்படி விற்பனை பண்ணுறீங்க?
0: பால் ஏற்கனவே நாங்கள் சொசைட்டி தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் சொந்தமாக டீ கடை போட்டிருக்கு.
1: ஓ, டீ கடையும் போட்டிருக்கீங்க. அப்போ உங்கள் கடையில் வந்தால் பசும்பால்?
0: பசும்பால் டீ கடை போட்டிருக்கு. பசும்பால் எல்லாம் எங்க வீட்டில் உள்ளது. பின்ன தயிர் மோர் எல்லாமே
1: அதெல்லாமே நீங்க தான் ரெடி பண்றது?
0: ஆமா. அதனால எங்களுக்கு எல்லாமே மொத்தமா வருமானம் அந்த கடையிலேயே கிடைச்சோம். பால் வந்து வேற கொடுத்து நமக்கு சில டைம்ல சொசைட்டில பால் எடுக்க மாட்டேன்னு அப்படி இப்படி அந்த கவலை இல்லை. எப்ப ஆனாலும் கறந்து கொண்டு போய் கடையில கொடுக்கல.
1: ஏன்னா பால் வாங்கணும்பா வெளியில இருந்து வாங்கி தான் டீ போட வேண்டியிருக்கு. இது உங்கள்ட்ட சொந்த பசு மாடு இருக்கனால வந்து அதுல இருந்து பாலை கறந்து நீங்க அதுல இருந்து அந்த டீ போட்டு அதுலயே ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
0: பால் கறந்து சொசைட்டி கொடுத்து அவங்க தான் லாபம் கொண்டு போவேன். இது எங்களுக்கு எல்லாமே கடையிலே கிடைச்சோம்.
1: இப்ப ஆடுகளை பொறுத்தவரை பார்க்க அந்த பால் வந்து நீங்க வீட்டு பயன்படுத்துறீங்களா குட்டிகளுக்கு மட்டும்தானா?
0: இல்ல, குட்டிகளுக்கு. குட்டியை குடிச்சட்டுன்னு தான். எங்களுக்கு வேற பால் இருக்குல்ல, அதனால ஆட்டு பால் கறக்கல்ல.
1: இது போக நீங்க வந்து டெய்லரிங் தொழில் கூட பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப இந்த கால்நடைகள் வச்சிருக்கீங்க, அது போல வந்து டீ கடை கூட வச்சிருக்கீங்க. இப்ப இதெல்லாம் பராமரிக்கணும்னு பாக்கும்போது எப்படி, நீங்க தனிப்பட்ட முறையில பராமரிக்க இல்ல குடும்பம் மட்டும் சேர்ந்து பராமரிக்க?
0: குடும்பமாயிட்டு பிள்ளைங்க கடைக்கு போவோம். ரெண்டு பேரும் மாறி காலையில தண்ணி கோரி குடிக்கிறதுக்கும் வீட்டுக்காரருக்கு மாறி இருக்கிறதுக்கும் அப்படி இப்படி ஐயமாரி போகணும். பால் கறந்து கொண்டு குடிக்கிறது என்ன வேலை?
1: குளிப்பாட்டுறதெல்லாம்
0: என்ன வேலை தான்.
1: அதெல்லாம் வந்து வீட்டிலேயே விட்டு குளிப்பாட்டுறது?
0: தொளத்திலேயே விட்டு கழுவிடுதேன்.
1: தொளத்திலேயே விட்டு நீங்க பராமரிக்கிறது. என்ன அளவுல வருமானம் இருக்கு?
0: வருமானம் கோழியினை பார்க்கும்போது ஒரு டெய்லி சராசரி 15 முட்டை கிடைச்சா 150 ரூபாய் கிடைச்சோம். அதையும் கொண்டு கடையில வைக்கலாம். நமக்கு அந்த வெளியில கடையில கொடுத்தா அவங்க 2 ரூபாய் லாபம் எடுத்துட்டு போனா திரும்ப அந்த 2 ரூபாய் நமக்கு தான் லாபம் வரும்.
1: நீங்களே கடை வச்சிருக்கனால அதுலயே விற்பனை செய்யலாம்.
0: பின்ன ஆடுன்னு பார்த்தா ஆட்டுக்குட்டி ஒரு சினைக்கு 3 குட்டி போட்டா அந்த 3 குட்டிலையும் எப்படியும் ஒரு 2 ஆட்டுக்கு லாபம் இருக்கும். அதில் இருந்து விட்டா நமக்கு ஒரு ஆத்திரத்துக்கு யூஸ் ஆகும். பசுமாடை பார்த்தாலும் கண்ணுக்குட்டி காளைக்கண்ணு விற்கலாம். ஒரு 2-3 மாசத்திலே காளைக்கண்ணெல்லாம் விற்கணும், இல்லைன்னா அதுக்கு மேலே விற்றா நமக்கு நஷ்டம் தான். சாப்பாடு செலவு நல்லா சாப்பிடும். பின் அந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு குடிக்க அளவுக்கு விலை போகாது. பசுமாடுன்னா விலை போகும். அடுத்த பாலுன்னாலும் நமக்கு லாபம் தான். 5 பசு வச்சிருந்தா 1 பசுக்கு பாலுக்குள்ள ரூபாய் தான் அதை 5 பசுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும். மீதி 4 பசுக்குள்ள லாபமும் வருமானமும் நமக்கு லாபம் தான். அதனால எனக்கு பசு வளர்க்கியது ரொம்ப பிடிச்சு.
1: ஒரு அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு,
0: அதிக லாபம் கிடைச்சு. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க லாபம் இல்ல லாபம் இல்லன்னு. என்ன வளர்த்து பார்த்த பிறகு தெரியுது.
1: இப்ப என்னன்னா வெளியில இருந்து நம்ம அந்த பாலை வந்து வாங்காம நம்மகிட்ட அந்த கால்நடைகளை வச்சு அதுல இருந்து அந்த பால் எடுக்கமோ சுத்தமான பால் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு.
0: பிள்ளைகளை எனக்கு அது ஃபர்ஸ்டே வளர்க்கணும்னு ஆர்வம் வந்ததே பிள்ளைங்களை. வேற உணவு ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியாது. இந்த பாலையாவது கொடுத்து வளர்த்து வேணும்னு தான் நான் பசு வளர்த்ததே. இப்ப அது வந்து நல்ல உதவியா இருக்குது.
1: இப்ப வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையை உயர்த்தணும்னு பாக்கும்போது இந்த கால்நடைகள்,
0: கால்நடை பசு மாட்டினதான் பைசா கண்டது.
1: நல்ல ஒரு
0: லாபகரமான தொழில். நம்ம வெளியில வேலைக்கு போறதை விட இது ரொம்ப பெஸ்டான வேலை.
1: ஏன்னா ஒரு குடும்பமாட்டு நீங்க அதை சேர்ந்து பராமரிக்கணும்னு பாக்கும்போது அது ஒரு லாபகரமான தொழில் சொல்லலாம்.
0: ஆமா.
1: அப்ப இவ்வளவு நேரம் பாக்கும்போது அதிக லாபம் தரும் கால்நடை வளர்ப்பு பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் சடையன்குடி சி சுலோச்சனா அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். அமுத சுரபி.

0: தொடர்ந்து மண்புழு உரத்தின் மகத்துவம் உரையாடல் கேட்கலாம்.
1: இந்த தம்பி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்? பின்னாடி நின்னுட்டு இருக்கான், தொட்டிலிருந்து மண் எடுத்து பேக்கெட் போட்டுட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏ தம்பி, என்னப்பா இங்க செய்துட்டு இருக்க? மண் எடுத்து பேக்கெட் பண்ணிட்டு இருக்க, மண்ணு கூட விற்பனை பண்ண போறியா?
2: ஓ, இது நம்ம அக்காவா? நம்ம தோட்டத்துக்கு வந்து பாத்துருக்கீங்க, வாங்கக்கா வாங்க. இது மண் எடுத்து பண்ணல, நான் ஒரு பிடி கையளவு நான் உங்க கையில தாரேன், பிடிங்க.
1: ஏ தம்பி, இது கரு கருன்னு நல்ல சாஃப்டா திரி திரியா இருக்கு, இது என்ன மண்ணுப்பா இது?
2: யோசிச்சு பாருங்க, இது என்னதுன்னு
1: பார்த்தா தொட்டியிலையும் அங்க மண் வச்சிருக்கா, அங்க மண்புழு எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏ தம்பி, ஒருவேளை மண்புழு உரம் தயாரிக்கிறியாப்பா?
2: எக்கா, இது மண்புழு உரம் தான், இதை வந்து தயார் பண்ணி நான் வந்து இன்னைக்கு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கேன்.
1: பரவாயில்லையே தம்பி, வந்து விவசாயம் பாத்துக்கிட்டு மீதி உள்ள நேரத்தை கூட வேஸ்ட் ஆக்காம இந்த மண்புழு உரம் தயாரிச்சு அதை விற்பனைக்கு அனுப்புறியாப்பா?
2: ஆமாக்கா, இப்ப இந்த மண்புழு உரத்துல வந்து எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு தெரியுமா?
1: ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான் தம்பி. சரி, இதுக்கான பயிற்சிகள் ஏதாவது எடுத்தியா? நீ எங்க பயிற்சி எடுத்துக்கிட்ட? எப்படி இதை பண்ண ஆரம்பிச்ச, அத பத்தி சொல்லுப்பா.
2: ஏக்கா, இதுக்கு நான் பயிற்சி எடுத்திருக்கேன். பயிற்சி எடுத்தாதான் வந்து நம்ம தொழில் செய்ய முடியும். என்ன தெரியுமா, மானிய திட்டம் வந்து பெறணும்னு பார்க்கும்போது நம்ம பயிற்சி எடுத்தாதான் வந்து பல்வேறு மானிய திட்டங்களை வந்து நம்ம பெற முடியும். அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 10 தொட்டிகள் அமைச்சு இந்த மண்புழு உரத்தை தயார் பண்ணி அதை நான் பாக்கெட்ல அடைச்சு ஒவ்வொரு பகுதிக்கும், அதாவது விவசாயிகளுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு தேவையோ அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான அளவு வந்து கொண்டு கொடுக்கறேன்.
1: தம்பி, நீ செய்யறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்ப்பா. மண்புழு உரம் தயாரிச்சு அதை வந்து விற்பனைக்கு அனுப்புற அப்படின்னு நீ சொல்ற, உண்மையிலே இது வந்து சாதாரணமா ஒரு விவசாயி ஆகட்டும் அல்லைன்னா ஒரு இளைஞர்கள் ஆகட்டும் அவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு சுய வேலை வாய்ப்புக்கான ஒரு அருமையான விஷயமா இருக்கப்பா இது.
2: கண்டிப்பா, ஒரு காலத்துலன்னு பார்க்கும்போது அந்த நிலங்கள்ல வந்து மண்புழு வந்து இருந்து, அந்த மண்புழு இருந்துன்னு பார்க்கும்போது அந்த நிலங்கள் வந்து நல்ல செழிப்பாகவும் இருந்து, அதே போல அந்த நிலத்துல வந்து நம்ம எந்த பயிர் போட்டாலும் அதிக அளவுல விளைச்சலை கொடுத்துட்டு இருந்து, அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரசாயன உரங்களை போட்டாங்க. அந்த ரசாயன உரம் அதிக அளவுல போட்டு போட்டு அந்த நிலத்துல இருக்கிற அந்த மண்புழுவை வந்து இல்லாமக்கிட்டாங்க. அதனால அந்த நிலங்கள்ல வந்து திரும்பவும் அந்த மண்புழு உரத்தை வந்து நம்ம போட்டா அந்த நிலங்கள்லயும் அந்த செழிப்பாகவும் இருக்கும், அதே போல நிலத்துல வளர்ற அந்த பயிர்னு பார்க்கும்போது அதுல வந்து நல்ல விளைச்சலும் கிடைக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்தான உணவுகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.
1: ஆமா தம்பி, மண்புழுல இருந்தே ஒவ்வொரு உயிர்கள், நத்தை, நண்டு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இயற்கையாவே நம்மளுடைய மண்ணுல நிறைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் அதனுடைய கழிவுகள் இதெல்லாம் நம்மளுக்கு உரமாகும். நம்மளுக்கு மண்ணுல இருக்கக்கூடிய சில நச்சு கொல்லிகளையும் அந்த நண்டு நத்தை இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய மண்ணை எப்பவுமே இயற்கை வளத்தோட வச்சிருக்கும், அதுல மண்புழுவும் நிறைஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல நீ சொன்னது மாதிரி எந்த விதமான உயிரினங்களையும் பார்க்க முடியல. அதனால்தான் நாமளே தொட்டிகள்ல இந்த மண்புழு உரங்களை நாமளே தயாரிச்சு நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய வயல்கள் ஆகட்டும், தோட்டம், அது மட்டும் இல்லாம வாழை இந்த மாதிரி காய்கறி போடக்கூடிய இந்த தோட்டங்கள்ல எல்லாத்துலயுமே இந்த மண்புழு உரம் போட்டு அந்த மண்ணினுடைய வளத்தை கூட்டுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியாப்பா?
2: கண்டிப்பா. ஏன் தெரியுமா, இந்த மண்ல வந்து இருக்கத்தன்மை இருக்கும், அந்த பொடித்தன்மை ஆகன்னு பார்க்கும்போது அந்த மண்புழு இருந்தாதான் வந்து அந்த பொடித்தன்மைக்கு ஆக முடியும். அப்ப அந்த மாதிரி மண்புழு இருந்து அந்த பொடித்தன்மை ஆனப்பறன்னு பார்க்கும்போது எந்த தாவரம் நட்டாலும் அந்த தாவரத்தினுடைய வேர்கள் வந்து எங்கும் போய் வளர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து அதுல வந்து நிறைய சத்துக்கள் கூட இருக்கு, கரிம சத்துக்கள் இருக்கு, அதே போல வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசி இந்த மாதிரி சத்துக்கள் வந்து அந்த மண்புழு உரத்துல கூட இருக்கு.
1: ஆமா தம்பி, மண்புழு உரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு இயற்கை வளத்தை மேம்படுத்தக்கூடிய, மண்ணின் தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்குப்பா. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் இன்னைக்கு வந்து வீட்டுல இடம் இல்லாம இருந்தா கூட அவங்க மாடி தோட்டம் இந்த மாதிரி போடும்போது நிறைய பேர் இந்த மண்புழு உரங்களை தான் அதிகமா என்ன செய்யறாங்கன்னா போட்டு அவங்க வந்து அந்த தோட்டத்தை அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கும் போது அவங்களுக்கும் வீட்டுக்கு தேவையான அந்த காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி அவங்களே தன்னால விளைவிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இயற்கை முறையில நம்ம எந்த விதமான வேதி உரங்களும் போடாம மண்ணை வந்து வளப்படுத்த முடியும்னு சொல்ற, அப்படிதானப்பா?
2: கண்டிப்பா சொல்லலாம். ஏன் தெரியுமா, இப்ப வந்து ரசாயன உரங்கள் போட்டு இப்ப அந்த நிலத்தில உள்ள அந்த நிலத்தடி நீரை வந்து நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கோம். அதே இது இந்த மண்புழு உரங்களை வந்து நம்ம நிலங்கள்ல போடும்போது அந்த நிலங்கள்ல உள்ள அந்த நீர் வந்து மாசுபடாம சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக ஒரு நல்ல ஒரு இயற்கை வளங்களை வந்து நம்ம கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம வந்து அந்த மண்புழு உரம் வந்து நம்ம கொடுக்கறனாலன்னு பார்க்கும்போது அந்த தாவரங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், அதே போல அதுல கிடைக்கிற அந்த காய்கறிகள் ஆகட்டும் பழங்கள் ஆகட்டும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல சத்து நிறைந்ததா இருக்கும் கூட நம்ம சொல்லலாம்.
1: ஆமா தம்பி, நீ சொல்றத பார்க்கும்போது உண்மையிலே இந்த மண்புழு உரம் வந்து எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாம விவசாயிகள் வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு மண்ணாட்டு நம்மளுடைய மண்ணை வந்து மாத்தணும்னா கண்டிப்பா அவங்களுடைய வயல்கள்ல, தோட்டங்கள்ல, தோப்புகள்ல அவங்க வந்து மண்புழு உரத்தை போடணும் அப்படின்னு சொல்ற, அப்படிதானப்பா?
2: ஆமாக்கா.

0: சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இனி வாழையில் உர மேலாண்மை முறைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
3: வணக்கம். வாழைப்பயிர் ஒரு முக்கியமான பயிர், அது ஒரு வருட பயிர். இந்த வாழைப்பயிரில் வந்து மண் வளம் வந்து மிகவும் முக்கியம். முதலாவதாக மண் பரிசோதனை அடிப்படையில் இந்த வாழைக்கு வந்து என்னென்ன உரங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிந்து மண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அதை அறிந்து அந்த நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது தொடர்ச்சியாக நல்ல மகசூல் எடுக்க முடியும். குறிப்பாக வாழையை நட்ட பின்னர் வந்து அந்த நிலத்தை அப்படி நம்ம போட்டுறோம். சில பேர் ஊடு பயிர் போடுறாங்க, அப்படி ஊடு பயிர் போடலாம். இல்லாத ஒரு சூழ்நிலையில தக்கப்பூண்டை வந்து நம்ம விதைச்சிடலாம். அந்த வாழையை நட்ட பின்பு நம்ம தக்கப்பூண்டு விதைக்கும் போது சீராக அந்த தோட்டம் முழுவதும் அந்த தக்கை பூண்டு வளர்ந்து அதுக்கு நம்ம எந்த செலவும் இல்லை, அது பாட்டு வளரும். அது மட்டுமல்ல 45வது நாள் வந்து பூ வருகிற பருவத்தில் நம்ம வந்து கொத்தி நம்ம அந்த வாழைக்கு வைக்கும் போது நல்ல ஒரு உரம், அது பொதுவாக நம்ம சாணி வைக்கிறோம், அது வெளியிடத்துல நம்ம கொண்டு வரணும். அந்த சாணியில வந்து வாங்கி கொண்டு வைக்கிறதுக்கு எல்லாம் பார்க்கும்போது நிறைய செலவாகிறது. ஆனா தக்கை பூண்டு அப்படி இல்லை, அந்த நிலத்திலே வந்து எல்லாவித சத்துக்களையும் இந்த தக்கை பூண்டு வந்து இந்த பயிர்ல நிலைநிறுத்தும். நம்ம இந்த வாழைக்கு வைக்கும் போது அது வந்து சீராக அந்த வாழைக்கு கிடைப்பதற்கு அது ஒரு அடிப்படையாக அமைகிறது. அது மட்டுமல்ல இந்த சத்துக்கள் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, இந்த தக்கை பூண்டில் இருக்கிற ஒரு அல்கலாய்டு வந்து பூச்சி நோய்கள் வந்து தாக்காதவாறு இந்த வாழையை வந்து பாதுகாக்கும். குறிப்பாக பூச்சிகள் இந்த தக்கை பூண்டில் இருக்கிற வாசனைக்கு வராது. எப்படி இந்த வேப்பம் புண்ணாக்கு வாசனைக்கு வராதோ அதே மாதிரி இந்த தக்கை பூண்டு வாசனைக்கு வராது. மண் வளம் அதிகரிக்கிறது. நம்ம வேப்பம் புண்ணாக்கும் பயிர்களுக்கு போடலாம், வாழைக்கு போடலாம். அதுவும் போடும்போது இன்னொரு பாதுகாப்பு இந்த வாழைக்கு உண்டாகிறது. குறிப்பாக வாழையில வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடு தான் இருக்கும். நம்ம இந்த தக்கை பூண்டு இது கூட நுண்ணீர் உரங்களும் நம்ம போடும்போது நுண்ணூட்ட சத்து குறைபாடு வராதபடி நம்ம பாதுகாக்கலாம். எனவே சீராக இந்த வாழை வளர்வதற்கு இது அடிப்படை. நன்றாக மகசூல் எடுப்பதற்கு நல்ல ஒரு மண் வளத்திற்கு நான் சொன்ன இந்த தொழில்நுட்பம் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கும்.
1: சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
2: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
1: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலை வாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்.

0: கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சம்ருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18 இதற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

பட்டாம்பூச்சிகள் பண்பலையில் படபடக்கும் நேரம் இது. சின்ன குழந்தைகளே, உங்களுடைய திறமைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். 2602400 மற்றும் ஒரு தொலைபேசி

9072 இது கூடவே இணைப்பு எண்ணாக 04652 என்ற எண்ணையும் சேர்த்துக்கோங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்காக ஒரு அலைபேசி எண் 8903257039. வணக்கம், யார் பேசுறீங்க? எங்கிருந்து எங்கிருந்து பேசுறீங்கம்மா? கட்டிமாங்கோடுல இருந்து பேசுறீங்க. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில? ரைம்ஸ் சொல்லுங்க கேப்போம். அவ்வளவுதானா? சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரைம்ஸ் வாழ்த்துக்கள்.

வணக்கம், யார் பேசுறீங்க? எங்கிருந்து? உங்க வீட்டு ரேடியோ வால்யூமா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க பேசுறது தெளிவா கேட்கும்.

சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நிகழ்ச்சியில் பேசணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட வீட்டில் உள்ள ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணாமல் வந்து பேசுறதுக்கு நினைக்கிறாங்க. அப்படி பேசும்போது கண்டிப்பாக அந்த எக்கோ வால்யூம் அடிச்சுட்டே இருக்கும், நீங்கள் பேசுறது தெளிவாக கேட்காது. நீங்கள் பேசுறது எல்லாருமே ரொம்ப தெளிவாக அழகாக கேட்கணும்னா தயவு செஞ்சு வானொலி ஒலி அளவை கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து? வணக்கம், யார் பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம். யாரோ வணக்கம் சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறீங்க, ஆனா வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் அது? சரி, அடுத்த பட்டாம்பூச்சிக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க இங்கிருந்து? கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். ஹலோ, வணக்கம்,

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

நேர்களை, நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். உங்க வீட்டு செல்ல குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. 260-240 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 290-7222 இந்த எண் கூடவே 04652 என்ற எண்ணையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக டயல் பண்ணுறதுக்காக ஒரு அலைபேசி எண்ணும் இருக்குது, 8903257309.

செல்ல குழந்தைகள்லாம் வந்து நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் படித்தது எப்படி ஞாபகத்திலேயே வச்சுக்க முடியும்? நிறைய பேருக்கு வந்து படித்தது உடனே உடனே மறந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. எத்தனை வாட்டி படித்தாலும் அது வந்து ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு நிறைய பிள்ளைங்கள்லாம் வந்து வருத்தப்படுறீங்க அப்படி தானே? ஆனால் அது ரொம்ப சின்ன விஷயந்தான். நீங்கள் படிக்கிறத, அதாவது மனப்பாடம் பண்ணுறது வேறு, அதை புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறது வேறு. ஒரு விஷயத்தை புரிஞ்சு படிக்கணும். ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுக்குற கல்வி வந்து எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயங்கள் வந்து டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது மட்டும் இல்லை, படித்த உடனே அப்படி என்றைக்கு படிச்சுட்டோம்ல, இனி நாளைக்கு இந்த பேஜையே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது, அடுத்தது படிச்சுக்கலாம், அடுத்தது படிச்சுக்கலான்னா அதுக்கு பேர் வந்து, அதாவது அந்த படிப்பு வந்து உள்வாங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்காங்களா, அதை அப்படி விட்டுறக்கூடாது. மறுபடியும் நாளைக்கும் ஒரு தடவை எடுத்து பார்க்கணும், அதுக்கு அடுத்த நாளும் ஒரு தடவை.

எடுத்து பார்க்கணும், கூட ரெண்டு தடவை எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம எழுதுறதுக்கு கண்டிப்பாக அது நமக்கு உதவும். அப்போ நம்ம படிக்கிறத திரும்ப திரும்ப ஒரு தடவை நம்ம எடுத்து பார்க்கும்போதும் படிக்கும்போதும் அதை எழுதி படிக்கும்போதும் நமக்கு இன்னும் அந்த பாடங்கள் ஞாபகத்தில் இருக்கும், மறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. போங்க.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

இருக்கிறதுக்காக இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்லலாமா? அதாவது அதிகாலையிலேயே நீங்கள் எழுந்து பழகிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ஒரு 5 தடவை படிக்கிற விஷயத்த ஒரு 3 தடவை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக மனப்பாடாகும், நல்ல அழகாக புரியும், புரியும் முடியுமா? ஏன்னா ரொம்ப சைலண்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அதை படிக்கும்போது கண்டிப்பாக அது வந்து மைண்டுக்குள்ளெல்லாம் செட் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தினமும் உங்களுக்கு அதிகாலை அப்படிங்கிறது வந்து 7:30, 8 மணி அந்த மாதிரிலாம் இருக்கும், ஆனால் நீங்கள் அப்படிலாம் எடுக்காமல் கொஞ்சம் நேரமே அம்மா எழும்புவாங்க பாருங்கள், அந்த நேரமே எழும்பிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், அப்போ நீங்கள் வந்து உங்களோட புக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், டைம் டேபிள் பார்த்து, அப்புறம் பென்சில் பாக்ஸு தவறாமல் இல்லாட்டி தவற விட்டுருவோம், பென்சில் பாக்ஸ்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் முடிக்க முடியாத ஹோம் ஒர்க் இருந்துனா எடுத்து முடிச்சுக்கலாம், ஸ்கூலில் போய் மிஸ்டர் திட்டு வாங்க வேண்டாம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம அதிகாலையில் எழும்பும்போது நமக்கே நாம் ஹெல்ப் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தங்க அம்மா எடுத்து வைப்பாங்க புக்கெல்லாம், டைரியெல்லாம் அம்மா எடுத்து வைப்பாங்க, அப்படின்னு அம்மா பக்கமே சாயாமல் நமக்குள்ள வேலைகளை நாமே முடிச்சுன்னு வச்சுக்காங்களேன், அதில் ஒரு பெரிய மன மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரு 2 நாள் அல்லது 1 வாரம் நீங்கள் காலையில் கொஞ்சம் நேரமே எழும்புனீங்கன்னா அந்த நாள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள்.

0: நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ஒரு பட்டாம்பூச்சி அப்படியே பறந்து வந்திருக்காங்க. யார் இங்க இருந்து கேட்டுலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
1: வணக்கம், கொடைக்கானல் இருந்து காவின்.
0: காவின், என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: தென்னமரம் பத்தி பாட போறேன்.
0: தென்னமரம் பத்தி பாட போறீங்களா? பாடுங்க கேப்புமே.
1: தென்னை மரம், தென்னை மரம், உயர்ந்து வளரும் தென்னை மரம், தென்னை மரம் தேங்காய் தரும், தெளிக்காத எண்ணெய் தரும், நீளமான ஓலையை நீட்டி நீட்டி தென்னே நிறைய நேரம் கட்டலாம், நீண்ட வாழ்க்கை வாழலாம்.
0: ஓஹோ, அழுதுனா? கவின், ரொம்ப அழகா தென்னை மரம் பத்தி ஒரு பாட்டு பாடிட்டீங்க. உங்க வீட்டுல தென்னை மரம் நிக்குதா? ஓ சூப்பர், ரொம்ப அழகா பாடுனீங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க? இனிமேதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறீங்களா, இல்லாட்டி இப்ப போயிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகேம்மா, ரொம்ப அழகா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ,
0: நன்றி.

செல்ல குழந்தைகளே, உங்களுக்காக கடைசியாக ஒரே ஒரு டிப்ஸு. நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது சில ஸ்கூலில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க, அப்படி தானே? அப்போ நீங்கள் வந்து அதற்கு வந்து பல வகைகள் கொண்டு போகலாம். நட்ஸ் ஐட்டங்கள் எடுத்துகிட்டு போகலாம், கடலை இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள், அதாவது விட்டமின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய உணவுகளை பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது இன்னும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த நாட்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வளர்ச்சிக்கும் அது உதவும். அது இல்லாமல் படிப்பும் கொஞ்சம் அதிகமாக நம்ம படிக்க படிக்க நமக்கு கொஞ்சம் அது புரிய ஆரம்பிக்கும். அப்போது சத்தான உணவு வகைகளை நம்ம சாப்பிடும்போதும் நமக்கு வந்து அறிவாற்றல் அதிகமாக ஆகும். அதுவும் ஒரு முக்கிய காரணம். அதனால் நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போதே நிறைய பழ வகைகள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நட்ஸ் வகைகள், அதாவது பயிர் வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அம்மாட்ட சொல்லி நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து லைஃப்பில் நம்மளுடைய அறிவாற்றலை வளர்க்குறதுக்கு உதவும். சரி, நம்மளுடைய நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுது. இந்த அருமையான நேரலை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் யூசுப் ஏ. லாரன்ஸ். இதுவரை உங்களோடு ஒய் பொன்மலர் பாலன்.

குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேயர்கள் நிறைய பேர் கடிதங்கள் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய விருப்ப பாடல்களை எங்களுக்கு ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் எழுதியிருக்காங்க.

அதில் இப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு சிலர் எழுதிய பாடல்களை நாமும் கேட்கலாம். முதல் பாடல் வந்து வேதம் புதிது படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடிய பாடல். தேவேந்திரன் இசையமைச்சிருக்காங்க வைரமுத்து வரிகளில். கண்ணுக்குள் நூர் நிலவா இது ஒரு கனவா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் தான் எங்களுக்கு வேணும்னு லெட்டர் அதாவது கடிதம் எழுதியிருக்காங்க. யார் இங்கிருந்து அப்படின்னா இளையான்குடியிலிருந்து இக்பால், சித்தி கதிஜா, அப்துல் மஜித், ரிபாயா, முகமது அசன், நூரல் ஃபாத்திமா இவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க பார்த்துடலாமா? அடுத்தது ஒரு அருமையான பாடல், நீதிக்கு பின் பாசம் அப்படிங்கிற படத்துல இருந்து மா நல்லவோ கண்கள் தந்தது அப்படிங்கிற பாடலை தன்னோட விருப்பமா எழுதி கடிதம் எழுதி கேட்டிருக்காங்க. கோட்டாறு ஆ கோலப்பன். இந்த அருமையான பாடல் வந்து கே வி மகாதேவன் இசையில் அமைந்தது. பாடல் வரிகள் கண்ணதாசன். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை நாம இப்ப கேட்கலாம்.

அடுத்த கடிதம் என்னன்னு படிச்சிடலாமா? பூக்களை பறிக்காதீர்கள் இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கான இசை டி ராஜேந்தர். இந்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க குறத்தியறையிலிருந்து கண்ணன். இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். அடுத்த பாடல் இடம்பெற்ற படம் நிறம் மாறாத பூக்கள். பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. பாடலுக்கான இசை இளையராஜா. பாடல் வரிகள் கண்ணதாசன். முதன் முதலாக காதல் டூயட் அப்படிங்கிற அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. செட்டியார் மடத்திலிருந்து சி மணிகண்டன், ஆதவ், அனுஷிகா இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

கணித வழி நேர்வரப்பு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பேசும் தெய்வம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது, கே வி மகாதேவன் இசையில், வாலி வரிகளில். இந்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிற நேயர் வந்து திங்கள் நகர்லேருந்து ஞான பிரகாசம். இவங்க விரும்பி கேட்ட பாடல் நான் அனுப்புவது கடிதம் அல்ல அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். ஆனால் அவர் கடிதம் மூலமாக அனுப்பி இந்த பாடலை கேட்டிருக்காரு. பாடலை கேட்கலாமா?

0: கடித வழி நேர்விருப்பு நிகழ்ச்சியில் நிறைவான கடிதம் யார் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய விருப்ப பாடல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அபூர்வ ராகங்கள் படத்திலிருந்து அதிசய ராகம் ஆனந்த ராகம் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க கேஜே ஏசுதாஸ் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில். சரி, இந்த பாடலை விரும்பி கேட்டவங்க யார் அப்படின்னா, நாகர்கோவில் நம்பி இடைத்தெரு எஸ் மந்திரமூர்த்தி இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.
1: அதிசய

நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜா மனோ எஸ் ஜானகி பாடிய இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரையிசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: நேரம் 9:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா. ஜெகநாதன் அவர்கள். இதில் நடித்திருப்பவர்கள் எம் வி சபரிதாசன், எம் கே மூர்த்தி, முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், டி என் மங்களம், எஸ் வசந்த மீனாட்சி ஆகியோர்.

தேவி நாகம்மா, விளைந்து நிற்கும் இந்த கரும்பு தோட்டத்தை பார்த்தாயா? ஒரு காலத்தில் அரண்மனை சுவருக்குள்ளே வளர்ந்து வந்த கரும்பு இன்று குடிமக்கள் குடிசையோரம் எல்லாம் விளைந்து நிற்கிறது. இந்த பெருமை எல்லாம்

0: தமிழ் மூதாட்டி அவையாரியே சார்.
1: கரும்பு பெயர் மட்டுமா அரசே? இன்று மக்கள் போற்றும் மன்னராக நீங்கள் விளங்குவதற்கே அந்த அம்மையார் தானே காரணம்.
0: உண்மைதான் தேவி, உண்மைதான். புலவர் பெருஞ்சித்திரனாரை காசு கொடுத்து அவமானப்படுத்தினேன், அவையாரை பரிசு கொடுக்காமல் அவமானப்படுத்தினேன். இருந்தாலும் அந்த அம்மையார் தன் பண்பட்ட அறிவினால் மெல்ல மெல்ல என்னை அணுகி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை திருத்தி இன்று ஊர் மக்கள் வள்ளல் அதிகமான் என்று போற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த தெய்வம்தானே?
1: ஆமரசே, அண்டை நாடுகளோடு அடிக்கடி முரண்பட்டு நீங்கள் போரிடுவதை அடியோடு தவிர்த்தவர் அவ்வையார் தானே? அன்பு வழி அமைதி வழி என்னும் பேருண்மையை போதித்தவர் அந்த அம்மையார் தானே?
0: தேவி, அன்பு வழி அமைதி வழி என்று நாம் சொன்னாலும் விதி என்னவோ நம்மை போருக்கழைக்கிறதே.
1: அரசே, என்ன சொல்கிறீர்கள்? என்ன போருக்கு அழைப்பா?
0: ஆம் தேவி, நம் ஒற்றர்கள் செய்தி மேல் செய்தி அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: என்னவென்றே?
0: தொண்டைமான் படை தரட்டு வருகிறானாம். வெகு விரைவில் நம் தகடூர் மீது பெரும்படை தாக்குதல் நடத்தப் போகிறானாம்.
1: இறைவா, இது என்ன சோதனை?
0: நாம் திருந்தினாலும் நம்மை திருந்த விடமாட்டார்கள் போலிருக்கிறது. சரி, நாமும் போருக்கு தயாராக வேண்டியதுதான். இன்று இரவே அமைச்சரவையை கூட்டுவோம்.
1: கடவுளே, கரும்பு வெட்டுவதற்கு நாள் குறிக்கலாம் என்று இருந்தோம், போருக்கு நாள் குறிக்க வேண்டியதாயிற்றே. இறைவா, போர் மூளாமல் தடுக்க வழியே இல்லையா?

0: அரசே, இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அவசியமே இல்லை. நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். இது ஆன்றோர் வாக்கு. நல்லதே நடந்திருக்கிறது, மகிழ்ச்சி அடைவோம்.
1: அமைச்சரே, என்ன சொல்கிறீர்கள்?
0: போர் தொடுக்கும் எண்ணத்தை அடியோடு கைவிட்டு விட்டானாம் தொண்டைமான்.
1: என்ன, போர் தொடுப்பு இல்லையா? ஏன், இது யார் சொன்னது?
0: தொண்டைமானே சொன்னது. இதோ அவரே கைப்பட எழுதிய ஓலை.
1: எங்கே கொடு ஓலையை? நானே படித்து பார்க்கிறேன். தகடூர் மன்னன் அதியமானுக்கு
2: திருக்கோவலூர் மன்னன் தொண்டைமான் எழுதுவது. தங்கள் மீது போர் தொடுக்க தற்கொலையாக முயற்சி மேற்கொண்டேன். அது எவ்வளவு பெரிய தவறு என்று நம் தாய் போன்ற ஒரு பெண் தெய்வம் அருளை கேட்டு நான் திருந்தி விட்டேன். இனிமேல் பழிக்கு பழி என்னும் எண்ணத்தை கைவிட்டு விட்டேன். உன்னை இகழ்ந்து என்னை புகழ்ந்து ஒரு கவி பாடினார்களே, ஆஹா, அப்படியே திக்குமுக்காடி போய்விட்டேன். அதியமானே, என்னையும் உன் நண்பனாக ஏற்றுக்கொள். ஆம், நண்பனாக ஏற்றுக்கொள். நீவி வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.
1: இப்படிக்கு மன்னர் தொண்டைமான். அமைச்சரே.
0: அரசே.
1: எனக்கு எல்லாம் புதுமையாகவே இருக்கிறதே. ஆமாம், தொண்டைமானுக்கு அறிவுரை எடுத்து சென்றவர் யாராக இருக்க முடியும்?
0: அரசே, இன்னுமா புரியவில்லை? நாடும் மக்களும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சதா சிந்தித்துக் கொண்டிருப்பவர், நாம் தூது அனுப்பாமலேயே தூது போகும் தன்மை படைத்தவர், தம் புலமையால் உலகையே வெல்லும் ஆற்றல் படைத்தவர். ஆம், அந்த பெண் தெய்வம் தமிழ் மூதாட்டி ஔவையாராகத்தான் இருக்க முடியும்.
1: அமைச்சரே, அது முற்றிலும் உண்மை. சமாதான தூது சென்ற அந்த வெள்ளைப்புறா ஔவையாராகத்தான் இருக்க முடியும். அம்மா தாயே, என் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. என் நிலைமையை புரிந்து கொண்டு செயல்பட்டிருக்கின்றீர்கள். ஆஹா, தாயே, நீங்கள் இப்பொழுது எங்கிருக்கிறீர்கள்?
0: அரசே, ஔவையாருக்கு நன்றி கூறி சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் என்ன?
1: கண்டிப்பாக. ஆமாம் அமைச்சரே, தொண்டைமான் மனம் மாற அப்படி என்ன கவி பாடியிருப்பார்?
0: தொண்டைமானைத்தான் கேட்க வேண்டும், அல்லது ஔவையாரை அழைத்து கேட்டு பார்க்க வேண்டும்.

0: அரசி நாகம்மாள், ஆண்டவன் நம்பக்கன் தான் இருக்கின்றான். நீ வேண்டியபடியே போர் தவிர்க்கப்பட்டு விட்டது.
1: ஆம் அரசி, அனைத்தும் கேள்விப்பட்டேன். தொண்டைமான் மிகவும் மென்மையானவன். அவன் நல்ல

0: ஜீவனும் வாழ்க. அரசே, இதற்காக பாடுபட்ட ஔவையாரை நாம் அழைத்து கௌரவிக்க வேண்டாமா?
1: என்ன செய்யலாம்? சமாதானத்திற்காக பாடுபட்ட அவருக்கு நல்லதொரு நினைவு பரிசை தர வேண்டும்.
2: கபிலருக்கு செல்வக்கடுங்கோ வாழியாதன் நன்றாய் என்னும் குன்று ஏறி கண்டீரா, இந்த நிலமெல்லாம் உமக்கே என்றாரா. அதுபோல அந்த அம்மையாருக்கு ஊர்களை தானமாக கொடுங்கள்.
1: இந்த தமிழ் கூறும் நல்லுலகமே அவருக்கு சொந்தம். நாம் கொடுக்கும் இந்த ஊர்கள் எல்லாம் பெரிதா? வேவி ஏதாவது இருந்தால் சொல்.
0: அரசே, சேரமான் பெருஞ்செயலர் இரும்புரை புலவர் அரசியல் கிழாரிக்கு 900,000 பொற்காசுகளை படியளந்து கொட்டினார்களாம். அது போல நீங்களும்.

0: இழந்து கொட்டினார்களாம். அது போல நீங்களும்
1: பைத்தியக்காரி, காசா பெரிது? செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றலரிது என்பார் வள்ளுவர். நாகம்மாள், நாம் தூதுபோ என சொல்லவில்லை, இருந்தாலும் நம் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்பட்ட அந்த அம்மையாருக்கு அரியதொரு பரிசு தர வேண்டுமே. அதை இந்த உலகம் உள்ளளவும் மக்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமே.
0: அரசே, அப்படி என்ன பரிசை நம்மால் தர முடியும்?
1: யோசிப்போ. முதலில் அவ்வையாரை அரண்மனைக்கு அழைக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை துவக்க வேண்டும்.

0: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
1: யாரது? ஒரு சிவனடியார் வருவது போல் தெரிகிறது.
2: ஆம் சுவாமி.
1: வாருங்கள் சுவாமி, வாருங்கள், வணங்குகிறோம்.
2: வணக்கம் சுவாமி.
0: வாழ்க பல்லாண்டு, தகடூர் மன்னன் அதியமானே, தங்களை காணவே யாம் வந்தோம்.
1: அப்படியா சுவாமி? யார் நீங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்?
0: கஞ்சமலையிலிருந்து வருகிறேன். கஞ்சமலை கருவேலங்காட்டு சித்தன் என்பார்கள் என்னை.
1: அப்படியா சுவாமி? சுவாமி, தங்கள் வருகையால் என் அரண்மனையே புனிதமடைகிறது.
0: அதியமானே, தங்கள் பண்பும் மக்கள் மீது கொண்ட அன்பும் ஆட்சி திறமும் கண்டு கஞ்சமலை சித்தர்கள் மிகவும் மகிழ்ந்து உம்மை பாராட்டுகிறார்கள்
1: சுவாமி.
0: அதன் விளைவாக யாருக்குமே எளிதில் கிடைக்காத அரிய நெல்லிக்கனி ஒன்று இந்த ஆண்டு மலையில் கிடைத்தது. அதை தாங்கள் உண்டால் நல்லது என கொண்டு வந்திருக்கிறேன் உமக்காக.
2: சுவாமி, என்ன சொல்கிறீர்கள், அரிய நெல்லிக்கனியா?
0: ஆம் தாயே, சூரிய சக்தி நிரம்பிய கருநெல்லிக்கனி இது. இதை உண்டால் மூப்பு நரை திரை எதுவுமின்றி இளமையாக நல்ல உடல் நலத்தோடு இருப்பார்கள்.
1: சுவாமி, அதற்கு நான் தகுதி உடையவன் தானா?
0: நிச்சயமாக, அதை உண்ணும் தகுதி உமக்கே உள்ளது. இதோ பெற்றுக்கொள் மன்னா.
1: சுவாமி, இதை நான் மட்டுமே உண்ண வேண்டுமா அல்லது?
0: அதியமானே, நீங்கள் அரசியார் மற்றும் இளவரசர் எல்லோரும் கூட பகிர்ந்து உண்ணலாம். முழு பழமாக சாப்பிட்டால் முழு பலனும் கிட்டும், அவ்வளவுதான்.
2: சுவாமி, வாருங்கள், உணவருந்தி செல்லலாம்.
0: மன்னிக்க வேண்டும் தாயே, அரண்மனையில் உண்டு பழக்கமில்லை எமக்கு. வருகிறேன்.
1: சுவாமி, ஏதேனும் நினைவு பரிசு தரட்டுமா?
0: அரசே, நல்லாட்சி நடத்துங்கள், அதுவே எங்களுக்கு போதும். வருகிறேன்.
1: நாகம்மாள்.
2: அரசே.
1: யார் இவர்? திடீர் என்று வந்தார்.
2: ஆமாம்.
1: கனியை தந்தார், உடனே சென்று விட்டாரே.
2: அரசே, நம் தேவியை புரிந்து கொண்ட இறைவனே சித்தர் வடிவாக வந்து இந்த கனியை தந்துள்ளார் போலும்.
1: இறைவா, வந்தது நீயா, கனியை தந்ததும் நீயா? நாகம்மாள்,
2: சொல்லுங்கள்.
1: இந்த கனியை நாம் உண்பதை விட?
2: ஆம் அரசே, நீங்கள் நினைப்பதே சரி, அதை அப்படியே செய்வோம்.

0: ஔவையார் அவர்களே, நீவீர் வாழ்க வாழ்க, தங்கள் வரவு நல்வரவாகட்டும்.
1: தாயே, தமிழே, அருந்தமிழ் மூதாட்டியே, வருக வருக.
2: அதியமானே, என்ன இது? வழக்கத்திற்கு மாறாக ஆடம்பர வரவேற்பு.
1: இதுவரை வந்ததற்கும் இப்போது வருவதற்கும் வேறுபாடு உண்டு தாயே.
2: என்ன வேறுபாடு? சோழ நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த வேளையில் தொண்டைமானின் போர் முயற்சி காதில் விழுந்தது. என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை. போய் அவனை பார்த்தேன், பேசினேன். இது என் கடமை தானே. அதியமானே, எவ்வளவோ பெரிய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய், அதற்கு முன் இது?
1: சரி, அது இருக்கட்டும் தாயே. தொண்டைமான் மனம் மாற அப்படி என்னதான் கவி பாடினீர்கள்? அவனை புகழ்ந்தும் என்னை இகழ்ந்தும்.
2: அதுவா? நீ பெரிய வீரன், சூரன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன், அவன் மாறவில்லை. உன் தோல் வலிமை, படை வலிமை என அடுக்கிக் கொண்டே போனேன், அவன் மாறவே இல்லை.
1: தாயே, இதையெல்லாம் அவன் ஏற்கனவே அறிந்ததுதானே. இதை கேட்டால் அவன் பயந்து விடுவானா என்ன?
2: உண்மைதான், அவன்

0: பெரிய வீரன் தான். பேசிக்கொண்டே அவனது படை வீட்டை அடைந்தோம். அங்கே அணியணியாக வைக்கப்பட்டிருந்த போர் ஆயுதங்கள், ஈட்டி, வாள், வில், அம்பு, கேடயம் என பல பல ஆயுதங்கள் நீ பூசி மயிலிறகு மற்றும் மலர் சூட்டி வைக்கப்பட்டிருந்தன. இதையெல்லாம் பெருமையாக எனக்கு சுட்டி காட்டினான்.
1: பிறகு நீங்கள் என்ன சொன்னீர்கள் மூதாட்டியே?
0: ஆஹா, எவ்வளவு அழகாக பத்திரமாக புத்தம் புதிதாக உன் ஆயுதங்கள் உள்ளன. ஆனால் அதிகமான ஆயுதங்களோ முனை மழுங்கி, சுடர் ஒடிந்து, ஆணி கழன்று கொல்லன் வீட்டின் மூலையில் கிடக்கின்றன. நீயோ உன் வீரர்களோ எவ்வளவு அழகாக உள்ளீர்கள், ஆனால் அவர்களோ போரில் ஏற்பட்ட விழுப்புண்களோடு கிடக்கின்றனர். ஆஹா, நீ போர் தொடுத்தால் வெற்றி யாருக்கு என்று நான் சொல்லவும் வேண்டுமோ என்ற பொருளில் கவி பாடி முடித்தேன்.
1: அப்படியே ஆடி போயிருப்பானே, பேச்சு மூச்சே நின்று இருக்குமே அவை முதாட்டியே.
0: அதியமானே, தொண்டைமான் மிகவும் நல்லவன். என் கவியின் ஊடே ஒளிந்திருந்த உண்மையை புரிந்து கொண்டான். போர் தொடுக்க ஆயுதம் மட்டும் போதாது, அனுபவம் வேண்டும், ஆற்றல் மிக்க வீரர்கள் வேண்டும். இதை தெளிவாக தொண்டைமான் உணர்ந்து விட்டான்.
1: ஆமாம் தாயே, ஆமாம். சற்றேறக்குரிய 10 ஆண்டுகளுக்கு முன் நான் போரிட்டு தொண்டைமானை தோற்கடித்தேன். இப்போது உங்கள் அறிவுரையை கேட்டு போர் தொடுப்பதையே தவிர்த்து விட்டான். அவன் இன்று வெற்றி பெற்றதாகவே நான் உணர்கிறேன்.
0: இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அதியமானி.
1: மிக்க நன்று தாயே. உணவருந்தும் நேரம் வந்துவிட்டது, எங்களோடும் சேர்ந்து உணவருந்தலாமே.
0: என்னுடன் வந்த பாணர்கள் விரலியர்களுக்கு உணவு பரிமாறுங்கள், எனக்கு வேண்டாம்.
1: தாயே, பழங்களாவது உண்டலாமே. தேவி நாகம்மா.
2: பிரபு,
1: அந்த பழத்தட்டை கொண்டு வா.
0: ஆகட்டும். அரசி நாகம்மாளா, என்னம்மா நலம் தானே?
2: தாயே, தங்கள் ஆசியால் பரிபூர்ண நலமே.
0: எங்கே இளவரசன் எழினி?
2: படைவீட்டில் உள்ளான், போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளான்.
0: பலே பலே, போர் பயிற்சியும் தேவை, நூல் பயிற்சியும் தேவை. எதிர்காலத்தில் இந்த அப்பனையே மிஞ்சும் பிள்ளையாக அவன் விளங்க வேண்டும்.
1: மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி.
0: மா, பலா, வாழையோடு நெல்லிக்கனியும் உள்ளதே, முதலில் நெல்லிக்கனியை சுவைப்போம். சுவையாக உள்ளதே. அமைச்சரா, வாருங்கள் வாருங்கள், கரும்பு விளைச்சல் எப்படி உள்ளது?
3: எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ந்துள்ளது தாயே. நாளை அறுவடை திருநாள், தாங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
0: அதற்குத்தான் அழைத்து வந்து விட்டீர்களே. கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன் அப்பா அதியமானி. தவமிருந்து உன் முன்னோர்கள் தேவர்களிடமிருந்து கரும்பு விதை கரணைகளை பெற்றார்களாம். நான் தவம் ஏதும் செய்யவில்லை, இருந்தாலும் கேட்கிறேன், கொஞ்சம் விதைக்கரணைகளை கொடேன். என்ன இப்படி என்னையே பார்த்து சிரிக்கிறீர்கள்? நெல்லிக்கனியை மென்று விழுங்கியதற்கா, அல்லது கரும்பு விதை கரணை கேட்டதற்கா?
1: அது வந்து தாயே, இரண்டிற்கும் தான்.

0: அவ்வை பிராட்டியே வணங்குகிறேன், நலம்தானே?
1: யாரது? கஞ்சமலை சித்தரா? வணக்கம் வணக்கம், நலமாக உள்ளேன்.
0: அதியமானை சந்தித்து விட்டு வருகிறீர்கள், கண்டிப்பாக நலமாகத்தான் இருப்பீர்கள். கை கால் குடைச்சல் மூட்டு வலி இருக்காது, தோள்பட்டை வலியும் மாயமாக மறைந்திருக்குமே. மேலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள், என் வாழ்த்துக்கள். இது எதனால் ஏற்பட்ட மாற்றம் என்று தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியவில்லையே. நான் இப்போது அதியமானை பார்த்துவிட்டு வருகிறேன், அதனால் ஏற்பட்ட தெம்பு என்று நம்புகிறேன்.
0: அது மட்டுமல்ல, அதற்கு மேலும் ஒரு உண்மை புதைந்திருக்கிறது, அதை வெளிக்கொணர வேண்டியது என் கடமை.
1: புதைந்திருக்கும் உண்மையா? அது என்ன?
0: சொல்கிறேன் சொல்கிறேன், அதற்கு முன் இதற்கு பதில் கூறுங்கள். சந்தித்தவுடன் தெம்பு தரும் அளவிற்கு அதியமான் என்ன அவ்வளவு

0: புனிதமானவனா?
1: சித்தரே, என்ன சொல்கிறீர்?
0: அதியமான் உங்களை பொறுத்தவரை நல்லவனாக இருக்கலாம், என்னை பொறுத்தவரை அவன் ஒரு நம்பிக்கை துரோகி.
1: சித்தரே, நீர் என்ன பித்தராகி விட்டீரோ? இப்படி உளறுகிறீர்கள். ஊர் மக்கள் இதை கேட்டால் உம்மை கல்லால் அடித்து துரத்துவார்கள்.
0: என் நியாயத்தை கேட்டுவிட்டு துரத்தட்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி என்னை ஏமாற்றியவன் அந்த அதியமான்.
1: மன்னர் அதியமான் மாண்புடையவர், யாரையும் ஏமாற்ற மாட்டார். நடந்தது என்ன விளக்கமாக கூறுங்கள்.
0: தகடூர் மக்களே, நீங்களும் கேளுங்கள். அவ்வையே, யாருக்குமே கிடைக்காத அரிய பொருள் கஞ்சமலையில் கிடைத்தது. அதை மன்னர் பயன்படுத்த வேண்டும் என்று காடும் மலையும் கடந்து வந்து கொடுத்தேன். அதை அவரோ அரசியாரோ இளவரசரோ பயன்படுத்தாமல் வேறு யாருக்கோ கொடுத்திருக்கிறார், அதுவும் ரகசியமாக. இதைத்தான் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மகா கேவலம்!
1: அது என்ன பொருள்?
0: அது அது அது அதோ அரசரே வந்து விட்டாரே.
2: சித்தரே, நிறுத்துங்கள். தயவு செய்து கூட்டத்தை விட்டு இப்படி வாருங்கள். நான் விளக்கமாக கூறிவிடுகிறேன்.
1: அதியமானே, என்ன இது? சித்தர் கண்டபடி உளறுகிறார். நடந்தது என்ன?
2: அது வந்து தாயே, ஒன்றுமில்லை. நீங்கள் புறப்படுங்கள்.
1: முடியாது. நடந்தது என்ன? விவரம் அறியாமல் இங்கிருந்து நான் நகர மாட்டேன். சித்தரே, நீங்கள் சொல்லுங்கள்.
0: இது நல்லது. அவ்வையே, நீங்கள் தெய்வத்தன்மை உள்ளவர்கள். என் வழக்கை விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும்.
2: சித்தரே!
1: அதியமானே, பேசாதே. சித்தரே, நீங்கள் சொல்லுங்கள்.
0: சொல்கிறேன் அம்மையாரே, சொல்கிறேன். இரும்பு சத்து நிரம்பிய அரியதொரு கனியை கொண்டு வந்து கொடுத்தேன். அதை உண்டவர்கள் நரை திரை மூப்பின்றி நெடுநாள் உயிர் வாழ்வார்கள். அத்தகைய அபூர்வ கனியை, அமுத கனியை அரசர் உண்ணாமல் அவருக்கு வேண்டிய ஒரு பெண்ணிடம் கொடுத்திருக்கிறார். இது என்ன அநியாயம்? அவ்வே, என்னை ஏமாற்றிய அதியமானுக்கு தக்கதொரு தண்டனையை கொடுங்கள்.
1: சித்தரே, கனி என்கிறீர்கள், அது என்ன கனி?
0: அது அது நெல்லிக்கனி தாயே, நெல்லிக்கனி.
1: என் தலையே சுற்றுகிறது. சித்தரே, கருநெல்லிக்கனியா?
0: ஆம் அவ்வையே, ஆம், கருநெல்லிக்கனிதான். நீங்கள் அதை பார்த்தீர்களா?
1: சித்தரே, உங்களை சாதாரண சித்தராக நான் கருதவில்லை. சித்தர்களுக்கே தலைவனான அந்த சித்தேஸ்வரனாகவே கருதுகிறேன். வணங்குகிறேன் சுவாமி. என் பாலுள்ள அன்பின் காரணமாக அந்த அரிய கனியை தான் உண்ணாமல் எனக்கு கொடுத்து உண்ண வைத்து விட்டான் அதியமான். என் பொருட்டு அவனை மன்னியுங்கள் சித்தரே.
0: அவ்வையே, நாங்கள் மதித்து வந்ததை விட 100 மடங்கு, ஏன் 1000 மடங்கு உயர்ந்து விட்டார் அதியமான். அவ்வையே, நீங்கள் அரண்மனைக்கு வந்ததும் கனி கைமாறி போயிருக்கும் என்று சந்தேகித்தேன். உண்மையை வெளிக்கொணரவே விசாரணையை சற்று கடுமைப்படுத்தினேன். அரசே, வாழ்க பல்லாண்டு! நீர் வாழ்க பல்லாண்டு, பலகோடி நூற்றாண்டு! யாம் வந்த காரியம் இனிதே முடிந்தது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
1: அதியமானே, வா இப்படி தலை நிமிர்ந்து என்னை பார்.
2: தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் நெடுநாள் உயிர் வாழ்ந்து என்ன செய்யப் போகிறேன்? தகடூர் மக்களுக்கு நல்லாட்சி தருவேன் என்பது உண்மையானாலும், நீங்கள் நெடுநாள் உயிர் வாழ்ந்தால் இந்த நாடே நலம் பெறும். தாயே, தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் நல்வழி காட்டியது போல இன்னும் எத்தனையோ மன்னர்களுக்கு நல்வழி காட்டுவீர்களே.
1: உலகையே கடல் கொண்டு சென்றாலும் உன் தியாகம் அழியாது நிற்கும். நஞ்சும் அமுதமும் ஒரு சேர கிடைத்த போது அமுதத்தை உலகோர்க்கு கொடுத்து விட்டு நஞ்சை தானுண்ட அந்த சிவனை போல் அமுத கனியை எனக்கு கொடுத்த நீவீர் நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு!
3: நேயர்கள் இதுவரை கேட்டது அமுத கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் வி சபரிதாசன், எம் கே மூர்த்தி, முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், டி என் மங்களம்.

எஸ் வசந்த மீனாட்சி ஆகியோர். அமைப்பு எஸ் பெரியசாமி, லட்சுமி பாஸ்கரன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: மேடை நாடக பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலி உலா வருவது காற்றோடு கலந்திடவா.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு மடிப்பு பண்பிலை.

0: நேரம் 10:01. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நிலாமுற்றம் நேரலை. நேர்களே, உங்க விருப்ப பாடலை கேட்டு மகிழ தொடர்பு கொள்ளுங்கள். 2602040 மற்றும் ஒரு தொலைபேசியின் 2907722 இணைப்பு எண்ணாக 04652 என்ற எண்ணையும் கூட சேர்த்துக்கோங்க. நம்மோடு நிகழ்ச்சியில் இணையும் முதல் அழைப்பாளர் யார் எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். பாராசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பாலும் பழமும் படம். அந்த படத்துல பாலும் பழமும் கை தெளில் ஏந்தி பவளவாயில் போல மயில் போல் வருவாயே என்கிற பாடல்.
0: அழகான பாடல், கண்ணதாசன் வரிகள்ல TM சௌந்தரராஜன் பாடிய பாடல். இப்ப நம்ம கேட்கலாம். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: மாற்றம் நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த அழைப்பாளர் யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
1: நான் குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ரொம்ப உற்சாகமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன பாடல்
1: மேடம்?
0: என்ன பாடல்?
1: படம் அவள் வந்து தொடர்கதை பாட்டு அடி என்னடி உலகம் எத்தனை கழகம்.
0: சூப்பர் பாடல், எல்லா ஈஸ்வரியமா பாடின பாடல். கண்ணதாசன் வரிகள்ல கேக்கலாமா?
1: கேக்கலாம் மேடம்.
0: நன்றி நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நேயர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில். வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து
4: நேயருக்கும் நிலையதார்க்கும் இந்திய இரவு வணக்கம்.
3: வணக்கம் சொல்றது யாரு? இங்க இருந்து
4: வில்லுக்குறை திருவிடைக்கோரை கண்ணன்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில? ஹலோ,

0: நிலாவுற்ற நேரலையில் தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக நேயர் காத்திருக்காங்க. யார் இங்கிருந்து கேட்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? இங்கிருந்து
1: அன்பான இரவு. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.

0: சொல்லுங்க. என்ன பாடல்?
1: இருந்து அமான் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க, என்ன பாடல்?
1: படம் வந்து யார் நீ பக்கத்துல இருந்து நான் வருவேன்.
0: என்ன பாடல் சொன்னீங்க? பாடல் பி சுஷிலா பாடினது, கண்ணதாசன் வரிகள்ல கேக்கலாமா?
1: ஆமா ஆமா.
0: நன்றி நன்றி.
1: நன்றி நன்றி. வணக்கம்.

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க. நமது குமரி பண்பலை 101 நாளை காலை 7:05 காந்தி அஞ்சலி. நேயர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: வணக்கம், நான் மோகன், கலிகவலத்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: பாட்டு படம் கிழக்கு சீமையிலே, பாட்டு மானுவத்து மந்தையிலே.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க, மானுவத்து மந்தையிலேங்கிற ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். பாடலுக்கான இசை ஏஆர் ரகுமான், பாடல் வரிகள் வைரமுத்து. சொல்லுங்க. பாடல் கேட்கும் போதே எனக்கு தோணுச்சு மனசுக்குள்ளேயே. சரிங்க சார், பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, நன்றி.

0: தாமதகுமரி பண்பலை 101 நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை, 10:02 இளஞ்சாரல் சிந்தனையை விரிவாக்கும் கல்வி கருத்துக்கோவை, 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர், 10:45 திரையிசை. நம்ம குமரி பண்பலை நிகழ்ச்சிகளை மறக்காம கேளுங்க. நிலாமுற்றம் நேரலையில் தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் இங்கிருந்துன்னு கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து? சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: அம்மா, குங்குமம் திரைப்படம். அந்த படத்துல அம்மா இயக்கம் எனக்கு தாயகம்,

0: சரி, அருமையான பாடல். இரவு நேரத்தில் கேட்கலாம். கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை நாம் இப்போ கேட்கலாம். நன்றி.
1: நன்றிமா.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை. நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நாளை காலை 11:02 இலக்கியம் பேசுவோம். தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு திருச்சி வானொலி நிலையம். நிலாமுற்றம் நேரலையில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்தன் கேட்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க சார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: மணிகண்டன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: எனக்கு உதயகீதம் படத்துல இருந்து

அருமையான பாடல். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இந்த பாடலுக்கு ரொம்ப சூப்பரா பாடியிருப்பாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடல் கேட்கலாமா? நன்றி, நன்றி.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலா முற்றம் நேரலை. நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: அன்பான சுரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோர்ந்த ஆண்டனி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியில?
1: ஒரு இளையராஜாவுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணும், ஒரு பாடல் குமரி பண்பலை கன்னிமொழிக்கு அஞ்சலி செலுத்தேன். அது நினைவு ஒட்டி ஒரு பாடல் நிதமாறது பூக்கல்ல 1000 மலர்களை மலர்ந்தது பாடலுக்கு நடிச்சது. தேங்க்யூ சோ மச்.
0: என்ன பாட சொன்னீங்க?
1: 1000 நிறமறத பூக்கள், 1000 மலர்களே,
0: 1000 மலர்களே அப்படின்னு ஒரு அருமையான பாடல். ஜென்சி எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லாம் பாடியிருப்பாங்களே அந்த பாடல். கண்ணதாசன் வரிகள்ல, இளையராஜா இசையில ரொம்ப அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி
1: சார். தேங்க்யூ.

0: மலராத புகழ் படத்தில் இருந்து மலேசியாவா ஸ்தீவன் ஜென்சி பாடிய ஒரு அருமையான பாடலை கேட்டோம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு கால் பண்ணியிருக்காங்க நேயர். யார் இங்கேருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க, இங்கிருந்து?
1: அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சண்முகம், மேற்கு சுரப்பள்ளம்.
0: என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: பாரதி ராஜாவின் நினைவாக முதல் மரியாதை படத்திலிருந்து அந்த நிலாவத்தா நான் கையில பிடித்தேன், அந்த பாடல் மேடம்.
0: அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க நிகழ்ச்சியில, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: நேர்களை நமது குமரி பண்பலை 101 நாளை பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஒற்றை தலைவலி குறித்து விளக்குகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். நேர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில். வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம
1: நிகழ்ச்சியில? இந்த திரைப்படத்துல இருந்து டிஎம்எஸ் ஐயா சுசிலா அம்மா பாடுறேன்.
0: கேட்கலாம் சார், அருமையான பாடல் கேட்போம். நன்றி நன்றி.

0: பொய்யே பொய்யே.
1: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, மறதியால் நீங்களே உங்களை நினைத்து சிரித்து கொண்ட தருணங்களை நேரலையில் வந்து பேசலாம். நாளை பிற்பகல் 2:15 வளர்ச்சி பாதையில் பாரத தேசம். மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவினையொட்டி பத்திரிகையாளர் பரக்கை எஸ் சுவாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் வாராய் தோழி, வளைக்கரங்களுக்கு வளையல்கள் தரும் மகிழ்ச்சி நேரலை. 3:30 உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சட்ட விழிப்புணர்வு இயக்க மூத்த வழக்குரைஞர் ஜி ஜார்ஜ் பில்ஜின் அவர்கள். நம்ம குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகளை தவறாம கேளுங்க. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலா முற்றம் நேரலை. வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நான் கரண்டல் பால்லிருந்து பிரான்சிஸ் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல்?
2: அடிமை இல்லை பாடல்.

0: ஊற்றம் நேரலையின் நிறைவான நேயர் யார் இங்கிருந்து கேட்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், நான் கலிசாவிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: படம் வந்து பிரம்ம. பாடல் வந்து
0: இவளொரு இளங்குருவிங்கிற ஒரு அருமையான பாடல் இரவு நேரத்துல கேட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. பாடல் கேட்கலாமா? நன்றி.
1: நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் யூசுப் ஏ லாரன்ஸ். இதுவரை உங்களோடு ஒய் பொன்மலர் பாலன். நிறைவு பெற்றது நிலாமுற்றம். எண்ணத்தில் உண்மையும் சிந்தனையில் தெளிவும் இருந்தால் எண்ணியதெல்லாம் நிறைவேறும் ஒரு நாள். நாளைய விடியல் நலமாய் அமைய வாழ்த்துக்கள். இனி தொடர்வது மனசு மயங்கும் திரையிசை.

நான்கிலும், திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முதல் மரியாதை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த இரவு நேரத்தில் இந்த பூங்காற்று திரும்புமா?
4: பூங்காற்று திரும்புமா?

அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இனிய இசையை ரசித்துக் கொண்டே உங்கள் பதிவுகளுக்காக நாங்கள் உறங்கச் செல்லலாமா அல்லது இசையை ரசிக்கலாமா என்ற கேள்வியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆம்னேர்களே, இப்படியே நின்று கொண்டிருந்தால் அடுத்த பாடலும் உங்களுக்கு வரதான செய்யும். காத்திருங்கள். ஸ்வனலதா பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றி ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் கருத்தம்மா படத்திலிருந்து. இந்த இரவு வேளையில் இவள் சொல்கிறாள், தன்னுடைய வழியை பார்த்து போ என்று சொல்லும்போது நீங்களும் அவளுக்கு இப்படித்தானே சொல்ல தோன்றும்.

இது இரவு நேரத்து மயக்கம். இந்த இரவு மயக்கத்தில் உங்கள் மனசும் மயங்குகிறது அல்லவா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ரா மலேசிய வாசுதேவன் பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி ஏ ரகுமான் இசையமைப்பில் கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்களோடு இந்த இரவு நேரத்தில் பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? ஜென்சி பாடிய பாடல் முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து. இதோ உங்கள் மனது மட்டும் மயங்குவது எங்களுக்கு தெரிகின்றது என்று சொல்லலாமா, அல்லது உங்கள் இதயம் எங்கு போகிறது என்று சொல்லலாமா?

இசையை ரசித்து கொண்டே அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழப்பம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லும் போதே சில நேயர்கள் மாத்திரமல்ல பல நேயர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் மண்வாசனை படத்திலிருந்து இந்த பாடல்.

நேரம் 11:31. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் ஆம்நேயர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், கல்லுக்குள் ஈரம் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, உடன் பாடியவர் இசையமைத்து இளையராஜா, பாடலை இயற்றியவர் கங்கை அமரன். இதோ இந்த சிறு பொன்மணி உங்கள் வீட்டிலும் ஊசிக்கிட்டமே.

நிகழ்ச்சியில் இனி மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கடலோர கவிதைகள்.

அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடல் கொடி பறக்குது படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி அம்சிலேகா இசையமைப்பில் இந்த பாடல்.

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற 3 பக்கமாக பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, பொன்னேரி கலில் அகமது அவர்கள் வெல்கம் வெல்கம் டு ஷோ தி ஆர்ஜே என சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள் இனி இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பி புஷ்பா அவர்கள் சொல்லியிருக்கிறார். சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி அவர்கள் வாழ்த்துக்கள். பீட்டர் சார் கருத்தம்மா பாடல் ஸ்வரலதா குரலில் மனதை நெகிழச் செய்கிறது என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். பண்ணைபுரம் மணிகண்டன் அவர்கள் இனி இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். முத்துலக்ஷ்மி என்ற அன்பினர் அம்பத்தூரிலிருந்து அன்பு அறிவிப்பாளர் பீட்டர் சார் அவர்களுக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம், மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒழித்த ஒவ்வொரு பாடல் முதல்வரை பதிவு செய்து அருமை என பதிவிட்டிருக்கின்றார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்களும் நினைச்சுக்கு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து எப்போதும் வழக்கம் போல கவிதை நடையில் மாதவரம் வீரராகவன் என்ற அன்புநேயர், வானில் நிலவோடு முகில் விளையாடும் நேரம் இது, தேனில் பலா சுவை போல பாடல்கள் வானலையில் உலாவரும் காலம் இது, நேயர்கள் மனசு மயங்கும் கீதங்கள் நெஞ்சில் உலவும் நேரம் இது, நித்திரை மறந்து செவிகள் இன்புற நிறை தரும் ராகங்கள் கலவி இது, நிகழ்ச்சி அருமை என சொல்லியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், நன்றி. அவர்களைத் தொடர்ந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்ற அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனி ராஜ் என்ற அன்பின் நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் மனதுக்கும் செவிகளுக்கும் இனிமை சேர்க்கின்றன என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடுகனஹள்ளி கோவில் கொட்டாய் கனகராஜ் அவர்களும் ஜெயக்கொடி அவர்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவையிலிருந்து பணப்பள்ளியிலிருந்து குணசேகரன் அன்புநேயரும் இனி இரவு வணக்கம், பாடல்கள் மிக அருமை என பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் எப்போதும் வழக்கம் போல ஒரு பதாகை பதிவிட்டு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அம்பத்தூரிலிருந்து முத்துலட்சுமி என்ற

நிலையம் தொடர்ந்து பாடல்களின் முதல் வரியை பதிவு செய்து மென்மையான பாடல்களை ஒளிபரப்பு செய்கிற பீட்டர் சார் அவர்களுக்கு எனது நன்றிகள் பல என பதிவிட்டிருக்கின்றார். அன்பு நேயர்களை, பதிவு செய்த அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது இதோ இந்த பாடலை கேட்கலாமா?

அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பி சசிரேகாவுடன் இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். பாடல் இயற்றியவர் வாலி, மன்னிக்கவும் வைரமுத்து. நிகழ்ச்சி நிறைவாக பதினாறு வயது நிலை படத்திலிருந்து எஸ் ஜானகி குரல் கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த செந்திறப்பு இந்த இரவு வேளையில்

0: மனசு மயங்கும்
1: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது. நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத பாடல்கள் தொடர்ந்து 4 மணி வரை. 12 மணிக்கு காற்றின் மொழியாகவும், 1 மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத வெழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசு இரவாகவும் உங்களுக்காக ஒவ்வொரு பாடல்களும் அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.
2: 2, 3, 4.

கூட்டும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோடு அணைப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன். நேற்று பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாது.

இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாது.

இஷ்டம் வருவாருங்கள் வாத்துண்டு இந்த மாம மயக்கம் விடுங்கா தீரும் வரைக்கும் மனசு தாலி கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் நேத்து பூத்தாரு ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா கொட்டு

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசையிரவு. நேரம் 4:20 ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழ்ஃபம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். அரண்மனை கிளி படத்திலிருந்தும் பொட்டு அம்மன் படத்திலிருந்தும் பாடல் ஒளிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து 4:10 பொங்கும் மங்கலம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில் கஜானன யுதம், ராகம் சக்கரவா.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகர பிரியா ராகத்தில் அமைந்த விடமுசேயவே தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆய்மச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில்.
1: நேரம் 5 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.

இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. முதலாவதாக என் சி சவுந்தரவள்ளி பாடியுள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம்.

தவ சுப்ரபாதம். தைத்யாஹர்திதே புரகண த்ரிதிவம் ப்ரயாதே சம்போ ததீய சுபபஸ்மஜ பஞ்சகிருத்யே இச்சாக்ரிதி த்வமசி குண்டலினி ச பாலா ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

கதலை விபுதைத்த சித்தேகி யோகி சரைத்த தமகர்ஷி கணேகி அவத்யே ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

சர்வரோகே ஜம்பீர முக்கிய பலமூலசு புஷ்டிதாத்ரீ ஹரித்ர பஸ்ம பல

ஜாகிருதபாலினதிசிதிஸ்வம் தத்பூர்வபல்குசுதிநேத்ரு பயா ப்ரபூனா யட்டாசி சக்தி நவகைகி நவராத்ரி காலே ஸ்ரீ கிருஷ்ண மா

ममता का सरोचे है दुर्गा देवीं प्रपद्य इति देववचो विधिज्ञा।

சுசேகவாசிக்கு முகைகி சர்ப்பராஜைகி சுசேவிதே வல்மீக நிலையே கிருஷ்ண சர்ப்பரூபே சுமங்களவு ஜாசராகாச விப்ராச்ச காமமீனாய சாட்சினி சப்ததையாக நிஷ்டாயை கிருஷ்ண மார்கே சுமங்க

உலகையே அகஸ்த முனி நா தெய்வம் சரிதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினி கிருஷ்ண மார்கே சுமங்கலம் கம்பீரைக்கு நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ண மார்கே சுமங்கலம் ஸ்ரீநகேச யதீந்திரேண சதாச்சித பதாம்புஜ ஸ்ரீராமதாச முனிநாசம் சேவ்யேதே சுமங்கலம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம் மங்க